நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 26 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் முதல் நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி வெள்ளிக்கிழமை எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: தூவார்.
1: கொடிய நெருப்பில் அகப்பட்டு வெந்து போக நேர்ந்தாலும் உயிர் பிழைக்க வழி உண்டு. ஆனால் வல்லமையுடைய பெரியவர்களிடத்தில் தப்பு செய்தால் தப்பிக்க வழியே இல்லை. குறள் எண் 896 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
0: எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம், உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார்.
1: கொடிய நெருப்பில் அகப்பட்டு வெந்து போக நேர்ந்தாலும் உயிர் பிழைக்க வழி உண்டு. ஆனால் வல்லமையுடைய பெரியவர்களிடத்தில் தப்பு செய்தால் தப்பிக்க வழியே இல்லை. குறள் எண் 896 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயுதாடு ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில்

0: என்று தொடங்கி வைக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்களை அதிகரிக்கவும் அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் அவற்றை ஏற்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்

நேரம் காலை 6:02 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான்கே தமிழ் மொழி. தோல்வி கூட ஒரு வாய்ப்பு தான், அதை கையாள்வது தான் திறமை. தோல்வி கூட ஒரு வாய்ப்பு தான், அதை கையாள்வது தான் திறமை என்ற வரிகளோட இன்றைய பக்தி நிகழ்ச்சியின் முதலாவது பாடலாக உளுந்தூர்பேட்டை சண்முகத்துடைய வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

வீரமணி சோமுடைய இசையில சோமுட வரிகள்ல எல்லார் ஈஸ்வரி குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நேரமே போது 6:10 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி தான், அதனால ஒவ்வொரு நாளையுமே வந்து புத்துணர்ச்சியோடு தொடங்கும். நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எல்லாருக்கும் வந்து மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக வி ஸ்ரீபதியுடைய குரல்ல பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

செம்பனார் கோவில் சண்முகத்துடைய வரிகளில் கேட்டு இயேசுதாஸ் குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:19 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சாரதாவுடைய குரல்ல பாடல் வருது கேட்டு அணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

சுந்தரராஜன் குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நிறைமிப்பது 6:31 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரின் நிகழ்ச்சியில அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் விருதை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

ஜோலி அப்ரஹாமுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:41 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4. அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் எம் சிக்கந்தருடைய வரிகளில் கயல் ஏ ஆர் ஷேக் முகமது பாடிய பாடல். டி கே ராமமூர்த்தி இசையில கேட்டு அணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

எல்லார் ஈஸ்வரியுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நிறைமிப்பது 6:48 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல கேட்டு அணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் காலை 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள கருப்புசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். 1947 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதே ஆண்டு யூத மக்களுக்காக உருவான நாடுதான் இஸ்ரேல். நம்ம கிட்ட நல்ல நீர்வளம், நிலவளம், மனிதவளம் எல்லாம் இருந்தது அப்போ. இப்பவும் ஓரளவுக்கு இருக்கு. நம்ம நாட்டை விட இஸ்ரேல் நாட்டில் இதெல்லாம் மிக மிக குறைவு. ஆனாலும் மிக குறுகிய காலத்தில் விவசாயத்தில் இந்த நாடு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கு. வெளிநாடுகளிலிருந்து இந்த நாட்டுக்கு போய் நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க விவசாயிகள், விஞ்ஞானிகள். இஸ்ரேலில் மானாவாரி விவசாயமே கிடையாதான். ஏன்னா

நாம பெறும் மழை அளவுல எட்டுல ஒரு பங்கு தான் அங்க மழை கிடைக்குதான். அதனால அங்க அரசாங்கமே எல்லா இடத்துக்கும் நீர்ப்பாசன வசதியை செய்து கொடுத்துருக்கு. கருப்சாமி ஐயா, அங்க விவசாயிகள் தென்னை நார்கழிவை பயன்படுத்தி மண்ணுல ஈரப்பதத்தை நிலைநிறுத்துறாங்க. அதோட பசுமை குடில்கள், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இவைதான் பிரதானம். நிறைய இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. தனிநபர் வச்சுக்கிறது இல்லை, வச்சுக்க முடியாது. இதுக்காக

0: குளங்களில் தான் தண்ணியை தேக்கி வச்சு பயன்படுத்துகிறாங்க. மிக குறைவான மழை நீரை கூட மண்ணுக்குள்ளே இறங்க விடாமல் நிலத்தின் அடியில் பிளாஸ்டிக் படிவங்களை கொண்டு தடுத்தும் கடலுக்குள் சென்று விடாமல் குளங்களில் நீரை தேக்கி சிக்கனமாக தண்ணியை பயன்படுத்துகிறாங்க இஸ்ரேல் விவசாயிகள். எல்லா இடத்துலையும் குழாய்கள் மூலம்தான் தண்ணீரை கொண்டு சென்று வயலில் நுண்ணீர் பாசனம் வாயிலாக பயிருக்கு தேவையான தண்ணியை மட்டும் கொடுக்குறாங்க. இருக்குதுன்னு அள்ளி வீசறதில்ல, அள்ளி வீசக்கூடாது, எதையும் அளந்து பயன்படுத்தணும். கருப்புசாமி ஐயா, விளைபொருள் விற்பனைக்கு தனியாக விவசாயிகள் குழுக்கள் இருக்கான், அந்த குழுவினர் தான் விலையை நிர்ணயம் செய்கிறாங்களாம். இதனால் விவசாயிகளுக்கு நட்டமே ஏற்படுறதில்ல. சாக்கடை நீர், கழிவு நீரெல்லாம் சுத்தம் பண்ணி அரசாங்கமே சாலை ஓர மரங்கள், அரசுக்கு சொந்தமான இடங்களில் இருக்கும் மரங்கள் செடி கொடிகளுக்கு பாசனம் செய்கிறாங்களாம். நம்ம நாட்டில் பயன்படுத்தப்படும் உரத்தில், கனிம உரத்தில் நாலில் ஒரு பங்கு தான் அங்கே பயன்படுத்தப்படுது. அதிலும் திரவ வடிவ உரமா நீரில் கரையும் உரங்கள், நுண்ணீர் பாசனம் வழியாக உரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அளவறிந்த பயன்பாடு. 12,000 ஆண்டுகள் பாரம்பரியமுடைய விவசாய நாடு நம்ம நாடு. 73 ஆண்டுகளே வயதுடைய நாடு இஸ்ரேல். இதுக்கு மேல என்ன கடுதாசியில் எழுதுறது? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
5: நேரம் காலை 7 மணி.

வெள்ளிக்கிழமையை வந்து நினச்சி இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தால் போதும், இன்னும் ரெண்டு நாள் அடுத்தடுத்து லீவில் இருப்போம், ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமனாலே ஒரே அட்டகாசமாக அப்படி வேக வேகமாக ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கிளம்பி ரொம்ப சந்தோஷமாக எங்கே போனாலும் ஸ்கூல் போகிறவங்களும் சந்தோஷமாக போவாங்க, காலேஜ் போகிறவங்க, அப்புறம் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த ரெண்டு நாள் லீவுக்காக இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டு அப்படியே வந்து வேலை செஞ்சுட்டே வருவாங்க. இன்றைக்கி வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நம்ம வந்து என்ன கேள்வி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படிங்கிறது தான். சூப்பரான பாடல் எல்லாமே இருக்கு, அதோடு சேர்ந்து நீங்க என்ன பண்ணா இந்த கேள்விக்கான பதிலையும் நீங்க பதிவு பண்ணுவோம். எப்படி பதிவு பண்ணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துல நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்கள் நீங்க தாராளமா கொடுக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில வைரமுத்து வரிகளை நித்யஸ்ரீ குரல் அவரது கேட்டு அடைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் காலை 7:01 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான நாள். நான் எப்பவுமே வழக்கமாக சொல்கிறது தான், அதாவது என்னென்னா வாரத்துடைய கடைசி நாளாக நம்ம வந்து என்னதான் சனிக்கிழமையாக இருந்தாலும் வெள்ளி

நேரம் 7:07 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் ஒன்றை வந்து கேட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து யாரெல்லாம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. என்ன கேள்வி கேட்டிருந்தோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து அலிநகரம் எஸ் மகாதேவன் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களோட பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மீது வன்னி கணேசன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிஹரன், இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக புவனகிரி சுமதி பாபு, ஒவ்வொரு வீட்லேயுமே குடும்ப தலைவி தான் நீதிபதி, ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நான் சொல்கிறேன், ஆனால் என் சார்பாக எங்கள் வீட்டிலலாம் நான் தாங்க நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக யார், ஜெயக்குமார் அவங்க வந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க காலை வணக்கத்தோடு. அடுத்ததாக மாலிதேவி அருணாச்சலம், வணக்கம், பதில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யார் அப்படிங்கிறதும், அதன் பிறகு வந்து எந்த இடத்துல வந்து முதன் முதல்ல வந்து நீதிபதியாக நியமிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது உட்பட வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சுளை ரீஜா மனோகரன் அவங்க, நலமா சகோதரி, நலமாக இருக்க சார், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுத்தோனும் சகோதரிக்கு எல்லாருக்குமே வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிவன் அருண் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் ஆர்ஜி அவர்களே, நலமாக மகிழ்ச்சி நலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து. அடுத்ததான் நந்து ஜெயா, திருத்தணி ராமச்சந்திரன், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து ரோசையா, அனைவருக்கும் இனிய நாள் சிறப்பு வணக்கம் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் போனீங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்ற கேள்வியை பதிவு பண்ணியிருப்பேன். அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக வந்து பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஏன பாடல் அப்படின்னா வந்து படையப்பா திரைப்படத்திலிருந்து தான் வருது. வைரமுத்தோடு வரிகளில் ஏ ரகமான இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் நித்யஸ்ரீ ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:16 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அப்படியே வந்து முதல் பாட்டு செகண்ட் பாட்டு அப்படியே கொஞ்சம் பரதநாட்டியம் ஆடுற மாதிரியான பாடல்கள்லாம் வந்து கேட்டு முடிச்சுட்டு வந்தோம் இல்லையா. அப்படியே வந்து நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன கேள்வி அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படிங்கிறது தான். இந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் வேறு யாரெல்லாம் பதிவு சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர் பிரபு, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காங்க. சுஜாதா சந்திரசேகரன் அவங்க வந்து காலை வணக்கம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நொளம்பூர்லேருந்து சுஜாதா அவங்க. அடுத்ததாக ஓம் பிரகாஷ் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக யார் வந்திருக்க, நிரேஷ்குமார் வைஷு அவங்க வந்து காலை வணக்கம் எல்லா லிசனஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கமலா வரதன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ராஜமாணிக்கம் கோபி அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. விஎஸ் ஐயப்பன் புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாபு முள்ளக்காடு இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சேகா இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஜீவா அவங்க வந்து புதுப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜீவா, அதன் பிறகு வந்து சதீஷ் சிறேரஜன் அவங்க எல்லாருமே சேர்ந்து பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு நேயர்கள் வந்து நான் எப்பவுமே சொல்றது தான், பதில் போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்க ஒரே ஒரு முறை வந்து பதில போட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கும் வந்து யாருடைய பேரும் விடுபடாம வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். ஒரே ஆளே வந்து திரும்ப திரும்ப நிறைய வந்து பதில போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து மற்ற யாராவது படிக்காம விடுபட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அதனால வந்து கொஞ்சம் இந்த தமிழ் மொழிக்கு எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஸ்நேகிதியே திரைப்படத்திலிருந்து தான் வருது. சித்ரா சுஜாதா மற்றும் சங்கீதா சஜித் பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகர் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: எந்த மாதிரியான பாட்டாக இருந்தாலும் நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்கலாம். இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் கேட்கலாம். இப்போ வந்து ரேடியோ இவ்வளோ குறிப்பிட்ட ஏரியாவில் தான் கேட்குது, அதுக்கப்புறம் கேட்க மாட்டேந்தே அப்படிங்கிற வருத்தம்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஆல் இண்டியா ரேடியோ எல்லாமே வந்து கேட்கலாம். இந்த எஃப்எம் ரெயின்போ தான் அப்படின்னு இல்லை, எஃப்எம் ரெயின்போ வித் பாரதி இந்த மாதிரி வந்து ஆல் இண்டியா ரேடியோட எல்லா சேனல்ஸையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா மொழிகள்லையுமே வந்து நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். அதனால் மறக்காமல் நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படிங்கிறது தான். அதுக்கு நேயர்கள் எல்லாருமே வந்து பதிலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. முனியப்பன் கௌசல்யா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டியாபாளையம் கிராமத்திலிருந்து. இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிரிதரன், தேவிகா, வசந்த் பாடல் அருமை, உங்களுடைய குரல் இனிமையாக இருக்கிறது, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பூபாலன் பள்ளப்பாளையம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா நாகராஜ், கோவை மாவட்டம் கருமத்தப்பட்டியிலிருந்து வினோபா நகர். அங்கேருந்து சித்ரா, நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி எல்லாரும் சேர்ந்து பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா புலுப்பாளையம், ஆனந்த முருகன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா குணாலன் அண்ணாமலை பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மதுரை சோ சண்முக சுந்தரம், நீதிபதி யார்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. இதே போல நீங்களும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமா தரலாம். இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படிங்கறத தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4. நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால். நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுங்க. உடனே நாம் என்ன பண்ணுவோம்? எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருவோம். அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோடய விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம். நாம் கேட்க மாட்டோம். ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்போ தெரியுமா? 1935 அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யார்கிட்ட கேட்டார்னா மனுபென் காந்திகிட்ட கேட்குறார். அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்ககிட்ட தான் கேட்குறார். காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு. அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபென் காந்தி பார்த்தாங்க. மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை. அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை, அது ரெண்டாவது தப்பு. இப்படி 2

0: தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக ஒரு 1/2 ரூபாயாவது இருக்கும். அது அந்த காலத்து மதிப்பு. இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் அவசியமான பொருள்களை வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனால் என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு ரெண்டு குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது, வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டேயும் குழந்தைகள்கிட்டேயும் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி, அவர் மனசு நிறைஞ்சி இருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை. என் கூட இவ்வளவு நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலை உள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்கள். அதை நாம் எல்லோரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லோரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், தினமும் காலையில் ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம். இதை கடவுள் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டு காப்பியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரன் அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:35 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தானே அமைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான பாடல் எல்லாமே வந்து கேட்டுட்ருக்கோம். கூடவே வந்து முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வியும் போட்டிருந்தோம், இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படிங்கிறத அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் பதிவிட்டுருக்க பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமாக நீங்கள் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரு திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடு வரிகளில் ஏரகுமான இசையில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் உதய் மொசும்தார் பாடிய பாடல் வருது, கேட்டு அடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:41 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அட்டகாசமான பாடல்களோட வந்து ஒரு கேள்வியும் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படிங்கறதான் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில வந்து நம்முடைய நேயர்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வி மோகன் அவங்க பதில பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா திருமழிசை அஸ்வினி நாகராஜ், வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமும் கொண்டான், காலை வணக்கம்.

0: சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏகாம்பரம் ஆர்பி, திருமதி நீதியரசர், இவங்க தான் வந்து முதல் பெண் நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க மேலப்பூடியிலிருந்து. அடுத்ததா பார்த்தசாரதி முனுசாமி, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. பழனிசாமி, காலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வணக்கம் பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணாம்பட்டி கரிமங்கலத்திலிருந்து தருமபுரியிலிருந்து, ஆனால் பதில பதிவு பண்ணலையே. அடுத்ததா சபரி மனோஜ் வந்து அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து நாங்கள் தனி ஆள் இல்லைங்க, நாங்கள் வந்து படையாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படையோட மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, நாங்கள் எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காரு மயிலை பட்டாபி. அடுத்ததா மோகன், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. காலை வணக்கம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமாக கொடுக்கலாம். என்ன பதிவுதுன்னா, இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படிங்கிற கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தாராளமாக வந்து பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. கமல்ஹாசனுடைய வரிகளில் கமல்ஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். அது ரெயின்போ பண்பலை 101.4.
1: கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறைதான் எங்கிச்சாவே, இத்தவணை எனையாட்கொள்வாயா, சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

நேரம் 7:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்றைக்கி சூப்பரான பாடலில் வந்து கேட்டு இணைஞ்சிருந்தோம். இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதால வந்து நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்களுடைய பதில்களை வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான பதிலை எல்லா நேயர்களும் ரொம்ப அற்புதமாக சரியாக சொன்னீங்க. வழக்கம் போல தான் நீங்கள் சொல்லி அந்த பதில் தப்பாக போனது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேள்விக்கான பதில் வந்து அண்ணா சண்டி அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். ஒருத்தன் கூட சொன்னாங்க, நம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து அந்தந்த பெண் தாங்க நீதிபதி, ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் அண்ணா சண்டி அப்படிங்கிறவர் தான். நீதித்துறையுடைய மிக உயர்ந்த பதவியில் கால் பதிச்ச முதல் பெண் வந்து இவங்க தான். அதாவது முதல்ல வந்து மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்டு அதன் பிறகு உயர்நீதிமன்ற நீதிபதியாக கேரள மாநிலத்தில் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதன் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியான முதல் இந்திய பெண் அப்படிங்கிற பெருமை வந்து இவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற ரெண்டாவது பெண் வந்து இவங்க தான், அண்ணா சண்டி தான் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்திலே ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னும் போது, இவங்க வந்து 1905 தான் வந்து கேரளாவை தான் வந்து பிறக்கிறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா திருமணமாகி அதன் பிறகு சட்டக்கல்லூரியில் வந்து படிக்கிறாங்க. திருவனந்தபுரத்தில், அதாவது இப்போ திருவனந்தபுரம் சொல்லணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து சட்டக்கல்லூரியில் படித்தாங்க. அந்த மாநிலத்திலேயே முதன் முதல்ல சட்டப்படிப்பு படித்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்க தான் அண்ணா சண்டி. அவங்க தான் இவங்க சட்டம் படிக்கிறதுக்கு வந்து இவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய கணவர் வந்து முக்கிய தூண்டுகோலாக இருந்ததாக வந்து குறிப்பிடுறாங்க. அது அவங்க மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து எப்போ நீதிபதியாக பதவியேற்றாங்கன்னா

37ல் பதவியேற்கிறாங்க. அதன் பிறகு 1959ல் தான் வந்து கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாக இவங்க வந்து நியமிக்கப்பட்டாங்க. நிறைய இடங்களில் வந்து பெண்ணுரிமைகளுக்காக வந்து குரல் கொடுத்த ஒரு முக்கியமான பெண் நீதிபதி அப்படின்னு வந்து இவங்க சொல்லலாம். முக்கியமாக நிறைய இந்த அரசு வேலைகளில் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இடங்களில் இவங்க வந்து வலியுறுத்தி இருந்தாங்க. இவங்க நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடியே இதுக்காகலாம் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீதிபதி ஆன பிறகு பெண்களுக்கு சாதகமான நிறைய சட்டங்கள் வர்றதுக்கு வந்து இவங்க தூண்டுகோலாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம்னா வெற்றி பெற்று, அதாவது உலகத்திலேயே ரெண்டாவது இடம், அப்போ வந்து இருந்த காலகட்டங்களில் வந்து பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இப்போ இருக்கிற மாதிரியான சூழல் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் அதுவும் பொதுவாக இயல்பாக சும்மா போய் படிச்சுட்டு வா அப்படின்னு நம்ம அனுமதி வாங்கி படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். சட்டத்துறையில் போய் படிக்கிறாங்க. இப்போவுமே வந்து சட்டம்னாலே வந்து கொஞ்சம் பயப்படுற அந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லாத இடங்களில் அந்த மாதிரி நினைக்கும் போது அன்றைய காலகட்டத்தில் இவங்க வந்து சட்டப்படிப்பு படித்து நீதிபதியாக வந்திருக்காங்க, இவ்வளோ பெருமை சேர்த்துருக்காங்க இந்தியாவுக்கு அப்படின்போது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா? இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். பரவாயில்ல, நான் வந்து பதிலெலாம் சொல்ல, என்னோடய பேர்லாம் அதில் பதிவு போடலை, நான் வந்து சும்மா பாட்டு மட்டும் கேட்டுட்ருந்தேன், நிகழ்ச்சியை கேட்டுட்ருந்தேன், இப்போ தெரியாத விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். வணக்கம். சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகளை எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ஹரிஹரன் இணைந்து பாடிய பாடல் வருது. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,121,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 8:03 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி. இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் வந்து சூப்பரான அட்டகாசமான பாடல்களோட தான் வந்து நம்ம வந்து இணைஞ்சிருக்க போகிறோம். சூப்பராக உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரமும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான பாடல்கள்லாம் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எங்கேயாவது கிளம்புறீங்க வெளியில் அப்படின்னா வந்து மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து தலைக்கவசத்தை வந்து அணிஞ்சிட்டு போகணும். அதாவது இருசக்கர வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னாக்கா தலைக்கவசத்தை எடுத்துகிட்டு போங்க, அணிஞ்சிட்டு போங்க. இல்லை நான் காரில் தான் போகிறேன் அப்படின்னுங்களா, ஏறினதுமே முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சீட் பெல்ட்டை வந்து போட்டுக்கோங்க. சாலை விதிகளை சரியாக கடைபிடித்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிற நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக வரக்கூடிய பாடல் கோவில் திரைப்படத்திலிருந்து சிநேகனுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ், இசையில கோவை கமலா வடிவேலு மற்றும் சிம்பு இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: சாதி விட்டு சாமி விட்டு

0: பாட்டர்ன் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமாருடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில நவீன் பாடிய பாடலை தான் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:15 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் வந்து நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததா சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கபிலனுடைய வரிகள்ல வித்யாசாகர் இசையில கே மற்றும் கார்த்திகன் சுஜாதா பாடிய பாடல் வருது. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்படை 101.4.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 8:23 ஆயிற்று. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கும்பகரை தங்கையா திரைப்படத்திற்காக கங்கை அமரன் வரிகள் இளையராஜா இசையில மலேசிய வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னாயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
2: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

பூவி உனக்காக திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார், இசையில பழனி பாரதியோட வரிகள்ல டி எல் மகாராஜன், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:33 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில மனு மற்றும் ஸ்வர்லதா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: கண்ணம்மா.
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்க பிள்ள இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேக்குறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நாடோடிகள் திரைப்படத்திற்காக சுந்தர் சிபாபுவோட இசையில யுகபாரதி வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:44 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து டிமனுடைய இசையில விவேகாவோட வரிகளில் கீர்த்தி சகதிதா மற்றும் பெஜி பேபியர்னி பாடிய பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 8:54 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து இப்போ இருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண பாடல் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியிலேருந்து அப்படி நான் வந்து டடா பாய் பாய் வந்து சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாங்க வெளியில் போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இருசக்கர வாகனத்தில் போகிறீங்கன்னா தலைக்கவசம் அணிஞ்சுக்கோங்க. இல்லை இந்த காரில் தான் போகிறேன் அப்படிங்கிறீங்களா, நீங்கள் வந்து கண்டிப்பாக சீட் பெல்ட்டை வந்து போட்டுக்கோங்க. மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லை கல்லூரிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டையும் வந்து கொஞ்சம் அப்படியே வாட்டர் பாட்டில் நிரப்பி கொடுத்து இதை குடிச்சிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பேன். ஏன்னா வயலுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப தேவையான ஒன்று இப்போ. அதனால கண்டிப்பாக எல்லாருமே நீங்களும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்ணியை வந்து குடிங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக திருமலை திரைப்படத்திலிருந்து டி உமானுடைய இசையில யுகபாரதி வரிகளில் தஞ்சை செல்வி மற்றும் சிட்டி பாடிய பாடல் வருது. அடுத்து ஆர்ஜி உங்களுக்காக சூப்பரான பாடல் கூட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் 10 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ₹900,000,000,000 அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ராதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

சூப்பரான காலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ஆப் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 9:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. காலையில நம்ம வந்து எல்லாருமே தூங்கி எழுந்துக்கும் போது நல்ல ஒரு மனநிலையோட ஆரம்பிக்கணும். சோ நேர்மறையான எண்ணங்களை எதிரில பார்க்கும்பொழுது அவங்க கிட்ட ஒரு சின்ன புன்னகையோட நம்ம அவங்களை கடந்து போனோம் அப்படின்னா எந்த விஷயத்தையும் பத்தியும் ஒரி பண்ணாதீங்க, எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி நேத்து நடந்த கஷ்டங்களை நினைச்சலாம் யோசிச்சுட்டே இருக்காதிங்க. நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு நடக்க போறது என்னவோ அதுல மட்டுமே கவனம் செலுத்துங்க. அதை விட முக்கியமா எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போங்க அப்படின்றத இன்னைக்கு சொல்லிக்கிட்டு சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல் பாடல் முத்து திரைப்படத்துல இருந்து வர இருக்கு. வைரமுத்துவோட வரிகள்ல தான் இந்த பாடல். ஏ ரஹ்மான் இசையில, எஸ்பி பாலசுப்ரமணியம் முகும்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை கேட்கும் போதே ஒரு நல்ல வைப், ஒரு எப்படி சொல்றது, ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

மஹத் இருவரோட குரல்ல ஸ்னேகனோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில கோவில் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:16 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ரெயின்போ ராப் நிகழ்ச்சி. கண்டிப்பா இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். யாரு நீ இந்த வேலையை செய்ய போற அப்படின்னு பக்கத்துல இருந்து யாராவது நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம வேலையை நம்ம கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்ற எண்ணமும் நம்பிக்கையும் நமக்கு இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம முடிச்சிடலாம். சோ அதே மாதிரியான ஒரு நம்பிக்கையோடவே அழகா வந்து இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு போயிட்டே இருங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா குரு திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மானோட இசையில வைரமுத்தோட வரிகள்ல இந்த பாடல் வரையிறதுக்கு இணைந்திருங்கள்.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியோட தான் இருக்கீங்க. 9:22 ஆயிட்டு நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் நா முத்துக்குமாரோட வரிகள்ல தமனோட இசையில மம்முட்டியான் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இதோ ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: அவசர அவசரமா ஆபீஸ்

0: கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல் போட்டா
1: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

வரிகளில் வித்யாசாகர் இசையில் மதுரை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 9:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. அழகான பாடல்கள்லாம் கேட்டுருக்கீங்க. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா இருவரோட குரலையும் வாலியோட வரிகளில் வர இருக்கு. தென்காசி பட்டினம் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

45 நிமிடம் ஆயிடுச்சு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. புஷ்பவனம், குப்புசாமி, கல்பனா இருவரும் சேர்ந்து பாடிய பாடல் மாயாவி திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். நா முத்துக்குமாரோட வரிகள்ல அடுத்த பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. டி இமானோட இசையில தான் இந்த பாடல் வர இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

9:53 ஆயிற்றுக்கு உதித் நாராயணன் சுஜாதா இருவரோட குரல கில்லி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ ராப் நிகழ்ச்சி.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன

0: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
1: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
0: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். ஜின் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ₹900,000,000,000 அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மூத்த பிரதிநிதிகள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கிராமங்களில் சுற்றித் திரியும் சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விரட்ட சென்சார் மூலம் சைரன் ஒலி எழுப்பும் கருவியை பொருத்தி வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹400 குறைந்து ₹1,04,800 விற்பனையாக்கிறது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இன்னைக்கு வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா
1: வார்த்தை விளையாட்டு தான். வழக்கமாக நம்ம விளையாடக்கூட வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போகிறோம். அந்த வார்த்தை விளையாட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா வரலாறு சம்மந்தமான வார்த்தைகளை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
0: அடடா, தமிழே ஒரு வரலாறு தானே, தனியாக
1: ஒரே ஒரு வரலாறு தான். தமிழுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா?
0: அடடா, ஆக மொத்தம் வரலாறு
1: வரலாறு அவ்வளோதான்.
0: நம்ம வரலாறு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து கேட்டால் தான் தெரியும் என்ன வரலாறு அப்படின்ட்டு. நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு வரணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள்
1: 2986 அல்லது
0: 2952 5554.
1: இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து விளையாடலாம். எப்படி அப்படின்னா வரலாறு சம்பந்தமானது அப்படின்னா ராஜாக்கள் காலத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான வார்த்தைகளாக இருக்கும் பெரும்பாலும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நேர்களோட விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடலை கேட்டு வந்துடும், அதுக்குள்ளே நீங்கள் வந்து வரலாறு தொடர்பான வார்த்தைகள்லாம் உங்களுடைய அதாவது நம்ம மூளைக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. கேட்டது டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்ல வசதியாக இருக்கும். நிகழ்ச்சியோட முதல் பாடல்
0: மழைநிதி திரைப்படத்திலிருந்து ஸ்நேகனுடைய வரிகளில் தெய்வாவோட இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு இணைந்திருங்கள்.
1: இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10:04 ஆயிற்று. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இணைவது நான் கே தமிழ் மொழி மற்றும்
1: ஆர்ஜே தமிழ் விழி.
0: தமிழ் மொழி அண்ட் விழி இன்னைக்கு வந்து வந்திருக்கும். நிறைய பேர் வந்து கால் பேசும்போது வந்து மொழியா விழியா தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பீங்க, அதனால இன்னைக்கு வந்து
1: தமிழ்
0: தமிழ் அதனால தமிழ் தமிழ் ஸ்கொயர் அப்படி வந்து சொல்லிக்கலாம். தமிழ் ஸ்கொயர்

0: பழைய காலம் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: வணக்கம். ஓ, இப்ப வந்து தமிழ் ஸ்கியூப் ஆயிடுச்சு. தமிழ் மொழி, தமிழ் விழி, தமிழேந்தி. என்ன வார்த்தைன்றதை கண்டுபிடிக்கணும். இது மொத்தம் அஞ்சு வார்த்தை, சி அஞ்சு எழுத்து, சாரி மன்னிச்சிருங்க, ஐந்து எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து குறில், கடைசி எழுத்து நை. இது வந்து ராஜாக்கள்லாம் இருக்கிற
2: இடம் அப்படின்னு சொன்னாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க.
1: அரியணை.
0: அரி அரியணை நான்கு எழுத்தாச்சு.
1: அரியணை நாலு எழுத்து.
0: ஐந்து எழுத்து.
2: ஒரு இப்ப கூட நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வீடெல்லாம் பார்த்தோம்னா அப்பா செம்மையா கட்டியிருக்காங்க அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லிதான் நம்ம அதை சொல்லுவோம்.
1: அரண்மனையா?
0: ஆமா,
2: அரண்மனை அப்படின்னு சரியான. நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
3: மேடம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன். ரெண்டு பேருக்கு வணக்கம்ப்பா.
0: வணக்கம்மா புஷ்பலதாம்மா.
3: சொல்லுங்க. வரலாற்று தொடர்புடைய வார்த்தைகள் சொல்லிருக்கீங்க.
2: ஆமா, உங்களுக்கான வார்த்தையினுடைய முதல் எழுத்து க, குறில் க. கடைசி எழுத்து டு.
3: என்ன மேடம்?
2: டு டு
3: டு.
2: ஆ, டு புட்டு சொல்லுவோம் இல்லையா, புட்டு
0: டு, அந்த டு.
2: மொத்தமே வந்து ஐந்து எழுத்துக்கள் தான் இருக்கும்.
3: இது
2: காலாட்படை எங்க போயிட்டாங்க பாத்தீங்களா அப்பா? காலாட்படை, காலாட்படை என்ற வார்த்தையை கேட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இல்ல தமிழ் மொழி.
0: ஆமா,
3: பரவாயில்ல,
0: ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கீங்க போல.
2: இல்ல, உண்மையா நல்ல விஷயம் தான். காலாட்படைன்றத கேட்டே எங்கயோ ஸ்கூல் புக்ல படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. முப்படைகள் பேர எழுதுங்க அப்படின்னும் போது
3: அரசபைக்குள்ள இருக்கிற வார்த்தையா மேடம்? காட்டு.
2: அரசவைக்குள்ள இல்ல, ஆனா அரசவையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கூட அதுல
0: பெருமையான விஷயங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம்.
3: அது வந்து கருவறை, அந்த இது அந்த மாதிரி சொல்லுவாங்களே மேடம்?
0: அது கிடையாது, சேமித்து வைக்கிறது அப்படி கிடையாது. ஒருத்தவங்களுடைய, நம்ம ஒருத்தவங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா இது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
2: இப்ப கூட சமீபங்கள்ல இந்த இடத்துல இந்த ராஜாவோட இது கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க.
3: கல்வெட்டு, கல்வெட்டு.
0: தமிழ் விழி வந்து ஆன்சரே சொல்லிடுவா. எனக்கு வந்து காம்படிஷன் தமிழ் விழி தான், சரிங்களா?
2: ஓகே, நன்றி நன்றி.
3: ஆனா போன வச்சவன ஞாபகம் வரும் மேடம், அது டக்குன்னு வர மாட்டேங்க.
0: சரியான வார்த்தை தான் இது, நீங்க சொன்ன பதில் சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298638 அல்லது
2: 295254 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி பேசலாம்.
0: முன்னாடி சுழியம் நான்கு நான்கு அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்க இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.

0: காலை வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: ஓகே சண்முகசுந்தரம், உங்களுக்கான வார்த்தை
2: நான்கு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை, சரிங்களா?
1: நான்கு எழுத்து?
2: ஆமா, நான்கு எழுத்து. முதல் எழுத்து வந்து குறில் க, கடைசி எழுத்து நை.
1: மனிதருடைய
0: அடிப்படை தேவை என்னவோ அதை சேமிச்சு வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அது.
2: கருணை
0: இல்ல, மனிதனுடைய அடிப்படை தேவை அப்படின்னு நம்ம சொல்லும் போது உணவு உடை இருப்பிடம் எல்லாம் சொல்லும் இல்லையா, அதுலயும் ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயம் உணவுல வரக்கூடியது.
1: ஆமா,
2: அடிப்படை தேவைகள்ல ஒன்றோட இது, அதாவது இப்ப எளிமையா சொல்லணும்னா தண்ணியோட தொடர்புடைய ஒரு விஷயம்.
1: தண்ணியோட தொடர்புடைய?
2: ஆமா, தண்ணியோட தொடர்புடைய ஒரு வார்த்தை இது.
1: நன்றி,
2: அடுத்த நேயர் வணக்கம்.
3: டிநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன், இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
3: கரிகாலன் கட்டி வைத்தான்.
0: நன்றி,
2: வணக்கம்.
4: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர் மேம், உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
4: சொல்லலாம்.
0: முதல் எழுத்து சா, குறில் சா. கடைசி எழுத்து இம்மு. மொத்தமே வந்து ஐந்து எழுத்துக்கள் தான். இது வந்து ஒரு வெள்ளை நிறத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை.
2: வெள்ளை நிறத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை?
0: வெள்ளை நிறம் வந்து இதற்கு தொடர்புடையதா இருக்கும். வெள்ளை நிறத்தை குறிக்காது, வெள்ளை நிறம் இதற்கு தொடர்புடையதா இருக்கும்.
4: சமாதானம்.
0: சமாதானம், வெள்ளை ஒரு நிறம் போதாதாச்சே என் மனசு மாதிரி. ஓகே நன்றி,
2: கொஞ்சம் இதை தவிர்த்து இருக்கலாம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நீங்களும் இதே போன்று வந்து பங்கப்படலாம். நேரம் இப்போது 10:17 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கிட்ஸ்க்கும் நிகழ்ச்சியில தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில இப்போ வந்து ஒரு பாடலை கேட்டு வந்தலாம் தமிழ் வழி.
0: கண்டிப்பா, என்ன படத்துல இருந்து பாடல்?
2: கண்டிப்பா வந்து நீங்க வந்து வெள்ளைன்னு உங்க மனசு போல சொல்லிட்டீங்க, நான் வந்து பூ போல இருக்கிறதால பூ வெள்ளம் முன் வாசம் திரைப்படத்துல இருந்து தான் பாடல் வருது. வைரமுத்தோட வரிகள்ல வித்யாசாகர் இசையில கே ஜெய யேசுதாஸ் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல்.
0: அவரவர்களை அவரவர்களை புகழ்ந்து கொள்வது. இணைந்திருங்கள்
2: ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10:23 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 கெட்செட் கோ நிகழ்ச்சியில தான் நம்ம நினைச்சிருக்கிறோம்.
1: கெட்செட் கோ நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். அதுவும் வரலாறு தொடர்புடைய வார்த்தைகள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கு தமிழ் மொழி சிரிச்சிட்டு இருக்கீங்க?
0: இல்ல, நீங்க வரலாறு தொடர்புடைய வார்த்தை அப்படின்னதும் எல்லாரும் என்னை பத்தி யோசிச்சிருவாங்களோன்னு ஒரு நிமிஷம் நினைச்சுக்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்லை,
1: நான் உங்களை பத்தி பெருமையா பேசினா பரவாயில்ல, நீங்களே உங்களை பத்தி பேசிக்கிறீங்களே, இது உங்களுக்கே கொஞ்சம்
0: அது வந்து
1: சுத்தமா இல்ல.
0: செல்ஃப் கான்பிடன்ஸ்,
1: ஓ, இதுக்கு பேர் இப்படியும் சொல்லலாம்.
0: ஆமா, அதனால இப்ப நம்ம நேயர்கிட்ட போயிடலாம்.
1: ஓகே,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தமிழும் மொழியும்
1: தமிழும் மொழியும் தமிழும் மொழியும்
0: விளையாட்டா இருக்கு.
1: எனக்கே தெரியாது அவங்க வராங்க.

0: ஷீட் பிரிண்ட் அவங்களுக்கு தெரியாது, அவங்க தான் செகண்ட் ஷீட் பிரிண்ட் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் வந்து மாட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லாமா? எழுத்துக்களை கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து குறில் த. கடைசி எழுத்து இம். இப்ப வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு அப்படியே வந்து நாசுக்கா நல்லா யோசிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேம்.
2: வணக்கம், யாரே இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து. இரண்டு தமிழுக்கும் வாழ்த்துகள் பாராட்டுகள்.
0: நன்றிமா, நன்றி
2: நன்றி. வணக்கம் உங்களுக்கும்.
1: குழப்பமா இருக்கு, ரெண்டு பேரும் வந்து இப்ப கரெக்டா குழப்பத்தை தீர்த்துட்டீங்க.
2: இன்னைக்கு வந்து உங்களுக்கு குழப்பம் வராது, யார் பேர் சொன்னாலும் பிரச்சனை இல்ல, யார் பேரையா சொல்லிட்டு ஓடிடலாம்.
1: ஆமா, விழியா மொழியா ரெண்டும் ஒண்ணுதான்.
2: ஆமா, ஓகே. உங்களுக்கான வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஓ.
1: ஓ.
2: கடைசி எழுத்து டி. இது
0: நம்மளுடைய நம்மளுடைய இன்னைக்கு நம்ம தமிழுடைய இது நிறைய நூல்கள்ல நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம்
2: இதன் அவங்க ஏதோ ஒரு க்ளூ குடுக்கறாங்க. நானும் சரி என்னதான் குடுக்கறாங்கன்னு நான் பாத்துட்டு இருக்கேன்.
1: தெரியாதுன்னு சொல்லிக்க வேண்டியது
2: மொத்தம்
0: இது வந்து ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தை. முதல் எழுத்து வந்து குறில் மு, சரிங்களா? கடைசி எழுத்து வந்து இல்லு.
2: ஒரு அரசர் அப்படின்னாலே
1: இதுதான்.
2: சொல்லுக்கு வர இல்லுதான், சொல் அதுல சொல்ல அந்த இல்லுதான். மொத்தம் வந்து ஏழு எழுத்து இருக்கு. அரசர் அப்படின்னாலே இதுதான் கண்டிப்பா
0: முக்கியம். அரசு கட்டில் இல்ல, பதவி பிரமாணம்லாம் செய்வாங்கல்ல அதுக்கு சொல்லுவாங்க.
2: பதவி பிரமாணம் சொன்னதுமே அவ்வளவுதான் சொல்லிடுவாங்க அவங்க பதில. அதாவது ஒரு அரசர் அப்படின்னாலே அரசர் ஆவறாங்க அப்படின்னாலே இது நடந்தாதான் அரசர் ஆக முடியும்.
0: ஆமா, என்னது?
2: ஆமா, எல்லாம் சொல்றதெல்லாம் ஆமா தான், ஆனா வர மாட்டேங்குதே. பதவி பிரமாணம் தான், அது கூட வச்சுக்கலாம். நம்ம பதவி ஏத்துக்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது அந்த காலத்துல இந்த வார்த்தையால சொல்லுவாங்க.
0: அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம்.
1: முதல்
0: முதல் இல்ல, குறில் முதல் எழுத்து வந்து குறில் மு, கடைசி எழுத்து இல்லு.
2: பாருங்க, நீங்க போனை கட் பண்ணதும் டக்குன்னு ஞாபகத்துக்குறோம்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், புதுரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமர் பேசுறேங்க.
2: நல்லா இருக்கீங்களா கலீல் அகமத்?
3: நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் வந்தாலே ஒரே குஷி ஆயிடுது இல்ல, ஒரே புரோகிராம ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் தமிழ் மொழி, ஒரு பக்கம் தமிழ் விழி,
2: ஒரு பக்கம் கலீல் அகமத்.
3: மேடம்,
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தை முன்னாடியே
0: என்ன சொல்றதுன்னு தெரியுது, தெரியலன்னா சொல்லாதீங்க, பதில சொல்லிட்டு போங்க. அப்படிங்கிற மாதிரிதான்
3: என்ன சொல்றது தெரியல. நான் டெல்லி இணைக்கு போய்கிறேன், என்ன சொல்றது ஒண்ணும் புரியல.
0: பதில சொல்லுங்க. அப்படின்னா ஏழு எழுத்து உங்களுக்கு சரிங்களா?
2: மூதாட்டிகள் நீங்களே உங்களுக்கு

0: நடக்கும்
1: அப்படிங்க ராஜா நடக்குங்களா ராஜா மரியாதைன்னா போட்டி
2: அதாவது ராஜாவாக அந்த பதவி அவருக்கு குடுக்கறாங்க இல்லையா பதவி ஏத்துக்கிறார் அவர் ராஜாவா அரியணையில உட்காருவார்ல அந்த உட்காரதுக்கு முன்னாடி அவருக்கு இது நடக்கும்
1: தொல் விளையாட்டுல முகப்பேர் பிரமிழ அக்காதான் கரெக்டா சொல்லுவாங்க அவங்களுக்கே தெரியல எனக்கு தெரியல ஏன்னா ரொம்ப கஷ்டம் தான் நன்றிங்க
0: நன்றி நன்றி வாழ்த்துக்கள் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எல்லா வார்த்தையும் வந்து டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. அடடா என்னடா அது இப்படி போதே நினைச்சாக்கா.
2: ஆனா இது வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். அரியணை சொல்லிட்டோம், அரசருக்கானது அப்படின்னு சொல்லிட்டோம், அது யார் பதவி ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா அவங்க கண்டிப்பா
0: கண்டுபிடிச்சிருவாங்க. நேயர் கண்டுபிடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க லைன்ல கிடைக்காம பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
0: சரஸ்வதி நல்லா இருக்கீங்களா? ஏன் டல்லா பேசுறீங்க?
3: இல்ல ஃபைன் தேங்க் யூ, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும்.
3: ஓகே கேளுங்க.
0: மொத்தம் இது வந்து 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தை, சரிங்களா?
3: ஓகே.
0: முதல் எழுத்து குறில் மு, கடைசி எழுத்து இல்லு.
3: ஓகே. மொத்தம் அதுக்கானது
2: மொத்தம் 7 எழுத்துக்கள் இருக்கும். இது வந்து அரசருக்கானது. ராஜா வந்து அரியணை அந்த பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நடக்கக்கூடியது இது.
0: பதை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: இப்பதான் நீங்க இதுக்கு முன்னாடி கேக்கலையா? இப்பதான் கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட்
3: இல்ல, நீங்க அது முடிக்க போறப்ப அதுக்குள்ள நீங்க எடுத்துட்டீங்க போன்.
2: ஓகே ஓகே,
3: எனக்கு லேட்டா தானே வரும், 50 செகண்ட்ஸ் லேட்டா வரும்.
2: ஓகே ஓகே, நன்றி நன்றி, அழகா பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: அந்த லாஸ்ட் ரெண்டு தான் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு
4: முத்தமிழும்
2: நலம்தான். உங்களுக்கான வார்த்தையினுடைய முதல் எழுத்து அ, கடைசி எழுத்து உ. பழைய காலத்து பொருட்கள்லாம் கிடைக்கக்கூடியது அந்த மாதிரியான விஷயங்கள் தேடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வார்த்தை.
0: தேடக்கூடியது அதாவது நம்முடைய பழம் பொருட்கள்லாம் இருக்கும் இல்ல, நம்முடைய பழமை இருக்கு இல்லையா?
2: வணக்கம்.
0: யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நீங்க நலமா இருக்கீங்களா?
3: ஓகே.
2: ஸ்வர்ணலதா மேம், உங்களுக்கான வார்த்தை
0: பழமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
2: அதாவது இந்த மாதிரி தேடுறது, இந்த அகழாய்வு எல்லாம் சொன்னோம் இல்லையா,
0: இதோட தொடர்புடைய ஒரு வார்த்தை.
2: இந்த துறையினர இந்த வார்த்தையால சொல்லுவாங்க.
0: கிட்டத்தட்ட வந்துட்டீங்க.
2: அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான், அத வந்து 5 எழுத்துக்குள்ள நீங்க இப்ப சொல்லிடணும். ஆனா எவ்வளவு அழகா, நான் இதைதான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த வார்த்தையை கண்டு கரெக்டா வந்து க்ளூ நிறைய குடுக்கற மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனா சூப்பரா பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்டா கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா வார்த்தையை சொல்லிடலாம். நீங்க சொன்னது கரெக்ட் தான்.
0: முதல் எழுத்து குறில் தோ, கடைசி எழுத்து இல்லு, 5 எழுத்து. நீங்க சொன்னதை அப்படியே இந்த இதுக்குள்ள அடக்குங்க பாப்போம்.
2: தொல்லியல்
0: தொல்லியல்
2: தொல்லியல்

0: அப்படின்னு.
1: சூப்பர்.
0: வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததான் வந்து நிச்சயமா நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடல் ஒன்னு கேட்டுட்டு வந்துடலாம், தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம்.
1: ஆனா கண்டிப்பா தொல்லியல் எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சாங்களா, தமிழ் மொழி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா?
0: நான் கண்டுபிடிச்சிருப்பேன், தொல்லியல் துறையே கண்டுபிடிச்சது நான் தான். தமிழ் தான் தெரியும்ல,
1: தமிழ் தான் கண்டிப்பா. என்ன யாருக்கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வைக்காம மாட்டீங்கன்னு தெரியுது,
0: என்னாலதான் அடிக்க முடியல, யாரையாவது அடிக்கட்டுமே அப்படின்னா. நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்த திரைப்படத்துல இருந்தா, நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துல இருந்துதான் வருது. பழனி பாரதியோட வரிகள்ல தேவாவோட இசைல சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு இணைந்திருங்கள்.
1: இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 10:40 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 101.4 கெட்செட்கோ நிகழ்ச்சி தான். கெட்செட்கோ நிகழ்ச்சியில என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
1: வார்த்தை விளையாட்டு தான். தமிழ் வார்த்தைகள், அதாவது வரலாற்றோட தொடர்புடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை வந்து எத்தனை எழுத்து என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து உங்களுக்கு வந்து க்ளூலாம் குடுக்கறோம்ன்ற பேர்ல ஆன்சரே கிட்டத்தட்ட வந்து நிறுத்திடுவோம்
0: சொல்லுவோம். ஏன்னா வந்து நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அதனால அப்படி சொல்வோம். நீங்க வந்து கால் பண்ணி விளையாடணும், ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழிக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது
1: 2952-0554 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட நீங்க இணைப்புல வரலாம்.
0: ஓகே,
1: அடுத்த நேயர் யார் இங்கிருந்து இணைகிறாங்க அப்படிங்கிற, வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, மௌன விரதமா இருக்குமோ. வணக்கம்,
2: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: முகப்பேர் மேற்குல இருந்து பாபு டெய்லர்.
0: சொல்லுங்க பாபு, நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கேன் மேடம். ரொம்ப வருஷம் கழிச்சு எஃப்எம் ரெயின்போக்கு நான் போன் பண்ணது இப்பதான், கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது.
0: அப்பா, 18 வருஷம் கழிச்சு எஃப்எம் ரெயின்போ கால் பண்ணிருக்கீங்களா?
2: ஆமா.
0: ஓகே, சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்கவே. அப்ப வந்து இனிமே கண்டிப்பா நீங்க வந்து எஃப்எம் ரெயின்போ கேக்கணும், கால் பண்ணலாம்.
2: அப்பெல்லாம் 4 மணிக்கு வந்துட்டு உங்கள் விருப்பம் சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த
0: பாட்டு விருப்ப பாட்டு போடுவாங்க,
2: விருப்ப பாட்டு அதுக்கு ட்ரை பண்ணி அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவோம்.
0: ஓகே ஓகே, ஆனா வந்து இப்ப நீங்க கண்டிப்பா தொடர்ந்து ரெயின்போ எஃப்எம் கேட்டுட்டே இருங்க, ரொம்ப நல்ல நல்ல ஷோஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேவா, நம்ம வார்த்தை விளையாட்டுக்கு போயிடலாமா?
2: கண்டிப்பா மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தையினுடைய முதல் எழுத்து நா, குறில் நா. கடைசி எழுத்து இல்ல. மொத்தமே வந்து 4 எழுத்து தான் இருக்கு. இது வந்து அந்த காலத்துல வந்து போர் செஞ்சுட்டு வராங்கல்ல, அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து இதுல குறிச்சு வச்சிருப்பாங்க. புரியல, டைரியில குறிக்கிற மாதிரி போர் செஞ்சுட்டு அந்த போர்ல வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த வீரமரணம் அடைஞ்சவங்களை பத்தின செய்திகள் இதுல இருக்கும்.
1: இருக்கும், வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கும் இத வைப்பாங்க.
0: நன்றி. ஒரு சிறிய பிரேக்.
3: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: अभी
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
2: நேரம் 10:44 நிமிடம் ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி நம்ம முன்னாடி நோக்கி போகாமல் அப்படியே கொஞ்சம் பின்னாடி நோக்கி பழங்காலம் வரலாறு அப்படி போய் அதில் இந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்.
3: அதாவது பின்னாடி நம்ம வந்து அறிந்து மறந்து போன விஷயங்களை திரும்பவும் வந்து நம்ம ஞாபகப்படுத்திட்டு
2: இருக்கோம். ஆமாம், தட்டி அப்படியே எழுப்பிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில்.
3: இப்போ வந்து நம்ம ஒரு பிரேக் விளம்பரம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டிருந்தோம் இல்லையா, முதல் எழுத்து நான் கடைசி எழுத்து இல் அப்படின்றது. ஸோ அதே தான் நம்ம கேட்க போறோம். அப்படிதானே?
2: அப்படிதான் கண்டிப்பா. அதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கறதால. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
2: இந்த வணக்கம் யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: தமிழ்
3: விழிக்கும் மொழிக்கும் வணக்கம். பத்மாமாவுக்கும் வணக்கம்.
4: வணக்கம், மூணு வணக்கம்.
3: உங்களுக்கான வார்த்தை, நம்ம வந்து இப்ப வார்த்தை விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். பழைய காலத்து
4: எனக்கு
3: வந்து என்னன்னா, அப்ப அந்த காலத்துல போர்ல வந்து வீர மரணம் அடைகிறாங்கல்ல, அவங்களுடைய சாதனைகளை வந்து இதுல வந்து அவங்களுடைய உருவங்களையும் இதுல வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்ற செய்தியும் இதுல இருக்கும். அது என்ன?
4: அனுப்பி
2: விடுற அனுப்பி விடுறேருங்க. திருவொற்றியூர்
4: தானே?
3: சாப்பிட்டோமா? கேக்கும் போது எப்படி இருக்கு தமிழ் மொழி? ஒரு வார்த்தை கேட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை. பத்மாமா சாப்பிட்டோம்.
2: அம்மா சொல்லுங்கம்மா.
3: ரெண்டு பேரும், ரெண்டு பேரும்
4: சாப்பிட்டோமா?
3: சரிம்மா, நன்றி.
2: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: காலை வணக்கம் இருவருக்கும்.
3: வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் கலா மேடம். கலக்குதா? ஓகே ஓகே. உங்களுக்கான வார்த்தை கேக்கலாமா? ஈஸியா குடுக்கவா?
2: மொத்தம் 6 எழுத்து இது. இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா, இப்போ பொதுவா அந்த காலத்துல வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு இன்னொருத்த சண்டை நடக்கும் இல்லையா, அப்படி அந்த சண்டை நடக்கக்கூடிய இடத்த சொல்றக்கூடிய ஒரு வார்த்தை. முதல் எழுத்து போ நெடில், போ. கடைசி எழுத்து இம்மு. இது போய் கண்டுபிடிக்காம இருக்கும். அது கலா மேடம்.
3: ஓகே, சூப்பர் கலா மேடம்,
2: நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். முதல் எழுத்து சு, குறில் சு. கடைசி எழுத்து கி. மொத்தமே வந்து 5 எழுத்து இருக்கு. இது வந்து எப்படின்னா, அந்த அதாவது முன்னாடி காலத்துல இப்ப யாராவது தலையில வந்து ரொம்ப வெயிட்டா தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா, அதை கொஞ்ச தூரத்துல எடுத்துட்டு போயிட்டு களைப்பு தீர்றதுக்காக ஒரு இடத்துல வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க. அதனுடைய பெயர் தான் இது. தமிழ் மொழி எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க? சுமை தாங்கி அப்படின்றது சரியான
2: சிரிச்சேன். பதில சொல்றாங்க அவங்க, கொஸ்டின் கேட்க சொன்னா தமிழ் மொழி.
3: ஓகே, சுமை தாங்கி அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. நன்றி, நன்றி அருண். வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள் அருண், நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் மேடம்.

0: வணக்கம் யார், உங்களுடைய வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு அப்புறம் பேசுங்க.
1: உங்களுக்கான
0: வார்த்தை வந்து ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தை. இது வந்து முதல் எழுத்து குறில் ஊ, சரிங்களா?
1: ஊவா?
0: ஆமா, குறில் ஊ. கடைசி எழுத்து வந்து கை.
1: கை.
0: இது வந்து இப்ப ரெண்டு பேர் வச்சுக்கலாம், இல்ல ரெண்டு நாடு வச்சுக்கலாம், யார் வேணா வச்சுக்கலாம். சமாதானம் ஆயிட்டாங்கன்னா இது வச்சுப்பாங்க.
2: அதாவது நீங்க வந்து உங்களுக்கு எனக்கு சண்டை இருக்கு அப்படின்னா, இனிமே நான் ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டோம் அப்படின்னா, நீங்க இதெல்லாம் பண்ணும், நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணோம்னா ரெண்டு பேரும் சண்டை போடாம இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது தான்.
1: தெரியல மேடம், வாய்ப்பு வேற.
2: ஓகே ஓகே, நன்றி
0: நன்றி. அடுத்து நீயர். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் இங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கம.
0: வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபா ஜே இஸ்மாயில். நல்லா இருக்கேன் மேடம், இருவருக்கும்.
2: ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் இஸ்மாயில். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து முதல் எழுத்து குறில் ஊ, கடைசி எழுத்து கை, சரிங்களா?
3: ஆமா
0: ஆமா.
3: முதல் எழுத்து
2: ஊ.
3: ஊ.
2: ஆமா, உலகம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊ.
0: கடைசி எழுத்து கையே.
3: கை.
0: இப்ப ரெண்டு தரப்பு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு தரப்புக்குள்ள
2: ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. அது பேர் தான் இது, ஒப்பந்தம்னு சொல்லியாச்சு. அதுக்கு இன்னொரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தை.
0: கேட்டுட்டே இருப்பீங்க, இரு நாடுகளுக்கு இடையில வந்து இது நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு.
2: போர் நடந்தது, போர் நிறுத்தம் அப்படி பண்றாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள இந்த ஒப்பந்தம் இருக்கும். அந்த ஒப்பந்தம் தான், அதுதான் வார்த்தை ஆக்சுவலா. அதுக்கான இன்னொரு வார்த்தை தான் இப்ப நம்ம கேட்டிருக்கோம்.
0: ஒரு வாக்குறுதி. கிட்டத்தட்ட சமரசம் அதுக்குள்ள அடங்கும் தான், சமரசம், அதன் பிறகு வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் இதெல்லாம் இதற்குள் அடங்கும். இல்லையே, ஏழு எழுத்து வரணும்ல, அப்ப கூட கை வருது, லாஸ்ட் எழுத்து கை. சரி, வாழ்த்துக்கள். நல்லா முயற்சி பண்ணீங்க, நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க, ஆனா இது கிட்ட தொடர்புடைய நிறைய வார்த்தைகளை சொன்னீங்க நீங்க. வாழ்த்துக்கள், நன்றி
2: நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: உடன்படிக்கைக்கு வந்துருங்க, முதல்ல நீங்க எதுக்கு பேசிட்டே இருக்கீங்கன்றாரு.
4: நல்லா இருந்தது, சிலதெல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப அநியாயமா சொல்லி தராங்க.
0: தமிழ் வழி மேடம் தான் சார், வழக்கமா நான் தான் அப்படி மாட்டிப்பானா, இன்னைக்கு என்ன எனக்கே டஃப் குடுக்குறாங்க. தமிழ் வழின்னு போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அவங்களுக்கு
4: ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. உங்க பேரே சொல்ல, நீங்க நிகழ்ச்சியில வந்ததுல இருந்து.
4: வாழ்த்துக்கள்
0: சார, நன்றி
4: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம், பேசுறீங்க?
5: மெடிக்கர்ல இருந்து பத்மா பேசுறேன். ரெண்டு தமிழுக்கும் வணக்கம். என்ன கோபமோ என்ன
0: உங்க மேல, எங்களுக்கு என்ன கோபம் பத்மாமா?
5: எடுக்கவே
0: அச்சோ, உங்க நம்பரை பாத்திருந்தா எடுத்துட்டு போமே.
2: பாத்திருந்தா மட்டும் யாரோட
5: விளையாடு. உடன்படிக்கை,
0: உடன்படிக்கை சொல்லிட்டாங்களே.
2: அடுத்தது வரல, இப்பதான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பம் ஆக போகுது. ஏன்னா அது இப்பதான் வந்து சிங்கச்சோன் சொல்லிட்டு போனாரு. என்ன சொல்லலாம் அப்படின்னா, முதல் எழுத்து பா, குறில் பா. கடைசி எழுத்து பூ.
5: பூவா?
2: இது வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுத்து. ஆறு எழுத்து இருக்கு. போர் செய்யக்கூடியதான். இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போர் எடுத்து போவாங்கல்ல, போர் புரியறதுக்காக போவாங்கல்ல, அந்த வார்த்தையை குறிக்கக்கூடியதான் அந்த பொருள்.
5: எழுத்து பா,
2: பா, பா.
5: புரியல் பா. கடைசி எழுத்து
2: பூ.
5: புரியல் பூவா?
2: ஆமா. போர் புரியறதுக்கான, அதாவது படைகளை எல்லாம் திரட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானே பாதி வார்த்தையை சொல்லிட்டேன்.
5: படையை திரட்டும்.

0: சட்டுன்னு ஞாபகம் படை படைப்பு படைத்து அஞ்சு எழுத்து தான் வருது.
1: அதான் நீங்க படை அதை கொஞ்சம் ஏதாவது ஒரு எழுத்து நடுவில் சேர்த்து சொன்னீங்கன்னா
2: வந்துடும். ஆமா அதை அதெல்லாம் திரட்டிட்டு போறது சரிங்களா ஒரு நாட்டு மேல
0: படை திரட்டல் வரும் படை
2: அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே பட்டுட்டீங்க பண்ணுங்க
0: படை திரட்டி
1: அதாவது போர் புரியும் போறதுதான்
0: படையெடுப்பு படையெடுப்பு
2: அவ்வளவுதான் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில்
1: தமிழ்மொழி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோமா
2: போனதே தெரியல எனக்கும் அப்படிதான் வந்து தோணுது. ஒரு மணி நேரம் எப்படிதான் போச்சுன்னு ரொம்ப ஜாலியா எனக்கு வந்து போச்சு. நேர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் பங்கு பெற்று எல்லாருமே பெரும்பாலும் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து நல்ல முயற்சி பண்ணாங்க சார் நல்ல முயற்சி. ஏன்னா உங்களுக்கு நாங்க கஷ்டமான வார்த்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற
1: ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு வந்து சில வார்த்தைகள் வந்து நம்ம ஒரு எல்லாமே தெரிஞ்ச வார்த்தை தான். இருந்தாலும் அப்படி இல்லை அப்படின்னாலும் சில வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும் இல்லையா.
2: நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு தமிழ் விடி உங்களுக்கு நல்லா இருந்துச்சா?
1: ரொம்ப சந்தோஷம்.
2: கண்டிப்பா
1: மொழியோட இருக்க நீ சந்தோஷமா தானே இருக்க.
2: அடடா இப்பதான் மனசார வாழ்க்கையில ஒரு முறை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. மகிழ்ச்சி இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து இன்னொரு நிகழ்ச்சியில நான் வந்து சந்திப்பேன். ஆனா தமிழ் விடி வந்து மறுபடியும் உங்க கூட வந்து 11 மணிக்கு உங்களை வந்து டார்ச்சர் பண்றதுக்காக வருவாங்க. அந்த டார்ச்சர்ல தான் அப்படியே விடுபட்டு இந்த ஒரு மணி நேரத்துல நானும் அப்படியே வந்து கிளம்பிக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். தோல்வி கூட ஒரு தோல் ஒரு தத்துவம் சொல்ல விடுங்க. தோல்வி கூட ஒரு வாய்ப்பு தான், அதை கையாள்வது தான் திறமை. தோல்வி கூட ஒரு வாய்ப்பு தான், அதை கையாள்வது தான் திறமை என்ற வரிகளோட இன்றைய நிகழ்ச்சியில இருந்து அப்படியே டெடபாய்பே சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இருந்தது நான் கே தமிழ்மொழி
1: மற்றும் ஆர்ஜே தமிழ்மொழி. இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4.
2: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து வருது கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுயசார்பு இந்தியா இலக்கை அடைவதற்கும் பசுமை போக்குவரத்து மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கும் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட

சுயசார்பு இந்தியா இலக்கை அடைவதற்கும் பசுமை போக்குவரத்து மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கும் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 900,000,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டின் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தியாகிகள் ஆர்யா என்கிற பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரது பண்புகளை உயரிய வாழ்க்கை நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட உயரிய சமுதாயத்தை உருவாக்கும் என தியாகிகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தடையின்றி நடப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், நமக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இது ஒரு ஒரு பெற்றோரா நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்தோமோ அந்த மாதிரியான பாதைகள்ல அது கரடுமுரடா இருந்தது அப்படின்னா நம்ம பிள்ளைகளை அதுல போக விடாம வேற மாதிரி இதெல்லாம் பண்ணாத, இது வந்து சரியா இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்றதால அதை பண்ணுவோம். அதே மாதிரி நமக்குன்னு சில தத்துவங்களை வச்சிருவோம், அட்வைஸ் பண்றது அப்படின்றது வேற, ஆனா வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு ஒன்னு இருக்கும், வாழ்க்கை பாடம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு நடந்த ஒரு வாழ்க்கை பாடத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா தயவு செய்து இதில் வந்து நீ கண்டிப்பாக இரு, இந்த விஷயங்களும் நீ தெளிவாயிரு அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும்னா ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் என்ன சொல்வீங்க அப்படின்றதா இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நீங்க மத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தத்துவம் இல்ல ஒரு வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணலாம். அது மூலமா எல்லாருமே வந்து ஓ இந்த விஷயம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 அல்லது 295-2-5544 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய அந்த வாழ்க்கை பாடங்களை தத்துவங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஜீவா திரைப்படத்துல இருந்து வைரமுத்தோட வரிகள்ல டி மானிசையில ஒரு பாடல் வர இருக்கு, கேட்டிணைந்திருங்கிறது.

0: எண்கள் 2986-0038 அல்லது 2952-5544 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம். வணக்கம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். மஞ்சவள்ளி
0: சொல்லுங்க சார்.
1: எங்க போறதா இருந்தாலும் கையில கண்டிப்பா கொஞ்சம் காசு வச்சுட்டு போகணும் மேடம்.
0: ஓகே.
1: ஏன்னா ஒரு வாட்டி ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டுச்சு. அதேன்னு கேட்டீங்கன்னா போயிட்டு வேலைக்கு போயிட்டோம்.
0: ஓகே.
1: அங்க அவங்க அந்த ஓனர் வருவாருன்னு வச்சுட்டு நாங்க மாட்டுக்கு டீ கேக் ஆர்டர் பண்ணி
0: சாப்பிட்டுட்டோம்.
1: கடைசியில அவரு லாஸ்டா போன் கிடையாது அப்பலாம் அவங்களுக்கு. அவர் வரவே இல்லை. மணி 7 புத்தி டீ கடையில இருந்து அவங்க ரெண்டு வாட்டி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, காசு கொடுக்க முடியுங்க, எப்படி போவீங்க, அது புது வேலை வேறாரு. அப்ப ஒரே ஒரு நம்பி ஏற்பட்டுச்சு. நான் எங்க அப்பா ஏற்கனவே வேலை செஞ்ச ஒரு கலை இருந்துச்சு. அந்த கலையை போய் எங்க அப்பா பேர சொல்லி சொன்னேன். அவருக்கு நான் கொடுத்தீங்க காசு, நீங்க போங்க, நீங்க தாராளமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி
0: அமைச்சுக்கலாம்.
1: இதுதான்
0: ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். சங்கடமா என்ன பண்றதுன்னு தெரியல. புது கடை
1: கடையில இருந்து நம்ம அவங்க வருவாங்க நம்பிக்கை வாங்கி குடிச்சுக்கோட்டிய கார்பரேட் வேலைக்கு தான் போன வச்சுக்கலாம். அது அவங்க கடைசியில பார்த்து எங்க அப்பா ஏற்கனவே வேலை செய்ய அவரு கலை இருந்துச்சு. அவர்கிட்ட போய் அப்பா பேர சொல்லி அவர் நான் கொடுக்கணும் தம்பி காசு, நீங்க போங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எப்ப வேணா வாங்க, நான் உங்களுக்கு காசு தரேன் சொல்லலாம். போறதுக்கு காசு தரேன், வேண்டாம் சார், அம்பளம் மட்டும் கொடுங்க போதும் வாங்கிக்கணும்.
0: ஓகே ஓகே. ஆனா இப்ப மாதிரினா நம்ம மொபைல்ல எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அப்பனா வந்து கையில கண்டிப்பா காசு.
1: வெறும் இந்த போன்.
0: ஆமா ஆமா,
1: லேண்ட்லைன் போனே இருக்காது அப்பலாம்.
0: ஓகே.
1: உங்களுக்கு பதிவு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 காசு இருக்கணும் போன் வரத்துக்கு.
0: ஓகே. அதனால எங்க போனாலும் கையில காசு எடுத்துட்டு போயிடணும். அப்படி காசு இல்லையா யாரா டீ குடிக்க கூப்பிட்டா எனக்கு அந்த பழக்கமே இல்ல, என்ன விட்டுருங்கன்னு
1: சொல்லிடணும். ஏடிஎம் கார்டு இருக்கீங்களா? ஏடிஎம் கார்டு ஏதாவது பாதுகாப்பு
0: ஏதாவது ஒண்ணு இருக்கு. ஆமா,
1: நம்ம எதையுமே வாங்க
0: கூடாது.
1: குடிக்காம கம்மல் ஓடி வந்துடுறேன்.
0: ஓகே ஓகே, சூப்பர், நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க.
1: அதுதான்
0: கண்டிப்பா கண்டிப்பா இது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: காமராஜ்
0: சொல்லுங்க. காமராஜ்,
2: பிள்ளைகளுக்கு வந்து அதிக கண்டிப்பு அடங்காத தன்மையையும் அதிகமா பயமுறுத்தல் வந்து கோழைத்தனத்தையும் உண்டாக்கும்.
0: அதிகமா பயமுறுத்தினா கோழைத்தனத்தை உண்டாக்கும் சொல்றீங்களா? ஏன்?
2: ஆமா, அதிகமா பயமுறுத்தினா கோழைத்தனத்தை உண்டாக்கும். அதிகமா கண்டிச்சா அதுக்கு வந்து இந்த தைரியம் ஓவரா வந்து அடங்காத பிள்ளைகள் ஆயிடும்.
0: பயமுறுத்தாம இருக்கணும், எந்த விஷயத்துமே பயமுறுத்த கூடாது. இது இப்படி ரொம்ப ஆகும்லாம் அப்படிதான். ஓகே சார், நன்றி.
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், சென்னை பேர்ல இருந்து வள்ளிமா.
0: சொல்லுங்க வள்ளிமா.
3: நான் வந்து சொல்லும் பையன் ஏமாலியா இருக்காது, ஏமாத்துறவங்க அதிகமா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் உஷாரா இருக்கணும், படிப்புலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி.
0: வாழ்க்கை பாடம் தான் முக்கியமானது அப்படின்றத சொல்லிக்கீங்க. ஆனா பிள்ளைகளுக்கு வந்து வாழ்க்கை பாடம் எதுன்றத போக போக தான் தெரியும். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஆலப்பாக்கத்துல இருந்து பிரியா.
0: சொல்லுங்க பிரியா.
4: எனக்கு சொல்லணும், என் பசங்களுக்கே அதை சொல்லணும்னா, எந்த வேலையா இருந்தாலும் முழு ஈடுபாடோட செய்யணும்.
0: சூப்பர்.
4: நம்மளுடைய மனசுக்கு அதை பிடிக்கலன்னா அதை அப்பவே அவாய்ட் பண்ணிடணும்.
0: கண்டிப்பா நோ சொல்ல பழகணும், வேணாம்னா விட்டுறணும்.
4: வேணாம்னா விட்டுறணும். அப்படியே நமக்கு ஒரு வேலை பிடிச்சிருச்சுன்னா அதுல முழு ஈடு, சம்பளம் கம்மியா கூட அதுல கிடைக்கலாம். நம்மளுடைய அந்த உழைப்பு, அந்த ஒரு ஈடுபாடை வந்து எந்த இடத்துலயுமே குறைக்கவே கூடாது.
0: கண்டிப்பா, சூப்பர்.
4: அதுதான் என் பசங்களுக்கு நான் சொல்லுவேன். இன்னொன்னு சொல்லணும்னா, அளவா வச்சுக்கும். எந்த உறவு, எந்த ஃப்ரெண்ட்ஷிப், எதுவா இருந்தாலும் அளவா வச்சுக்குவோம்.

கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது ஆர்ஜி தமிழ்மொழி. 11:10 ஆயிட்டுருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடம் இல்லை வாழ்க்கை தத்துவம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்ன விஷயத்த சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேர்கள் அழைக்க

0: தடவை தாண்டி பேசுறது பழகிறது அது நாளைக்கு உனக்கே ஒரு வினையா வந்துடும். நீ ஒரு விஷயத்த வந்து மனசு வந்து சொல்லிடுவ, நாளைக்கு அவங்களே அவன் அப்படி உனக்கிட்டே அதை நீ அன்னைக்கு அது மாதிரி எல்லாம் பண்ணலன்னு.
1: அதாவது நம்மளுடைய ரகசியங்கள் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கணும், தேவையான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்றோம்னா நமக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்றீங்கல்ல.
0: கண்டிப்பா மேம், கண்டிப்பா.
1: ஓகே, ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க, நன்றி.
0: ஓகே, நன்றி மேம்.
1: நம்ம இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குள்ளும் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை பாடம் அப்படின்றது இந்த விஷயத்தில் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், இல்லை இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியதை நம்ம நேயர்களோடு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஜில்லா திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வர இருக்குது, அந்த பாடலை கேட்டுட்டு வந்துடும். இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4.

0: 6:20 ஆயிற்றுக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் ஒரு தத்துவம் சொல்லுவீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து இந்தாப்பா இதெல்லாம் நான் பண்ண நீ பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்றதான் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-38 அல்லது 2952-5254 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: ஒன்றே பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் நம்ம குடும்பம் தான், நம்ம சுற்றம் தான் நினச்சி வாழ்ந்தாலே மகிழ்ச்சியாக
0: வாழ்ந்தேன். வாழ்க்கை பாடம் ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லுங்க அப்படின்னா பாடலாம் எதுவும் இல்லைங்க. எல்லாம் நம்ம குடும்பம் தான் நினைச்சு பாருங்க, யாரும் நமக்கு பாடமாக கற்பிக்க மாட்டாங்க.
1: நினைச்சாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது.
0: சமூகமாக
1: நல்லா மகிழ்ச்சியாக வாழலாம்.
0: ஓகே சூப்பர், ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. நன்றி.
1: நன்றிங்க.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவிசங்கர்.
0: சொல்லுங்க வித்யாம்மா.
2: கம்பாரிசன் இருக்கக்கூடாது,
0: யாரையும் ஒப்பிடக்கூடாது.
2: எங்களுக்கு இருக்கலாம். இப்ப உள்ள ஒரு இதுல என்னன்னா நம்ம அவங்க வச்சிருக்காங்க, நம்மளும் அதை கடன் வாங்கியாவது பண்ணணும் அப்படின்னு அந்த ஒப்பிட்டு கொள்றது இருக்கக்கூடாது.
0: மத்தவங்கள பாத்துட்டு அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது.
2: அதே மாதிரி காசி பேசுறது, அந்த ஊர் பேசுறது,
0: காசி பேசாம இருந்தாலே நமக்கு பிரச்சனை இல்லை.
2: கண்டிப்பா, ஏன்னா அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாது, அதனால அதுவும் பண்ண கூடாது.
0: ஓகே ஓகே சூப்பர், இது ரெண்டு விஷயமே நல்ல விஷயம் தான். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: கார்த்திக் பேசுமா?
0: சொல்லுங்க கார்த்திக், நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன விஷயம்?
3: நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு 3,000 காசு இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து மெரினா பீச்சுக்கு போன பஸ்ல.
0: ஓகே,
3: வரத்துக்கு வந்து காசே
0: இல்லைன்ட்டு
3: வரும்போது பாத்தீங்கன்னா நடந்தேதான் வந்தனும். தெரிஞ்சிருக்கும்ல
4: மனநிலைக்கு தகுந்தார் போல் பேசி விடாதீர்கள். மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தை மாறாது.
0: சூப்பர், அழகா வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா மனநிலை நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம், அப்ப சந்தோஷமா இருக்கும் போது என்ன வேணா பேசிடுவோம், கஷ்டமா இருப்போம் அப்ப ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளையும் பேசிடுவோம், ஆனா நம்ம மனநிலைக்கு தகுந்த மாதிரி பேசவே கூடாது அப்படின்றத அழகா சொல்லியிருக்கீங்க. நன்றி.
4: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, ரொம்ப அழகாக வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து மனநிலைக்கு தகுந்த மாதிரி அப்படின்றது நிறைய நேரங்கள் நம்ம பார்த்துருப்போம். கஷ்டமாக இருக்கும்போது யாராவது வந்து பேசினா கூட நம்ம டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவோம். சந்தோஷமாக இருக்கும்போது வார்த்தைகளை விடாதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க சந்தோஷமாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்போது என்ன கேட்டாலும் ஓகே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது ஐயோ ஏன்டா இதை சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே வந்துடும். அதனால அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: எல்லோருமே நல்லவர் நினைத்து பழக கூடாது.
0: ஓகே,
4: இதுதான் வந்து குழந்தையான கருத்து. வாய்ப்பு நன்றி.
0: குழந்தையனாதன் கருத்தா இது? ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க ஜெயசீலன் ஐயா, என்ன ஒரு தத்துவத்தை நீங்க வந்து ரொம்ப அதிகமா அனுபவம் இருக்கும் உங்களுக்கு இல்லையா?
4: உயர்ந்த சேவை நினைக்கிறது மற்றவங்க உதவி செய்யலோட பரவாயில்ல, தப்பு இல்ல. ஆனா உபதிரம் மட்டும் கொடுக்காது, அதே பெரிய விஷயம்.
0: உதவி செய்யாம கூட இருந்துருங்க, ஆனா எந்த தொழிலையும் தயவு செய்து தந்துடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க.
4: அது நான் மாபெரும் உதவி, மற்றவங்க செய்ய பெரிய உதவி.
0: ஓகே, பெரிய உதவியா நம்ம எந்த தொழிலையும் தராம இருக்கிறது அவங்களுடைய பெரிய உதவியா? ஓகே ஓகே ஓகேங்க, நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். We'll be right back. 8:25 ஆயிற்றுக்கு. நேயர்கள் தொடர்ந்து அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். 044 அப்படின்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்து கால் பண்ணலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் தர்மபுரி முருகன்மா.
0: சொல்லுங்க முருகன்.
5: அதாவது விடாமுயற்சி அது மாதிரி எது ஒன்றும் நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சுன்னா அதுல வந்து வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் விடக்கூடாது.
0: ஓ, எதுவும் விடக்கூடாதா?
5: ஆமா.
0: ஓகே, நம்ம ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை பாதியில நிறுத்தக்கூடாது.
5: நிறுத்தக்கூடாது.
0: ஓகே, ஓகே.
5: அப்பதான் அதுல வந்து வெற்றி தோல்வி நம்ம காண முடியும். தோல்வி வந்தாலும் அதில் உள்ள குறைய வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
0: ஓகே, ஓகே, சூப்பர், நன்றி.
5: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், என்ன பேர் இருக்கீங்க, பேசலாம்.
6: நல்லா
0: இருக்கேன் மாடசாமி, நீங்க நல்லமா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சா? இப்போ உங்களுடைய தத்துவத்தை சொல்றதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க.
6: நல்ல பழக்கம், அதாவது பேசுறவங்கள்ட்ட வந்து எதுவும் எடுத்து பேசக்கூடாது. அவங்க மனசுல வந்து நிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது நீங்க பசங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுக்கணும்.
0: அப்படி ஒரு பேர், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்ற மாதிரி நல்ல பேரா வாங்கணும்.
6: ஆமா, நல்ல பேரை வாங்கணும். அதே மாதிரி வந்தவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்தாலும் மரியாதை பண்ணாங்கன்னா
0: எங்கனாலும் கவருக்காக வெயிட் பண்ணணும்
6: அவசியம்.
0: கண்டிப்பா நல்ல விஷயம் தான். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன். எவ்வளவு பேர் எடுத்தும் பாருங்க மேம், கால் கம்மியான பாடல. அப்போ போட்டேன் 10 மணிக்கு, இப்பதான் கிடைச்சது, முடியல.
0: ஓ, 10 மணிக்கு போட்டு 11:30 கிடைக்குதா காலு?
7: அதுதான், இன்னைக்கு அதுமே நடக்கவே நடக்காது. கால்ஸ் கொஞ்சமா கிடைக்கும், இன்னைக்கு பயங்கரமா லோடு.
0: ஆமா,
7: சூப்பரா இருந்தது மேம். ப்ரோக்ராமும் கேட்டேன், நிறைய சொற்கள் எல்லாம் கொடுத்தீங்க, வாழ்த்துக்கள்.
0: ஓகே, நன்றி, நன்றி சார். ஓகே, நீங்க சொல்லுங்க.
7: இதுல என்ன என்னுடைய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம், ரெண்டு விஷயங்கள் நான் வாழ்க்கையில இருந்து கத்துக்கிட்டேன் மேம்.
0: அதாவது
7: இன்னைக்கு நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க நாளைக்கு நமக்கு எதிரியாவும் ஆயிடுவாங்க மேம்.
0: அவங்க
7: கிட்ட, ஆமா, அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட்ஸ் அப்படிங்கறது நம்ம கிட்டயே வச்சுக்கணும் மேம். யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்டயே நம்ம சீக்ரெட் அப்படிங்கறது மெயின்டைன் பண்ண முடியல, அதனால நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம்.
0: அவங்க
7: மட்டும் எப்படி ஷேர் பண்ணாம இருக்கணும் இல்லையா? நமக்கே அந்த கட்டுப்பாடு இல்ல, நம்ம சீக்ரெட்னா என்னன்னா நமக்கு நாம வச்சுக்கிறதுதான். சீக்ரெட் ஒண்ணு சொல்ற சொல்லாதேன்னா நம்மளாலேயே பண்ண முடியாத ஒண்ணு மத்தவங்களும் பண்ணுவாங்கன்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? எந்தெந்த விஷயங்கள்ல யார்கிட்ட எப்ப பகிர்ந்துக்கிடோமோ அதை பகிர்ந்துக்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது, வாழ்க்கையில சறுக்கல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், ரொம்ப சகஜம்
0: தான்.
7: சறுக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நொடிந்து போகவும் கூடாது. அதே மாதிரி வெற்றி வாகை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு வரும், அப்பொழுது வாழ்க்கையில மமதை அப்படிங்கறத தலையில எடுத்துட்டு போய் நான் தான் எல்லாம், எனக்கு எல்லாமே வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரொம்ப பண்ணுவாங்க.
0: அது
7: மாதிரி இல்லாம வெற்றியையும் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மனிதனை அடுத்த படிநிலைக்கு ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இது ரெண்டுமே நம்ம மனசுக்குள்ள நினைச்சா வாழ்க்கையில வெற்றி பெறலாம்.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
7: நன்றி
0: நன்றி. இப்போ சந்திரசேகர் சொன்ன மாதிரி முன்னாடியே இன்னொரு நேயருமே சொல்லியிருந்தாங்க, நம்மளுடைய நமக்கு மட்டுமே பர்சனலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை எவ்வளோதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு. நம்மளுடைய ஆறுதலுக்காக நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம், ஆனால் நாளைக்கு வந்து நமக்கு வந்து அதுவே எதிர்வினையாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகான விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. நானுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து நாளை பின்னிக்கு நம்மளும் இப்படி இருக்கலாம் இல்லையா? அதுக்காக ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் வந்து பூவெல்லா முன்வாசம் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா குரலில் வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வர இருக்கு.

0: அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: 7:30 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். 2986 0038 அல்லது 2952 5554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஒரு தத்துவத்தை ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அவமானம் இப்போ மலையை ஏற முடியலனாலும் ஒரு குன்றை ஏறலாம் இல்லையா?
0: கண்டிப்பா. சரி, எவ்வளவு அழகா சொல்றீங்க. ம், சொல்லுங்க சொல்லுங்க.
1: அடுத்த ஸ்டெப் தானே மலை, குன்றுக்கு அடுத்த ஸ்டெப் தானே. அதனால முயற்சியை எந்த சூழ்நிலையிலும் அடிச்சு நம்ம முயற்சிக்கிறவங்க முயற்சியை கைவிட கூடாது. அடுத்தவங்க கிட்ட அன்பு செய்யறது விட கூடாது.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா வந்து நன்றி நன்றி.
1: தேங்க்யூ.
0: அழகா வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, என்னதான் பண்ணாலுமே நம்ம மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்துறத வந்து விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நம்ம அவ்வளோ பெரிய சிகரம் அளவுக்கு உயரமா இருக்கிற அந்த மலை வந்து ஏற முடியல அப்படின்னா சின்னதா இருக்கக்கூடியது ஏற முடியும்ல. ஆகும்போது நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகத்தானே செய்வோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி முடிவு அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது, அது கண்டிப்பா நிதர்சனம் தான். அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க தேவராஜ்.
2: நான் வந்து என் மகன் என் பொண்ணை வந்து இப்படிதான் வளர்த்தேன். நான் சொல்லுவேன், என்ன வந்தாலும் சரி உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த வாழ்க்கையில உதவி செய்ய கத்துக்கணும், உதவி செஞ்சு வாழணும். நீ வாழ்க்கையில வந்து அப்படியே உன்னால நன்மை செய்ய முடியாத கூட பரவாயில்ல, தீமை மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து என் பொண்ணை வளர்த்தேன். அதே மாதிரி இன்னைக்கு அது வளர்ந்தே வெளியூருக்கு போயிட்டு கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
0: ஓகே, அப்படி செய்யறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வளர்த்த விதம் தான் அது காரணமா இருக்கு.
2: வளர்த்த விதம் சொல்லி கொடுத்து, வளர்த்த விதம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தனால அந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு அந்த மாதிரி வாழ்றாங்க.
0: ஓகே ஓகே, நன்றி.
2: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம். தமிழ்வி மேடம்.
0: காலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
0: சொல்லுங்க வெங்கட்.
3: மேடம், மூணு திங்ஸ் மேடம். முதல்ல
0: ஓகே, அத்தியாவசியமா அனாவசியமான பார்த்து வாங்கணும்.
3: சேமிச்சா பின்னாடி நமக்கு தான் உபயோகப்பட போறது.
0: கண்டிப்பா.
3: உடம்பு சரியில்லாதவங்களை போய் பாக்கணும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்கன்னா கூட இருக்க ரிலீவ் இருக்கு, நம்ம கொஞ்சம் போய் ரிலீவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கும்.
0: கண்டிப்பா.
3: இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோள்.
0: ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நல்லபடியா இருப்போம்.
3: கண்டிப்பா
0: கண்டிப்பா. நன்றி நன்றி. வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களை வந்து அது வந்து நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது யாருக்காச்சும் முடியல, ஏதாவது அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்க நமக்கு வந்து அவங்க தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாராவது யார் மூலமாவது நம்ம அந்த செய்தியை கேள்விப்பட்டுறோம் அப்படின்னாலே அவங்கள போயிட்டு விசாரிக்கணும் அப்படின்றது நல்ல விஷயம். தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
4: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
3: காலை வணக்கம்.
2: காலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இளங்கோ பேசுறேன்.
2: சொல்லுங்க இளங்கோ.
3: நீ வாழ பிறரை கெடுக்காதே.
2: நீ வாழ பிறரை கெடுக்காதே. ஓகே.
3: ஆமா, அதாவது நாம நல்லா இருக்கிறதுக்கோசம் இன்னொருத்தர் வந்து நம்ம கெடுதல் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையில முன்னேற வேண்டிய அவசியம் கிடையாது.
2: கண்டிப்பா.
3: அதனால அதாவது முன்னை பார்த்து பல பேர் தந்துட்டோம். அதான் நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும். எதுக்குமே ஒரு வழிகாட்டியா இருக்கணும்.
2: கண்டிப்பா, நல்ல விஷயம்.
3: நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கணும்.
2: தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கணும்.
3: ஆமா, உலக உருண்டை
2: அதாவது அதை ஏத்துக்கிற மனநிலையில இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
3: இல்ல, அப்படி இல்லம்மா. நாள் பாட்டுக்கு யாரு ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம். நாள் சுழன்றுட்டே தானே இருக்குது. இந்த பூமி சுழன்றுட்டே தானே இருக்குது.
2: அதனால அவங்க ஏத்துக்கினாலும் ஏத்துக்கலனாலும் நீங்க சொல்லணும் அப்படின்னு
3: சொல்றீங்க. ஆமா, நம்ம கடமைய. அதாவது நம்ம சொல்ற மாதிரி நம்ம சொல்றத சொல்லிட்டே இருக்கணும். நல்லத கேக்குறதும் கேட்காத. இப்ப எப்படி நீங்க தலைப்பு வந்து வச்சுட்டீங்க? நேர்கள் வந்தாலும் இந்த தலைப்பு போயிட்டு இருக்குது. இல்ல,
2: அதுதான் என்ன வச்சு ஒரு எடுத்துக்கிட்டு சொல்லிட்டீங்க. எங்க சொன்னா எப்படி வாய அமைதி ஆயிடுவாங்களோ அங்க வந்து சொல்லணும். அதான் இப்ப
3: வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
2: ஓகே மாலினிதேவிமா, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுங்க.
4: எதிர்பார்ப்ப வந்து குறைச்சுக்கணும்ப்பா.
2: தயவு செய்து எதிர்பார்ப்பே வைக்காதீங்கன்றேன்.
4: ஏமாத்தா கூட அது நம்மளுக்கு பெருசா தெரியாது.
2: ஓகே,
4: அது ஒண்ணு. அப்புறம் வாழ்க்கை நம்மள நாமே ரசிச்சோம். வாழ்க்கை நம்மள ரசிக்கும்.
2: நம்மளே முதல்ல நம்மள ரசிக்கணும்.
4: நம்மள ரசிக்கும், அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப எங்க பேத்திதான் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்.
2: ஓ, உங்க பேத்தி வீடியோ கால்ல உங்ககிட்ட பேசுறாங்க. நீங்க அடடா, இப்படி ஒரு இது போன் கால் நான் கேள்விப்பட்டது இல்ல. ஓகே, நன்றி.
4: இல்ல, எப்பவுமே நம்ம மத்தவங்க சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் சிரிப்போம், அவங்களும் சிரிப்பாங்க.
2: கண்டிப்பா, அவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவாவது நம்ம ஏதாவது பேசுவோம் இல்ல? அப்பவே நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிருவோம்.
5: சொல்லுங்க,
2: நீங்க வந்து மத்தவங்களுக்கு என்ன ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்வீங்க?
5: வாழ்க்கை தத்துவங்களா? நல்லவனா இருக்கலாம் மேடம். ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது.
2: ஏன்?
5: ஆமா, கொஞ்சம் கெட்டவனாவும் இருக்கணும், கொஞ்சம் நல்லவனாவும் இருக்கணும். பேலன்ஸா இருக்கணும்.
2: அதாவது நல்லவனாவும் கொஞ்சம் பாதி நல்லவன் பாதி கெட்டவன்.
5: ஆமா, அப்படி இருக்கணும்.
2: ஏன் அப்படி இருக்கணும்?
5: ரொம்ப நல்லவனா இருந்தா நம்மள வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க.
2: மதிக்க மாட்டாங்களா?
5: ஆமா, மதிக்க மாட்டாங்க. நம்ம அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. நம்மள வந்து ஒரு ஏமாலியா கோமாலியா நினைச்சுக்குவாங்க. ரொம்ப நல்லவனா இருந்தா. ரொம்ப கெட்டவனா இருந்தா நம்ம
2: கெட்டவனா இருக்க கூடாது. அதனால அதை பத்தி யோசிக்க வேணாம்.
5: நிர்வாகம்
2: கரெக்டா இருந்தது அப்படின்னா அந்த வருமானத்தை சமாளிச்சிடலாம்.
5: வருமானம் நமக்கு கம்மியா இருக்குது என்ற ஒரு இது இருக்க கூடாது. சேமிப்பா, நிதி நிர்வாகம் கரெக்டா இருந்தா நம்ம வாழ்க்கையில சிறப்பா செழிப்பா இருக்கலாம்.
2: ஓகே ஓகே. தேவையானது ஒரு பொருளை வந்து ரொம்ப அதிகமாக சொல்லுங்க.
5: நம்மளுடைய நிறை குறைகளை நம்ம யாருக்கும் ஷேர் பண்ண கூடாது. நமக்குள்ளேயே வச்சுக்கணும். சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நம்மளுடைய நிறை குறைகளை வந்து நம்ம யாருக்குமே ஷேர் பண்ண கூடாது.
2: ஓகே.
5: கடவுள்கிட்ட சொல்லிட்டு நமக்குள்ள நம்ம பேசி தீர்த்துக்கணும். யாருக்கே நம்ம நிறை குறைகளை வந்து சொல்ல கூடாது.
2: மூணு விஷயம் முத்தான விஷயங்களா சொல்லிருக்கீங்க. நன்றி.
5: நன்றி மேடம்.
2: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், கிழக்கு தாம்பூர் ராஜசேகர் மேடம்.
2: சொல்லுங்க ராஜசேகர்.
6: திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் மேடம், அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்த தலை.
2: அதனால
6: அதாவது தலை, அதாவது கோபம் வரக்கூடாது. யாரு நம்ம என்ன இகழ்ந்தாலும் பூமியே அமைதியா இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து அமைதியா இருக்கணும், கோவப்படக்கூடாது. நாவடக்கம் தேவை
2: கண்டிப்பா.
6: அதாவது நாக்கு ஒரு நாள் சுட்டப்படும், உள்ளூர் ஆறாதோ நாவி நாள் சுட்டப்படுந்துருக்காங்க, அறிவு சொல்லியிருக்காரு இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா,
6: அதனால அது நம்ம நாக்கு வந்து சுவைக்கு மட்டும் இல்லை, நல்லது பேசுறதுக்குன்னா இறைவன் நாக்கு கொடுத்திருக்காரு. அதனால அந்த திருவள்ளுவர் அந்த ரெண்டு குரல் சூப்பரா சொல்லியிருக்காரு மேடம்.
2: ஓகே, அதாவது நம்ம வந்து கோபத்தை நம்ம நாக்கு வந்து பார்த்து பயன்படுத்தணும், அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க.
6: இப்ப வந்து சுவையை சாப்பிடும்போது சிட்டிப்பா உள்ள போயிடுச்சு, நம்ம கெட்டதை சொல்லக்கூடாது இல்லையா? அவங்க மனசு இப்ப புண்ணாயிடும், ஸ்டோர் ஆயிடும் அவங்களுக்கு
2: தான். ஆமா, அதுக்கப்புறம் நம்ம என்ன நல்லா பேசினாலும் அவங்களுக்கு வந்து நம்ம சொன்ன கடினமான வார்த்தை தான் நம்பத்துக்குறோம்.
6: ஆமா, அவங்க வந்து ஸ்டோர் பண்ணிட்டா கொஞ்சம் கவலையிலேயே இருப்பாங்க. திட்டணும்னு வச்சுங்க, ஐயோ திட்டாங்களே திட்டாங்களே அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி. அதனால அது வந்து நம்ம நாவு அடக்கணும், அவங்க இருந்தா சொன்னா கூட நம்ம காதல கேட்கறபடி விட்டுடணும்.
2: ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. இப்போ வந்து ராஜசேகர் சொல்லிட்டு போன மாதிரி இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்ன பேசினாலும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நமக்கு வந்து பொறுமை இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் வள்ளுவரும் இன்னொரு திருக்குறளும் சொல்லியிருக்காங்க. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கோபத்தை நம்ம முதல்ல கண்ட்ரோல் பண்ணும். கோபம் அப்படின்றது நம்மளை அழிக்கக்கூடியதே தவிர அது மற்றவங்களுக்கானது இல்லை. அதனால ஏதாவது ஒரு நடந்தது ஒரு விஷயம் அப்படின்னா பொறுமையாக சொல்லி பாருங்க, அப்படி அவங்க கேட்கலையா எப்படியாவது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி வந்துடணும். தேவையில்லாமல் கோவப்பட்டு அதனால நம்மளுடைய உடலுக்கு தான் பாதிப்பே தவிர அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றத அந்த குரல்ல சொல்லிருப்பாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
2: சொல்லுங்க ராஜேஸ்வரிமா.
7: அந்த பிள்ளைக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கணும்னா, முதல்ல தைரியத்தை சொல்லி கொடுக்கணும்.
2: தைரியத்தை சொல்லி கொடுக்கணும்.
7: ஆமா ஆமா, எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் முன்ன வச்ச காலை பின்ன வைக்க கூடாது. தைரியமா எதையும் துணிச்சலோட செயல்பட்டா என்ன இருந்தாலும் வரட்டும்னு பாக்கலாம்ல அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணுங்க அம்மா, உள்ள காலகட்டத்துல ஏன்னா ரொம்ப முக்கியமானது. நான் என் பிள்ளைய மூணு பொண்ணுங்க எனக்கு, நான் ஒரு தோழியா தான் பழகுவேன் உங்ககிட்ட சமரசமா எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறோம். அப்ப நான் சொல்லுவேன், நீ கொண்டுட்டு போற சீர் வந்து நான் கொடுக்குற சீர் கிடையாது, உன்னோட கற்பு தான் உனக்கு நீ கொண்டு போற சீர் அப்படின்னு சொல்லுவேன் என்ன இந்த பிள்ளையிட்ட. அது அப்படியே அவங்க அந்த மாதிரி ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானதுங்கம்மா. நம்மளுக்கு வந்து நிறைய குறுக்கு பாதைகள் நிறைய இருக்கும், ஆனா நேர் பாதை வந்து ரொம்ப கரடுமுரடானது, குறுக்கு பாதை ஈஸியானது
2: நேர் பாதை. அதனால நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு அது தெரியும் என்ன அப்படின்னு.
7: அந்த கரடு முரட கடந்து நம்ம வெளியே வந்துட்டோம், நம்மள யாருமே நம்மள இது நம்ம அடிச்சுக்கிற முடியாது. அந்த ஒழுக்கமும் தைரியமும் துணிச்சலும் ரெண்டுமே வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒரு ஆணுக்குமே இன்றியமையாதே ஆகும்.
2: கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே அப்படின்னு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நன்றிமா நன்றி.
7: நன்றிங்கம்மா.
2: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
8: வணக்கம்.
2: வணக்கம் பத்மாமா, என்ன சொல்ல போறீங்க? ஒரு வாழ்க்கை பாடம்.

0: சொல்லுங்க எதையாவது.
1: வாய்ப்பு பாருன்னா
0: பத்மாமா, நீங்க பேசுறது சரியா கேக்கல.
1: இப்ப கேக்குதா?
0: ம், கேக்குது, சொல்லுங்க.
1: என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்,
0: என்ன விஷயம் சொல்வீங்க?
1: ஆமா, நல்லா படிக்கணும், நல்லா பண்ணணும்னு சொல்லி என் பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்த்தாங்க, நல்லா இருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் என் பேர பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாமா நான் வளர்க்கறேன். இப்போ
0: ஏதாவது என்ன சொல்வீங்க?
1: ஆமா, என்னமா
0: என்ன சொல்றீங்க? எந்த விஷயத்த சொல்லி வளர்ப்பீங்க?
1: எந்த விஷயம்னா, ஒழுங்கா ஸ்கூலு போகணும், ஒழுங்கா பண்ணணும், இது போட்டு நல்லபடியா படிக்கணும், நல்லபடியா அதமா சொல்லுறானே.
0: ஓகே, சூப்பர்மா, நல்லா படிக்கணும்னு சொல்லுங்க. படிப்புக்கு அதை படிச்சதா அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, அதுவே பெரிய விஷயம் தான்.
1: ஆமா, படிப்பு படிப்பு வந்து எங்க பிள்ளைங்கன்னா நல்ல படிப்பு எல்லாமே படிச்சு வேலைக்குறாங்க. அதே மாதிரி என் பேர பிள்ளைக்கு நல்லா படிக்கணும், நல்லா ஒழுங்கா போகணும்னு சொல்ற மாதிரி, அதே மாதிரி என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களும் நல்லா மார்க் வாங்குறதுக்கும் நல்லா இருக்குது. பையன் பேர பையன் பாரணாவது
2: நீங்க
0: வந்து மத்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்வீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு
2: கேட்டிருக்கேன்.
0: பசங்களுக்கு யாருக்கு இப்ப எனக்கே சொல்றீங்க கூட வச்சுக்கோங்க, யாருக்கு என்ன
2: சொல்லுவோம்?
0: கோவப்படக்கூடாது, எல்லாத்தையும் அன்பா நடந்துக்கணும். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ரெயின்போ. நம்மளே வந்து ஹோல்டுல போட்டு போயிட்டாரு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், முகப்பேர் மேரிச்சில இருந்து பாபு டெய்லர்.
0: சொல்லுங்க பாபு.
3: சொல்ல வேண்டியது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும்.
0: சும்மா இருந்தா போதும், வேற ஒண்ணும் செய்ய வேணாம் அப்படின்னு.
3: வாய திறக்காம யாருகிட்டயே எதுவும் சொல்லாம நம்ம சும்மா இருந்தாலே
0: எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே ஓகே, நன்றி,
3: ரொம்ப நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, இணைப்பு இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். யாரோ வந்து வேணும்னே கால் பண்ணி நம்மளோட விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன் பண்ணி நடுவில் அமைதி ஆயிடுறாங்க. வணக்கம். வணக்கம், பேசுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
2: நிகழ்ச்சியோட
0: நிறைவு நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், குயில் கோபி.
0: சொல்லுங்க கோபி, நீங்க வந்து என்ன விஷயத்த சொல்வீங்க?
4: அதாவது எனக்கு முழுக்க பேசுவோம், எனக்கு முழுக்க பேசுவோம், ஏதாவது என்ன அப்படின்னா, அதாவது நல்ல முடிஞ்சாலும் கெட்டவனு கெட்டவனு.
0: ஓகே, அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எதிர்வினை கிடைக்கும். கண்ணாடி மாதிரி
4: அவங்களுக்கு அது மாதிரி பேசக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட யோசிப்பாங்க.
0: ஓகே ஓகே, கண்ணாடி மாதிரி இருங்க, சிரிச்சா சிரிங்க, முறைச்சா முறைங்க அப்படிங்கிறீங்க.
4: போடானா போடா, வாடானா வாடா, அனுமன் மாதிரி அனுமன் சொல்லுவார்ல.
0: ஓகே,
4: வாடா வாடா போடா என்கிறாய் சொல்லுவார்ல.
0: ஆமா, ஓகே, நன்றி,
4: நன்றி.
0: ஓகே, நிறைய நேர்கள் வந்து ரொம்பவே அழகா இன்னமும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது எனக்குமே சரி எடுத்து என்னெல்லாம் சொல்றீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள், ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனால் என்ன பண்றது, நமக்கான நேரம் வந்து நிறைவு தருணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இதோட இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு செய்யலாம். அதாவது நிறைய விஷயங்கள், எல்லாருமே சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் உள்வாங்கி வச்சிருக்கேன். எதாவது சொல்றது அப்படின்னு தெரியல. ஒழுக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு கண்ணாடி மாதிரி இருங்க, எப்படி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து கோவப்படாதீங்க, பணத்தை வந்து பார்த்து செலவு பண்ணுங்க, அதே மாதிரி மற்றவங்ககிட்ட அன்பாக பேசுங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக வந்து என்ன சொன்னாங்க, நம்மளுடைய விஷயங்கள் வந்து மற்றவங்ககிட்ட யார்கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க, அது வந்து உங்களுக்கு தான் ஆபத்தாக வந்து முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கால் பண்ணி லைன் கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ இந்த நிகழ்ச்சியோட அந்த நிறைவு பாடலாக அயன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. கார்த்திகோட குரலில் நா முத்துக்குமார், வரிகளில் ஹாரி ஜெயராஜோட இசையில். இந்த பாடலோட நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்கிறேன். திரும்பவும் வேற ஒரு நாள் அழகான பாடல்களோட அழ

ரயில் சேவை என்ற கனவு இன்று நிறைவேறியுள்ளது. தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் பஞ்சாபில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 9 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார்.

அவர்கள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தியாகிகள் ஆர்யா என்கிற பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரது பண்புகளை உயரிய வாழ்க்கை நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட உயரிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என தியாகிகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தடையின்றி நடப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 104,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் இன்று நாம் கேட்க இருப்பது மிஷன் மௌசம் வானிலை திட்டம். இந்தியாவில் நிலவும் காலநிலை தொடர்பான சிக்கலான விஷயங்களை பகுப்பாய்வு செய்யவும், கணிக்க முடியாமல் போகும் வானிலை மாற்றங்களை சமாளிக்கவும், அதிதீவிர வானிலை நிகழ்வுகளை முன்கூட்டியே அறியவும் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் மிஷன் மௌசம் என்கிற திட்டம் செயல்படுகிறது. நாட்டில் சமீப காலங்களில் நிகழ்ந்து வரும் இயற்கை பேரிடர்கள், குறிப்பாக வெள்ளம், காற்று, மழை, நிலச்சரிவு போன்றவற்றால் பெரும் உயிர் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. 2022 நடந்த விபத்துகளில் 35% பேரிடர்களால் ஏற்பட்டுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதனால் காலநிலை மாற்றங்களை புரிந்து கொண்டு துல்லியமான காலநிலை முன் அறிவிப்புகளை உருவாக்குவதே மிஷன் மௌசம் திட்டத்தின் முக்கிய இலக்காகும். இந்த திட்டத்தில் சென்சார் தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக வானிலை மாறுபாடுகளை மிக துல்லியமாக கணிக்க முடியும் என நம்பப்படுகிறது. இந்த திட்டத்தில் இந்தியா முழுவதும் பல புதிய டாப்ளர் ரேடார்கள், காற்று தகவல் சேகரிப்பு கருவிகள் மற்றும் கதிர்வீச்சு அளவைகள் இணைக்கப்பட்டுள்ளது. மேம்பட்ட செயற்கைக்கோள் மற்றும் விமானங்கள் பயன்படுத்தி வானிலை மாற்றங்களை கண்காணிக்கவும் தரவுகளை திரட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது. விரிவாக்கப்பட்ட கண்காணிப்பு நெட்வொர்க்குகள், சிறந்த மாடலிங் மற்றும் AI மற்றும் இயந்திர கற்றல் போன்ற மேம்பட்ட கருவிகள் மூலம் வானிலை முன்னறிவிப்பை மேம்படுத்த மிஷன் மௌசம் திட்டமிட்டுள்ளது. மேகங்களை செயற்கையாக உருவாக்குவதற்கான ஆய்வகத்தை உருவாக்குதல், ரேடார்களின் எண்ணிக்கையை 150% மேலாக அதிகரிப்பது மற்றும் புதிய செயற்கை

மேற்கோள்கள், சூப்பர் கம்ப்யூட்டர்கள் போன்ற பலவற்றை சேர்ப்பது இந்த பணியில் அடங்கும். இதனால் இந்தியாவின் வானிலை முன்கணிப்பில் மேம்பாடு பெறும். மேலும் 10 முதல் 15 நாட்களுக்கு முன்னதாகவே வானிலை மாற்றங்களை அறிந்து கொள்ளலாம். கூடுதலாக கிராமப்புற பகுதிகளில் கூட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். மிஷன் மௌசம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த உதவும் அரணாக பார்க்கப்படுகிறது. பிரதமரின் மக்கள் நலத் திட்டத்தில் இதுவரை நாம் கேட்டது மிஷன் மௌசம் வானிலை திட்டம்.

போராடும் மனிதர்களிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்றுத்தான் போகும். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான நோட்டோட இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கலாங்களா? தக்கிட்டும் சரி, பிஜிஎம் போட்டதெல்லாம் போதும்பா. இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்க. ஒரு சிலர் லைஃப்பை ரொம்ப பிளான் பண்ணி வாழுவாங்க. அதாவது காலைல எந்திரிக்கல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இவ்வளவு, ஏன் அடுத்த நாள் அடுத்த வருஷம், ஏன் வருங்கால சந்ததிக்காக கூட பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் போவோம் எங்க பண்ணிட போறானுங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கை போற போக்குல அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். இதுல மூணாவது ஒரு டைப் இருக்கு, அது என்ன? நிகழ்ச்சியோட எண்ல சொல்றேன். அப்படின்றதான் ஷோல நீங்க பேச போறீங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்படுபவரா அல்லது சூழ்நிலைக்கேற்ப முடிவெடுப்பவரா அப்படிங்கறதா சிநேகிதிகள் என்னோட 298-6-0-0-3-8 அப்படின்ற எண்ணிற்கும் அல்லது 295-2-0-5-5-4 அப்படின்ற எண்ணுக்கும் கால் பண்ணி என்கூட பேசலாம். முன்னிணைப்பிற்கு 044 அப்படின்ற எண்ண சேர்க்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி பிளானிங் பத்தி போயிட்டு இருக்கனால நான் இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, சிநேகிதிகளுக்கு யோசிக்க டைம் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். அதனால நிகழ்ச்சியில முதல் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழவன் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. அதை பாடினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் வாலி அவர்களின் வரிகளில் ஏ ஆர் ரகுமன் அவர்கள் பியூட்டிஃபுல்லான மெலோடி ஒன்று வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் மக்களை. இது 101.4 இங்க எல்லாமே சமதுளு.

0: அடா அடா அடா, என்ன ஒரு சிரிப்புல எஸ்பிபி சார், சிரிப்புனாலும் சிரிப்பு தான். ஓகே, வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:14 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி, உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் அர்ஜி அர்ஜுன். எஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே, எங்களுக்கு பேச வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்நேகிதிகள் லைன் கட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வரவேற்றுலாம். முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறா?
1: நடக்குதா?
0: சொல்லுங்க.
2: பிளான் போட்டுலாம் செய்யறது இல்ல சார், அது பாட்டுக்கு போட்டோன்னு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி
0: அவ்வளவுதாங்க. கோயிங் வித் தி ஃப்ளோ அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி ஒரு டைப் நீங்க சொல்றீங்க.
2: நீங்க
0: தீர்க்கமா இருக்கீங்க. நான் வந்து கோ வித் தி ஃப்ளோ டைப் தாங்க, நான் வந்து அப்படிலாம் முடிவா எடுக்கவே முடியாது.

0: அப்படிங்கிறீங்களா?
1: எனக்கு
0: ஒரு சின்ன சந்தேகம், இப்ப நீங்க வந்து அடுத்த நாள் சமைக்கணும், அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? போவா காலைல எந்திரிச்சு என்ன தோணுதோ சமைப்பா அப்படின்ற மாதிரி இல்ல முந்தின நாள் நைட்டே பிளான் பண்ணுவீங்களா? ஓகே இதுதான் நம்ம சமைக்க போறோம் அப்படின்னு
1: காலையில எந்திரிச்சுதான் யோசிப்போம்.
0: காலைல எந்திரிச்சு நான் என்ன ஊர்ல இருக்கேன் தகுந்த மாதிரிதான் நீங்க நான் ரசம் வச்சா நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியா? ஓகே ஓகே, நன்றி நன்றி, நிகழ்ச்சி நடந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நேரம் அடுத்த நேர் வருக, வணக்கம்
2: சார். கலா பிரசன் சார், குட் ஆஃப்டர்நூன்.
0: குட் ஆஃப்டர்நூன், குடு குடு குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க, நீங்கள் எந்த மாதிரி டைப்? நீங்க ஜாலியா இருப்பீங்கமா, அது எனக்கு தெரியும். நான் வந்து கேக்குறது, நீங்கள் எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ற ஆளா இல்ல வந்து கோ வித் தி ஃப்ளோ, அதாவது போற போக்கல பாத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஆளா? எதுக்கு வேங்க பிளான் பண்ணிக்கிட்டு அது பாட்டு போகுதுங்க அப்படிங்கிறீங்களா? வணக்கம்
3: வணக்கம்,
0: சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையின். ஆ சொல்லுங்க.
3: நாங்க வந்து சார் பிளான் போடலாம்
0: நினைப்பேன்.
3: ஆ எங்க சார், நம்ம ஒரு பிளான் போட்டா அது கண்டிப்பா அந்த பிளானாவே எதிராகாது.
0: பிளானாவே அது இருக்க மாட்டீங்கதா?
3: கண்டிப்பா முடியாது. நான் இந்த குழம்பு வைக்கலாம் நினைப்பேன். ஆனா காலையில நான் வந்து அந்த குழம்பு நினைச்ச பிளான் போட்ட குழம்பு ஒன்னா இருக்கும், நான் அப்படியே காலையில வைக்க குழம்பு வேற குழம்பா இருக்கும்.
0: என்னமா சொல்லுவீங்க?
3: கண்டிப்பா அந்த அந்த போன போக்குல போற போக்குலதான் அந்த இது பிளான் கிடையாது சார்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இனிமே அடுத்த நேர் வருக, வணக்கம் சொல்றதுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
4: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க உங்களோட நீங்க எந்த மாதிரி ஆள், அதாவது எல்லாத்தையும் பிளான் போடுற ஆளா இல்ல வந்து போற போக்கல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆளா?
4: இல்ல பிளான்
0: போடுற ஆள். பரவாயில்ல, ரெண்டு பேரும் தான் இப்ப அட்டன் சொல்லிருக்கீங்க.
4: பிளான் போட்டுதான் எக்ஸிக்யூட் பண்ணுவா.
0: சூப்பர்.
4: ஆனா அதுல வந்து ரெண்டு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு, இருந்தாலும் அது வந்து அப்படியே பழக்கமாயிடுச்சு.
0: பிளான் பண்ணிக்கிறது நல்லதுதாங்கிறீங்க?
4: கண்டிப்பா
0: கண்டிப்பா நல்லதுதான். ஆனா யாருமே பிளான் போ, நம்ம சில பேர் அவங்க சொன்னாங்களே இப்ப முந்தின காலம் சொன்னாங்க, நான் பிளான் போடுறேங்க ஆனா அது மாதிரி நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதனால பாத்துக்கலாம் அப்படின்னு.
4: சின்ன சின்ன விஷயங்கள் நடக்காம இருக்கலாம், ஆனா பெரிய விஷயத்துக்கு தான் நம்ம ஒரு ஃபியூச்சரே நம்ம பிளான் பண்றோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேவிங்ஸ் இருந்தா தானே முடியும்.
0: கண்டிப்பா அது உண்மைதான். அதாவது நம்ம
4: பிளானிங் இல்லாம பண்ண முடியாது.
0: உண்மை, நம்ம என்னதான் விளையாட்டுக்கு சொன்னாலும் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் பத்தி யோசிக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்காகட்டும் அவங்களோட லைஃப் செக்யூர் பண்றது நம்ம ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணி தான் ஆகணும். ஆனா நம்ம லைஃப்னு வரப்போ சில நேரம் என்ன பண்ணுவோம், ரொம்ப பிளான் பண்ணி பண்றது இல்ல. ஓகே நம்ம நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்றத கூட காலையில முடிவு பண்ணிக்கலாம். ஒரு சிலர் எல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிடுவாங்க.
4: சின்ன விஷயங்களுக்கு வேணா அது சரிப்பட்டு வரும், அது ஓகே. ஆனா பெரிய விஷயங்களுக்கு பிளான் பண்ணாம முடியாது.
0: சோ நீங்க சொல்றது சின்ன விஷயங்களுக்கு பிளானிங் தேவையில்லை, பெரிய விஷயங்களுக்கு கட்டாயம் பிளான் தேவை, அதான் நான் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றீங்க.
4: ஆமா,
0: நன்றி நன்றிமா.
4: நன்றி.
0: எஸ் நேர்கள், இந்த மாதிரி தான் தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை பதிந்து வராங்க. நீங்களும் நம்ம ஷோல இணைஞ்சு உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ நீங்கள் யார் யார் யார், அதாவது பிளான் பண்ணி எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற ஆளா இல்லை நான் வந்து போகிற போக்கில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாள் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஷோல தேங்காமல் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். ஏன் அப்படி இருக்கீங்கன்றதையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணலாம். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததை ஒரு பாடல் கேட்கலாம். அதற்கு முன்னாடி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:25 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்குது நான் ஆர்ஜே அர்ஜுன். நிகழ்ச்சியில் நீங்கள் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் நபரா அல்லது எதைனாலும் போகிற போக்கில் பார்த்துக்கலாங்க. வாழ்க்கை அப்படிங்கிறதே அப்படி தான், நம்ம போகிற போக்கில் அப்படி போயிட்டே இருக்கணும், அது வாட்டுக்கு வரும்.

0: நம்ம வார்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரியான நபரா அப்படிங்கறத தான் நீங்க ஷோல நீங்க சிநேகிதிகள் தொடர்ந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம நிகழ்ச்சியில நம்ம அடுத்த நேர் யார் என பாத்துரலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், ஆய்ப்பாகத்துல இருந்து பேசுறேன்.
0: யாருமா?
1: ஹலோ.
0: ஆ கேக்குதுமா, உங்கள் பெயரை தெளிவா சொல்லுங்க.
1: ஆய்ப்பாகத்துல இருந்து பிரியா.
0: பிரியா சொல்லுங்கம்மா, நீங்க என்ன மாதிரி நபர், எல்லாத்தையும் பிளான் பண்ற ஆளா இல்ல கோ வித் தி ஃப்ளோ டைப் ஆஃப் பர்சனா?
1: நான் எதுமே இல்ல சார், அந்த டைம்ல என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்.
0: அந்த டைம்ல
1: சான்ஸ் கிடையாது.
0: அப்படியா? அதனால நான் முன்னாடியே கேட்ட மாதிரி உங்களுக்கு அது எதுவும் பாதிப்பு உண்டா இருக்கா? நம்ம அந்த டைம்ல பிளான் பண்றோம் சார், இது முன்னாடி பிளான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தோணி இருக்கா?
1: இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. நம்ம முன்கூட்டியே ஏதாவது பிளான் பண்ணுவோம், சப்போஸ் அந்த இடத்துல சொல்லா இருக்கும், அப்ப நம்ம எவ்வளவு பண்ணி வச்சுமே அது சொல்லிடுச்சு அப்படின்ட்டு மன வருத்தம் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாம அந்த டைம்ல, அந்த டைம் நமக்கு ஒரு சிச்சுவேஷன் அமையும், அந்த சிச்சுவேஷன்ல என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்.
0: நான் போன ஹை ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில வந்து பேசியிருந்தேன், அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்படின்னா உங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகம் அந்த சிச்சுவேஷன் சமாளிக்கிற அளவுக்கு.
1: ஆமா சார்.
0: சோ சூப்பர்மா, சூப்பர். ஆனா நம்ம வடிவேல் சொல்லுவார் இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவார்ல. சோ பிளான் பண்ணி பண்ணணும். அப்ப அவர் சொன்னது பொய்யா
1: சார்? அது வந்து பொய்யன்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய விஷயங்கள், பையன் படிப்பு, பையன் கல்யாணம், அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ரொம்ப யோசிக்கணும்.
0: ஓகே,
1: நம்ம அந்த அளவுக்கு இன்னும் வளரல.
0: அந்த அளவுக்கு வளரலங்கிறீங்களா? ஓகே, வளர்ந்த பின்னாடி அந்த அட்வைஸ ஃபாலோ பண்ணிக்கலாம், பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிறீங்களா? நன்றி, நன்றி.
1: நிகழ்ச்சியின்
0: வணக்கம்.
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
0: வணக்கம். வணக்கம் அம்மா,
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன். பிளான் பண்றதுங்கிறதே தப்பு,
0: வச்சுக்கவே கூடாதுங்கிறீங்களா? என்னமா இப்படி சொல்லிவிட்டீங்க?
2: உங்களுக்கு
0: ஒரு விஷயம் சொல்லவா, அதாவது நம்ம இந்திய அரசு வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தாங்க, அதான் இப்ப நித்தி ஆயோக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்தியன் கவர்மெண்டே பிளானிங் கமிஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க, பிளானிங் தேவையில்லைங்க அப்படிங்கிறீங்க?
2: வச்சிருக்கிறது எல்லாம் நல்லது, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது பிரகாரம் நடந்தது. இப்ப ஆபீஸ்லவே நேத்து ஒரு வேலையை வச்சுட்டு நம்ம காத்தாலும் போனதும் ஃபர்ஸ்ட் அந்த வேலையை நம்ம செய்வோம்னுட்டு ரொம்ப இதா போவோம்.
0: சரி,
2: டக்குன்னு மேலதிகாரி வந்து இன்னைக்கு அர்ஜென்டா இதுதான் முடிக்கணும், அது அப்படியே இருக்கட்டும், அது பரவாயில்ல, இதை நீங்க செய்யுங்கம்பாங்க
0: அப்படின்னு சொல்லி நம்ம பிளான்ல வந்து கள்ள தூக்கி போட்டுருவாங்க.
2: சிம்பிளா ஒரு சமையல செய்வோம் அப்படின்னு ரொம்ப இதான் தூங்கி நீங்க வரைஞ்சுக்கிட்டு போய் ஸ்லோவா செய்ய ஆரம்பிப்போம், அப்பதான் டக்குன்னு ஒரு விருந்தாளி வந்து
0: நிப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கவே இவங்க நம்ம லிஸ்ட்லயே இல்லையப்பா அப்படின்னு.
2: விருந்தாளியோ ஃப்ரெண்டோ ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சவங்களாவும் இருக்கும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அப்படியே டக்குன்னு அந்த எல்லாத்தையும் மாத்திட்டு, இது இதுதான் வாழ்க்கை எல்லாருக்குமே இப்படிதான், பிளானிங் இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் வச்சிருக்கிறது நல்லதுதான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது நல்லது.
0: இல்ல நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு நாட்டோட எதிர்காலத்தை செதுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளானிங் கமிஷன் இருக்கு. அது சும்மா ஒரு விளையாட்டா சொன்னேன், ஒரு கம்பாரிசன் சொன்னேன். பட் நீங்க சொல்றதுதான், நீங்க வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க, அதனாலதான் இப்படி சொல்றீங்க, பிளானிங்கே தேவையில்லைங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் நம்ம எல்லா சூழ்நிலைக்கும் தயாரா இருக்கணும், அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை சிறப்பா வாழலாம்,
2: அப்படிதானே?
0: ஓகே, ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, நன்றி.
2: நன்றி,
0: நன்றி. அடடா, நேர்கள் ரொம்ப வித்தியாசமான பதில் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சா, ஒரு ஒருத்தங்க ஒரு மாதிரி வித்தியாசமான பதில் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே எனக்கு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ அடுத்து வர நேர்கள் என்னென்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, ஒருத்தருக்கு திட்டம் போடவே தெரியலையாம்ப்பா இந்த பாட்டில் வரவருக்கு, அது என்ன பாடல் அப்படின்றத கேளுங்க. அந்த பாடல் கேட்கலாம், அதற்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:32 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. போன பாட்டு கேட்டீங்களா, திட்டம் போட தெரியலங்க அப்படின்ற மாதிரி அந்த லிரிசிஸ்ட் எழுதியிருக்காரு. அதை எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விக்னேஷன் வந்து எழுதியிருக்காரு. அனிருத் ரவிச்சந்தர் இசை பாடின பாட்டு அது. அனிருத் ரவிச்சந்தரோட இசையில அந்த பாடல் கேட்டு வந்தீங்க கோலமாவு கோயில் திரைப்படத்துல இருந்து. இந்த பாட்டு எழுதுறப்ப அவர் என்ன ஃபீல் பண்ணிருப்பாருன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா அவர் ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பிளான் சக்சஸ் ஆகலன்னு தான் அந்த பாட்டே எழுதியிருக்காருன்னு தோணுது. ஏன்னா நீங்க உங்களால இதை ரிலேட் பண்ணிக்க முடியுதான்னு தெரியல. குறிப்பா பசங்க கேங்ல வந்து எப்பயுமே இந்த மாதிரி ட்ரிப்பு பிளானிங்னு ஒன்று நடக்கும். கரெக்டா எல்லாமே பிளான் பண்ணிட்டு ஓகே இங்க தான் போகலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியா ஒருத்த வந்து இல்லடா நான் வரல அப்படின்னு ஒருத்தன் கலர் ஆரம்பிப்பான். அவன் போனோட வரிசையா ரெண்டு மூணு பேர் அப்படியே போவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ட்ரிப்பே வந்து ஊத்தி மூடிட வேண்டியதுதான். சோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரிப்னு ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சாலே கடைசியில அதோட எண்ட் ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அவன் வீட்டுல இருந்துக்க வேண்டியதான். சோ இந்த மாதிரி பல ட்ரிப் கேன்சல் ஆன அனுபவங்கள் எனக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத நிகழ்ச்சியில கூட என்ன நீங்க பதிவு பண்ணலாம். ஆக்சுவலா டாபிக் அது கிடையாது. நீங்க பிளான் போட்டு செயல்படுற ஆள் இல்ல கோ வித் ஃப்ளோ கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ ஸ்நேகிதிகள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பதில கொடுத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி நீ அடுத்த நேர் யார் பாத்திரலாம் வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறா?
1: நெல்லை மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
0: நெல்லை மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: இப்ராஹிமா.
0: ஓகே, நன்றிமா. சொல்லுங்க உங்களோட அனுபவங்களை பகிரலாம். சொல்லுங்கம்மா, கேக்குது.
1: வெளியூர்களுக்கு பயணம் போனாலுமே வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எடுத்து முக்கியமா இந்த காலத்துக்கு தகுந்தாக்குல சாதாரண காய்ச்சல் மாத்திரை ஒரு லூஸ் மோஷன் மாத்திரை இதெல்லாம் பிளான் பண்ணி நம்ம எடுத்து வைக்கணும். போராட்டத்தில் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் ஒத்துக்கிடாம இருக்கலாம். அதனால அதெல்லாம் வந்து நம்ம
0: வணக்கம். வள்ளிமா சொல்லுங்க, நீங்க எந்த மாதிரியான நபர்?
2: நானா அதிரடியா முடிவு எடுப்பேன்.
0: நீங்க அங்க போய் தான் முடிவு
2: எடுப்பீங்கன்றீங்களா?
0: அதிரடியான முடிவு. அதிரடி தான் மச்சா மச்சா மச்சா. சொல்லுங்கம்மா, என்ன மாதிரி அதிரடியான முடிவுகள் எடுத்திருக்கீங்க?
2: பிளான் பண்ண இப்ப ஒண்ணு இல்ல. இன்னைக்கு இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போலாம் பீச்சுக்கு போலாம்னு பிளான் பண்ணுவோம். ஆனா கட்சியில அந்த நேரத்துக்கு சிச்சுவேஷன் மாறிடும்.
0: ஆனா
2: கெஸ்ட் வந்துருவாங்க இல்ல அந்த சூழ்நிலை எப்படின்னா மாறிடும். அதனால நம்ம அந்த நேரத்துக்கு பிளான் பண்ணது நடக்காது. அதனால என்னைக்கு டைம் கிடைக்குதோ எப்ப போ அதிரடியா வாங்க போலாம். எங்க கிளம்புனா வெள்ளிக்கிழமை போலாம்.
0: உங்க பேர் வள்ளின் தானே சொன்னீங்க? அப்ப உங்க வீட்டுல வந்து உங்களை அதிரடி வள்ளின்னு தான் கூப்பிடுவாங்க. சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது அதிரடியான முடிவுகள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சிறப்பு. நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
3: நிகழ்ச்சியினை வரும் முன் காப்போம், வரும்பொழுது காப்போம், வந்த பின் காப்போம். மூன்று கேட்டகரி இருக்கு. அதுல நான் வந்து வரும்பொழுது காப்போம் அப்படிதான். ஏன்னா கிச்சன் அளவுக்கு அதுதான் பண்ண முடியும். மற்ற பினான்சியல் அளவுக்கு நமக்கு அது இல்ல. அதனால அது அவங்களோட பிளான். ஆனா எங்கயாவது ஊருக்கு போறோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இது தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறது எல்லாம் கொஞ்சம் பண்ணுவோம்.
0: சூப்பர்மா.
3: திடீர்னு போக முடியும்.
0: அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா வரும் முன் காப்போம் கைண்ட் ஆஃப் பர்சன். நான் வந்து அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க.
3: வரும்பொழுது காப்போம்.
0: நன்றி நன்றி. வரும்பொழுது காப்போம். சிறப்புமா, நல்லா பதிவு பண்ணி. நன்றி.
3: சிலது அப்படி சிலது இப்படி.
0: சூப்பர்மா, நன்றி நன்றி நன்றி.
3: தேங்க்யூ, வாய்ப்பு
0: கொடுத்த. நன்றி நன்றி நன்றி. ரெயின்போ எஃப்எம்
4: 101.4. பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:42 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. நான் கூட ஆர்ஜி அர்ஜுன் தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு ஷோல ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நான் கரெக்டா பிளான் பண்ணிருவேங்க, நான் பிளான் நான் போட்ட திட்டப்படிதான் செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப். ஒரு சிலர்லாம் அவங்க வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க போல. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நான் பிளானே பண்றது கிடையாது, நான் பிளான் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, அதனால அந்த டிபார்ட்மெண்ட் பக்கமே நான் போறது இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. சோ வர வர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அடுத்த குரூப் யார் என்னன்னு பாக்கலாம். சோ அடுத்த நேர்களை வரவேற்றலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்கிறது பேசுறா?
1: நம்ம
0: டாபிக் வருவோமா?
1: எனக்கு எப்பமா திட்டமிடுதல இருக்கும். அது திட்டமிடுதல பொருளாதார ரீதியா முதல்ல இருந்தே நான் திட்டமிட்டுதான் இருக்கேன். சக்சஸ் தான்.
0: சூப்பர். அப்ப நீங்க வந்து அந்த திட்டம் போற டீம்
1: எங்க வெளியில போனா கூட
0: அப்படிங்கறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. எஸ், இந்த மாதிரி தான் நம்ம ஷோல வந்து நேர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கடைசியில சொன்ன நேரம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வந்து நான் அப்படிதான் நல்லா பிளான் பண்ணி கரெக்டா செஞ்சிரு, டிக்கெட் கூட நான் பிளான் பண்ணி எடுப்பேன்னு ஒரு பொசுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நம்மளும் பிளான் பண்ணி தானே டிக்கெட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னது வந்து நான் கேன்சல் பண்ணிடுவாங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாம் சூப்பரா இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. சூப்பர். ஆனா நேர்கள் இந்த மாதிரி பல விதங்களா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் வாழ்க்கையில வேதாளம் படத்துல வந்து ஒரு வசனம் வரும், அவர் அஜித் அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. நான் அவரை மாதிரி பேசுவேனான்னு தெரியல, ஆனா நான் பேச ட்ரை பண்றேன். ஏய், திட்டம் போட்டு நடக்கிறவனுக்கு அவன் மட்டுமே தோணன, திட்டமே இல்லாம இருக்கவனுக்கு அந்த ஆண்டவனே தோணன. என்னப்பா அஜித் மாதிரி பேசுறேன், நீ ஏதோ மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னீங்களா? மேட்ரு ஒண்ணுதாங்க. அதாவது திட்டம் போட்டு நடக்கிறவங்களுக்கு அவன் மட்டும்தான் துணையா, திட்டமே இல்லாம இருக்கவனுக்கு அந்த ஆண்டவனே துணையா அப்படின்னு சொல்லி வேதாளம் படத்துல அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, அவர் சொல்றது இருக்கட்டும். நான் அடுத்து வர போற பாடலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மெசேஜை தான் கன்வே பண்ணுது. அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டு வந்துடலாம். 6 திரைப்படத்துல இருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களோட மியூசிக்ல ஒரு அருமையான பாடல் ஒன்று வர இருக்கு, ஜெசி கிப்ட் அவர்களோட வாய்ஸ்ல. கேட்டு இணைந்திருங்கள். 101.4 இங்க எல்லாமே சமதுல.
2: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயா விடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

கூட்டத்தில் கல்லு பறக்கும் புரிஞ்சுக்கட்டா சோம.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:50 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி உங்க கூட பேசிட்டு இருக்குதுன்னா ஆர்ஜே அர்ஜுன் ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நீ என்னதான் திட்டம் போட்டாலும் நடக்கிறதாப்பா நடக்கும் அப்படின்றதான் இந்த பாடலோட சம்மரி. ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க. எஸ், இந்த மாதிரி தான் நம்ம நேர்கள்ட்டையும் கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் எந்த மாதிரியான நபர், எல்லாத்தையும் திட்டம் போகிற நபரா இல்லை வந்து போகிற போக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான நபரா அப்படின்னு சொல்லி. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். நேர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வருக வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்கிறது பேசுகிறா?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க நீங்கள் எந்த மாதிரியான நபர்?
1: எல்லாத்திலயுமே

0: சித்தம்பிள்ளி இருக்குமா என்கிட்ட. அதாவது பிள்ளைங்க திருமணத்துக்கும் சரி, அதுகளுக்கு திருமணத்துக்கு உள்ள நகைகள் பணம் சேர்க்கறதும் சரி, எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க என்ன மெதுவா பாத்துக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க, எதையுமே திட்டமிடணும். திட்டமிடல தோல்வி இருக்கிறது சகஜம்தான் இல்லையா, ஆனா திட்டமிடாமையே இருக்கிறதுதான் தப்பு. எப்பவுமே ஒரு ஊருக்கு போறதா இருந்தா கூட ஒரு நாளைக்கு முன்னாடியே என்னென்ன தேவைன்னு பல யோசனை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். ஏமா நாளைக்கு எடுத்து வச்சா என்னன்னு பிள்ளைங்க எடுத்துதான் இல்லப்பா, அது ஒண்ணு ரெண்டு மறந்துடுவோம், எடுத்து வச்சுட்டோம்னா அப்புறம் காலையில போகும்போது நீட்டா போவோம்.
1: இது ஆங்கிலத்துல வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க, அதாவது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. நீங்க சொல்றது சிறப்பு, அந்தந்த வேலையை அந்தந்த முடிச்சிட்டோம்னா பல பிரச்சனைகள் இல்ல. இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வர வர எல்லாருக்கும் வளர்ந்துட்டு வருது, நான் உட்பட. சரி சொல்லுங்க, ரொம்ப அருமையா.
0: அந்த மாதிரி திட்டமிடலோட இருந்தோம்னா வாழ்க்கை எளிதா இருக்கும். உங்கப்பா கடினமான ஒரு வாழ்க்கையை வந்து எளிதாக்குறது திட்டமிடல் தான்.
1: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி லீடர் அடுத்த நேர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா, நீங்க எந்த மாதிரியான நபர்?
2: நான் இப்ப பாட்டு போட்டீங்களா சார், ஆறு படத்துல இருந்து, நான் சொல்ல வேண்டியதே இல்ல, நீங்களே போட்டீங்க.
1: இது சரோஜக்கா சவுண்ட் விட்டு அந்த மாதிரி சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, அந்த மாதிரி ஃப்ரீயா விடணும் அப்படின்ற மாதிரி.
2: ஆமா சார்,
1: ஓகே,
2: ஃப்ரீயா விடணும். நம்ம பிளான் போட்டு எதுவுமே செய்ய முடியாது, அன்னைக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும்.
1: சூப்பர்மா,
2: எது ஒண்ணும் அப்படிதான். இப்ப பாருங்க லைன் கிடைக்குதுங்களா, போட்டா நம்ம நேரத்துக்கு நம்ம நினைக்கும் போதே.
1: சோ அது லைனே கிடைக்க மாட்டேங்குது, வாழ்க்கை எப்படி நான் போற பிளான் படி நடக்கும் அப்படிங்கிறீங்களா? ஓகே ஓகே, சோ அதான் ஒரு சிலரோட அனுபவங்கள் அவங்க இப்படி பேச வச்சிருக்காங்க. ஆனாலும் திட்டமிடுறது ஒரு சிலர் நல்லதுதான், அதனால பிளான் பண்ணிக்கங்க, ஒண்ணும் தப்பு இல்ல.
2: ஆமா சார், அதாவது எது எது திட்டம் போட முடியும், நாளைக்குன்னா சாப்பாடு செய்யலான்றத திட்டம் போடலாம், ஆனா மத்தது எல்லாமே நம்மளால திட்டம் போட்டு செய்யவே முடியாது.
1: கண்டிப்பா, அதனால முடிஞ்ச அளவு பிளான் பண்ணிருக்கேன், இல்லன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு.
2: ஆமா, எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொள்ளணும், அதுக்கு உண்டான ஒரு இது இருக்கணும், நம்மளுக்கு முயற்சி இருக்கணும்.
1: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி
2: நன்றி நன்றி சார்.
1: நிகழ்ச்சி நிமிடம் அடுத்த நேர் வருக, வணக்கம். ஓகே வருக, வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ
1: ஹலோ, யார் இங்க இருந்து பேசுறா?
3: தேமலா பேசுறேன்.
1: என்னங்க எதுன்னு சொல்றீங்க, நான் அது கேட்கவே இல்லையே. கவுனமணி காமெடியில இங்க கேட்கல, நான் சொல்றது நீங்க திட்டமிடுற நபரா இல்ல வந்து போற போக்குல வாழ்க்கையை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆளா? இலக்கு வெறும் ஆசையாகவே இருந்துவிடும் அப்படின்னு ஆண்டனி தி ஸ்ட்ரைட் எக்ஸ்பியூரி சொல்லிருக்காரு. யார் சொன்னா நாங்க சொல்ல வர விஷயம் ஒண்ணுதான், நீங்க ஒரு இலக்கு வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு திட்டமிடணும். ஏன்னா இது இல்லாதனால தான் வாழ்க்கையில நான் நிறைய அனுபவப்படுறேன். இப்ப கடந்த ஒரு சம்பவம் கூட எனக்கு நடந்த டாபிக் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனே அதான், ஒரு ஃபங்க்ஷன் போய் ஒன்னு பண்ணணும், ஆனா நான் போட்ட பிளான் படி அங்க நடக்கல. நான் போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னொன்னு அழகா ஒன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மரம் வளர்றது அப்படின்றது வந்து இயற்கையோட ஒரு பிளானிங்ல நடக்குது. அதாவது அந்த மரம் வந்து தானா வளரல, ஒரு இயற்கையோட பிளானிங்ல தான் நடக்குது. ஆனா அந்த மரத்தோட கிளைகள் அப்படிங்கிறது அந்த காற்று எந்த பக்கம் வீசுதோ அது தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். ஸோ வாழ்க்கையும் அது மாதிரி தான் இருக்கணும். எப்படி, அதாவது மரம் மாதிரி நம்ம பிளானிங்கும் இருக்கணும் ஒரு சமயம், அதே மாதிரி ஒரு காற்று அடிக்குது அப்படின்றப்போ அந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி நம்மளை வச்சுக்கணும். நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நம்ம ரொம்ப ரிஜிட்டாக இருக்கக்கூடாது. நம்ம பிளான் கண்டிப்பாக போடணும், அவசியம் வந்து நம்ம பிளான் பண்ணணும். நிறைய பேர் ஒரு மாதிரி விரக்தியாக சொன்னாங்க, நான் போட்ட பிளான் படி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ரொம்ப ஃபன்னியாக கூட சொன்னாங்க. ஆனால் நிதர்சனம் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக பிளான் போடணும், ஆனால் அந்த பிளான் போட அப்படி நடக்கலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளா அந்த நான் சொன்ன அந்த கிளைகள் மாதிரி வளைந்து கொடுத்து நாம் சென்றோம். வளைந்து கொடுத்து இந்த சென்ஸ் வந்து அதை நம்ம அந்த சிச்சுவேஷனை சமாளிச்சு சென்றோம் அப்படின்னா வாழ்க்கையை சிறப்பா வாழலாம் அப்படின்றத இன்னைக்கு கருத்தை நான் சொல்றேன். அடடா என்னையே கருத்து பேச வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ வாழ்க்கையில நல்லா பிளான் பண்ணுவோம் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். பிளான் பண்ணி அது மாதிரி நடக்கலையா அப்படின்னா பாத்துக்கலாம், ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயா இருப்போம். ஸோ வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கு தானே. எஸ், நிகழ்ச்சியில நிறைவாக ஒரு பாடல் கேட்கலாம். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவன் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் பிளேயாக இருக்கு. யாரோட லிரிக்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமத்துக்குமார் ஒரு லிரிக்ஸ்ல பெனிதயால் அவர்களோட வரிகள் இல்ல, அவர் பாடியிருக்காரு. ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையில வந்து ஒரு பாடல் அழகா பிளேயாக இருக்கு. அந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து இணைந்தீர்கள், மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்தீர்கள் மக்களை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது ரெயின்போ பயோஸ்கோப் திரைப்பட ஒளி சித்திரம் கேட்கலாம்.
2: உதயம் புரொடக்ஷன் பல்லாண்டு வாழ்க திரைப்பட ஒளி சித்திரம் கேட்கலாம். இதில் நடித்துள்ளவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன், லதா, எம் என் நம்பியார், வி கே ராமசாமி, தேங்காய் சீனிவாசன், ஆர் எஸ் மனோகர், பி எஸ் வீரப்பா மற்றும் பலர்.

0: எதுக்காக என் குழந்தைய வச்ச?
1: என் குழந்தை பார்க்க முடியும்.
0: என்ன கொண்டுட்டா உன் குழந்தைகளை பார்க்க முடியுமா?
2: இந்த கடிதத்தை படி.
3: மிஸ்டர் ராஜன் கேட்டுக்கொண்டபடி கைது நம்பர் 302 சங்கிலி அவருடைய குழந்தைகளை பார்க்க அனுமதி அளிக்கப்படுகிறது.

0: எஜமா, என் குழந்தைகளை நான் பார்க்க முடியுமா? என் குழந்தைகளை நான் பார்க்க முடியுமா?
1: முடியும்.
0: எஜமா, நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறது? கருண தெய்வமாக உங்களை நான் கொல்ல பார்த்தேனே எஜமா. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிருங்க எஜமா, என்ன மன்னிச்சிருங்க.
1: வீணா வேண்டப்படாத சங்கிலி, காலத்தால் துடைக்க முடியாத கண்ணீரே கிடையாது.
0: எஜமா, எஜமா. ஐயா, உங்களை சூப்பரண்டையா வர சொன்னாங்க.
1: இதை வந்துட்டேன். சங்கிலி, வேலை கழிச்சு போங்க. இங்க நடந்தது வேற யாருக்குமே தெரியக்கூடாது.
2: மார்னிங் மிஸ்டர் ராஜன், நீங்க உங்க புரட்சிகரமான திட்டத்தை தொடங்கலாம்னு ஐஜிகிட்டன் உத்தரவு வந்திருக்கு.
1: தேங்க்யூ சார்.
2: கொலைகாரங்களை ஜெயிலுக்கு வெளியில அழைச்சுக்கிட்டு போய் அன்பு காட்டி திருத்த போறேங்கிறீங்க. மிருகங்களை மனிதர்களை மாத்த போறேங்கிறீங்க. இந்த வினோதமான திட்டத்துக்கு ஐஜி எப்படிதான் உத்தரவு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மிஸ்டர் ராஜன், மண்ணில விதைச்சா விளையும், கல்லுல விதைச்சா.
1: சார், வினைமதிக்க முடியாத தங்கமும் வைரமும் கூட கல்லுக்கடையில் தான் இருக்கு. இப்படிப்பட்டவங்களை திருத்த முடியுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்களும் மனிதர்கள் தானே.
2: நானோ இந்த கொடுமையான காட்டு மிருகங்களை மனிதர்கள்லாம், அப்புறம் மனிதர்கள் என்னன்னு
1: சொல்றது? மனிதங்கிற சொல்லுக்கு இலக்கணமா வாழ்றவங்கள இந்த உலகம் தெய்வம்னு சொல்லும்.
2: ராஜன், கொலைகாரங்க கொலைகாரங்களாவே பிறக்கிறாங்க, கொலைகாரங்களாவே சாகுறாங்க. அவங்களை யாராலையும் திருத்த முடியாது. உங்க சோதனை வேதனையில முடிஞ்சிடக்கூடாதுங்கிற கவலையில தான் நான் இவ்வளவு சொல்றேன்.
1: சோதனையும் வேதனையும் இல்லைன்னா இந்த உலகத்துல சாதனை இல்லை சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த முயற்சியில நான் தோல்வி அடைஞ்சா என் உடமையில எல்லாம் அரசாங்கம் பறிமுதல் செய்யலாம். எனக்கு என்ன தண்டனைன்னாலும் கொடுக்கலாம்.
2: உங்களை தடுத்து நிறுத்துற அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனாலும் அனுபவப்பட்டவங்கிற முறையில உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, வயசான தாய் இருக்கிறாங்க, வாழ வேண்டிய காலம் ஏராளமா இருக்கு. மறுபரிசீலனை பண்ணுங்க.
1: என்ன மன்னிச்சுங்க சார், நான் திருத்த விரும்புற கைதிகளை இன்னைக்கே தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
2: ஓகே, ஐ டிட் மை பெஸ்ட். வாங்க, கம் ஆன்.
3: கைதி நம்பர் 1320 காதர், ரத்த வெறிபிடித்த காட்டே பணம் பிணம் இரண்டும். கைதி நம்பர் 144 மூக்கன், தொழிலால் அவன் ஒரு விறகு வெட்டி, நடத்தையிலோ பயங்கரமான விஷப்பூக்கி. ஒரு நாள் ஊருக்கு வெளியே ஒரு தனி இடத்தில்

0: அவன் விறகு வெட்டிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு இளம் பெண்ணும் அவரது தந்தையும் இந்த பாவியிடம் வந்து வழி கேட்டனர். அவர்கள் அணிந்திருந்த நகைகள் இந்த நாசகாரனின் ஆசை வரியை தூண்டின. அவர்களை திசை மாற்றி அழைத்து போனார். அங்கே ஒரு மறைவிடத்தில் போராடியால் அவர்களை பதைக்க பதைக்க வெட்டி கொண்டான் இந்த கொரியவன். கைதி நம்பர் 111 மாயாண்டி அலங்கார தொழிலாளிகளுக்கே அவப்பெயரை உண்டாக்கியவன். ஒரு நாள் வழக்கப்படி வட்டிக்கடை அண்ணாமலை செட்டியார் பங்களாவுக்கு சென்றான். திறந்து கடந்த பணப்பெட்டி மாயாண்டியின் திருட்டுக்குட்டியை கிளறியது. அவர கத்தியால் செட்டியாரின் கழுத்தை துண்டமாக்கினான் இந்த கயவன். கைதி நம்பர் 302 தங்கிலி கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளும் பட்டினியார் தவிக்க ஆசைநாயகி மாய கவர்ச்சியிலே விழுந்து கிடந்தார். அதை கொண்ட மனைவியை கண்டு
1: குமரினார். துரோகம் பண்றீங்க,
2: நீதான் எனக்கு வரும். முதல்ல இந்த சனியை சாகட்டும்.
3: சார், I requested for carnage. 999 also.
4: What? Mr. Rajan, do you want him? I'm over very nigh. You really want that wretched man?
3: Yes, sir.
4: Oh, God! Kondu vaanganavane!
0: Kaidi number 999.
3: நண்பர்களே, நீங்க எல்லாரும் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் உங்களை எல்லாம் குற்றவாளிகளா மாத்திரு. இன்னிலிருந்து நீங்க எல்லாரும் என்னோட சுதந்திரமா இருக்க போறீங்க. உங்களை வெளி உலகத்துக்கு அழைச்சிட்டு போறேன். உங்க தண்டன காலம் முடிந்த வரைக்கும் நாம் தனிமையான ஒரு இடத்துல இருந்து நம் லட்சியத்தை நிறைவேற்றோம். இரும்பு போன்ற பலம் பொருந்திய உங்க 12 கைகளில ஒரு பெரிய படையினுடைய சக்தியே இருக்கு. அப்படிப்பட்ட உங்க கைகளாலே உண்மையா நீங்களே உழைச்சி உங்க உணவை நீங்களே தெரிவிக்க போறீங்க. அங்க உங்களை குடும்பப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா ஒண்ணு, உங்களில் யாராவது ஒருத்தர் என்னை ஏமாத்தி ஓடி போயிட்டீங்கன்னா அரசாங்கம் என்ன கைது செய்யும்? கடுமையான தண்டனை விதிச்சு சிறைச்சாலையில் தள்ளும். அதை பற்றியும் நான் கவலைப்படல. என் லட்சியம் தோற்றுப்போ. அரசாங்கம் உங்களை எங்கிட்டு ஒப்படைத்திருக்கதா நினைக்க வேண்டாம். என் எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் என்னையும் நான் தான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். உங்க மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வாங்க போறேன்.

0: எங்கிட்ட மறு பேச்சே கிடையாது. 3 ரூபாய் வாங்கிட்டு கூட கவுத்துட்டு போ.
1: 1 கூட கத்திரிக்காய்க்கு 3 ரூபாயா? ஏயா, இது உனக்கே நியாயமா இருக்கா? 1 படி அரிசி 7 ரூபாய் விக்குது. எது பாத்து குடியா, இத நம்பித்தான் வீட்டுல 4 ஓவரே இருக்குது.
0: இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குடுக்கறதுக்கு இங்க ஒண்ணும் கொட்டி வச்சுல. 3 ரூபாய்க்கு மேல 3 பைசா கூட கொடுக்க மாட்டேன்.
1: 3 ரூபாய்க்கு வாங்குத, 30 ரூபாய்க்கு இப்ப.
2: அதுக்கு பேர் தான் வியாபாரம்.
1: இரியா இரு, உன் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தட்டி கேட்க முடி. சீக்கிரம் ஒரு புண்ணியமா பரத்தான் போறாரு. ஆமா, ரொம்ப நாளைக்கு எங்களை ஏமாத்த முடியாது.
0: என்னமா சொல்ற?
1: என்ன பண்றது ஐயா, உன்ன விட்டா எங்களுக்கு வேற கேதி கிடையாது. ஏதோ குடுத்து தொலை.
0: கடையை காலி பண்ணி நின்னாலே ஈ மொய்க்குது.
1: என்னையா இது, 4 ரூபாய் தரேன்னா 1 ரூபாய் பண்ணிருக்கேயா? மிச்சம் 1 ரூபாய் குடியா?
3: நாம் தங்க போற இடத்துல நமக்கு எல்லாம் சாப்பாடு கேற்பா பண்ணிருக்கு. போதும், பக்கத்துல தான் வாங்க.
4: எல்லாரும் சாப்பிடுறாங்க எனக்கு.

0: வேண்டாம்.
1: இட்லி கொடு பொங்கல்.
0: ஐயோ பாம்பு பாம்பு.
2: அரே மண்டே, அது பாம்பு இல்ல கருவாடு, எனக்கு கிடைக்காம போச்சு.
3: இது எங்க கிடைச்சது?
0: அந்த காய்கறி கணக்கார அசந்த நேரத்துல ஏமாத்துறேன். திருடி தின்னாலே போட்டு ருசிங்க.
3: போதும் கீழே கீழே போடுங்க.
1: முடியாது, எங்க பாட்டிக்கடி
3: இருந்த பழம் நீங்க திருடி சாப்பிடக்கூடாது.
1: வெக்கமா இல்ல,
3: போதும் கீழே. ஏய் போடு.

0: ஏய், அது சோறு இல்ல, பாவத்தின் சேறு.
1: கீழே சாப்பிடுறது கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா?
0: புதுமையும் சுதந்திரமும் திருடத்துக்கு இல்ல, உழைக்கிறதுக்கு. உழைக்காத எந்த மனிதனுக்கும் சாப்பிடறதுக்கு உரிமை கிடையாது. புரியுதா? கீழே போட்டுட்டு இறங்கி வா.
1: காக்கா கழுவாத திருட்டு போட்டோம். பட்டினி போட்டு சாகடிங்க, கொஞ்சங்க சிந்தன மன பண்ணுங்க, பாத்திர போலாம்.
2: வணக்கங்க.
0: அவங்க எல்லாம் பசு வந்திருக்காங்க, சீக்கிரம் சாப்பாடு போடு. ஓ, எனக்கும் தான். ம், ஓ
3: இங்க வாடா, பேரலடா.
4: வீரப்பா,
3: வீரப்பாவா? நீயா?
4: சாம்பார் சாம்பார் சாம்பார் சாம்பார்.
3: ரசம்
4: புதுசா ஏதாவது இருந்தா எடுத்துனோடா. போட புதுசா புதுசா புதுசா.
0: எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்க, காலே வேலை ஆரம்பிப்போம்.
1: நாங்க படுத்து தூங்குறோம், நீங்க மறக்காம கதவை பூட்டிக்கிட்டு போங்க.
0: இங்க கதவுக்கு பூட்டு போட போறதில்ல, மனசுதான் பூட்டு, மனசாட்சிதான் வேலி. உங்க மேல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை உண்டு.
5: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்,

0: நண்பர்களே, நீங்களும் நாளையிலேருந்து தினமும் காலையில இதே மாதிரி புனித பெரியவர்களை வணங்கணும். கொஞ்சம் இப்ப வந்துடுறேன்.
1: பயணவா, நமக்கெல்லாம் விடுதலை நீங்க கூட்டு வந்து வேலை செய்வோம் உழைப்போன்னாரு. இப்ப என்னடா அவரை கும்பிடு இவரை கும்பிடு,
2: நமக்கெல்லாம் இவர் என்ன பெரிய வாத்தியாரா?
3: இதுக்கு ஜெயிலே தேவலப்பா, பேசாம போயிடுவோமா?
1: அங்க இவர் தான் இருப்பாரு.
0: உங்க பேரெல்லாம் எனக்கு சரியா நினைவில்லை, சொல்லுங்க.

0: என்ன இதெல்லாம்?
1: தப்பி ஓடினா எங்களை பிடிக்கிறதுக்குதானே பேரை கேட்கறீங்க?
2: பேரை விட பேர ரொம்ப உதவும். பத்திரமா கண்ணாடி போட்டு மாட்டி வச்சுக்கோங்க.
0: உங்க கூப்பிடுறதுக்காக நான் பேரை கேட்கிறேன்.
2: கூப்பிடுறதுக்கா?
3: 1944 இல்ல நம்பரும் 302 1320
2: 111.
0: நீங்க வெறும் நம்பர்கள் இல்ல, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். பேர சொல்லுங்க.
1: சங்கிலி
3: காலர் மூனா இக்கண்ண கானா இன்னா மூக்கன்
2: மாயாண்டி. இப்ப புரியுதா?
0: வாங்க, நேரமாச்சு, வேலைக்கு போலாம்.

0: இதோ இதுதான் நம்ம லட்ச பூமி. இந்த நிலமும் உங்க வாழ்க்கை போல பார்வைக்கு கழக முதலாத்தான் இருக்கும். ஆனா நாம் எல்லோரும் பொறுமையோட பாடுபட்டா பலன் தராதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இங்கே உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு, அதே போல உழைக்கிறதுக்கு முழு வாய்ப்பும் உண்டு. நாம் எல்லாரும் சக்திக்கேற்ப உழைப்போம், தேவைக்கேற்ப எடுத்துக்குவோம். இதுதான் இந்த பூமியின் தத்துவம். இங்க யாரும் அடிமையும் இல்லை, யஜமானனும் கிடையாது. சமதர்மமே இந்த சமுதாயத்தின் தர்மம். அது உங்க எல்லாருக்கும் கிடைக்கும்.
1: தேவேஷ், அந்த பள்ளத்து கனகா மாத்தணும், வேலை ஆரம்பி.
0: இந்த கத்தாவை எல்லாம் பற்றி சுத்தப்படுத்து. தங்கிலி, இங்க கல்லுக்கு பஞ்சமே இல்ல, அந்த பள்ளத்தை கல்ல போட்டு நடப்பு.
1: ராஜா, இந்த பாறைகள்லாம் உடைச்சு சமப்படுத்து. இந்தா
0: பயாண்டி, இந்த புதவைகளை பற்றி அப்புறப்படுத்து.
1: காஞ்சி அழைக்கிற மக்களை நிமித்தி பெரிய ஒழுங்குபடுத்து.
2: அங்க கல்லால வேலை, இங்க முள்ளால வேலை. இதுக்கு பேர் தான் சுதந்திரம். வேண்டாம்,
1: மாயாண்டி உடத்தை வேலை செய்வோம்.

0: கொலைகாரங்கிற பயிர் சுமந்திருக்க உங்களை பெரிய லட்சத்தை நிறைவேற்ற கடமை வேறலாம் மாத்த நினைக்கிறேன். போயும் போயும் பழுத்தறிவையே மறைஞ்ச செய்யிருந்த மதுவை குடிக்கலாமா?
1: ஆமா, என்னைக்கே ஒரு நாளை குடிச்சா உங்க லட்சியமே போயிடுமா?
0: நான் உருவானதுல இருந்து நம்மோட இருக்கே உயிர், அது ஒரு நாள் போனா திரும்ப வருதா? அதுபோலத்தான் ஒழுங்கும் ஒழுக்கமும், ஒரு நாள் போயிடுச்சுன்னா வாழ்க்கையே அவ்வளவுதான். ஆனா சராசரி மனிதங்கிட்ட அதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. உங்களை திருத்தறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் சரி, உங்க திருத்தியே தீருவேன்.
1: நான் உன்னை திருத்துறேன்
0: சொன்னா கேட்க மாட்டேன்.

0: பழக்கங்கள் சிறந்து வலையா இருக்கும் போதே நாம் அதை அறுத்து எரிஞ்சிடணும். இல்லைன்னா அதுவே பலமான இரும்பு செங்கிலியா மாறி நம்ம அதுக்கு அடிமையாக்கணும். நாம் நல்ல ஒழுக்கத்தை நோக்கி ஒரு அடி முன்னே நடந்தா அது 9 அடி நம்ம நோக்கி ஓடி வரும்.
1: சோத்துல உப்பும் இல்ல உரப்பும் இல்ல, சுத்த கத்துக்குடி சமையலா இருக்க. இத எவன் சமைச்சா?
0: நான் தான். இத பாருங்க, நாம நாக்கு கடுமையா இருக்க கூடாது, நாக்குதான் நமக்கு அடிமையா இருக்கணும்.
2: இவன்
3: சமைச்சான் குழம்பு ரசத்துல எல்லாம் முடிய போட்டுவாங்க, யாரும் வாயில வைக்க முடியாது.
2: சின்னையா, இவன் தேங்காய், நான் முடி, தேங்காய் முடி ரெண்டு இருக்கட்டுமே.
3: பொம்மக்காரி கிணத்துல வந்துட்டா.
0: நீ தள்ளி விட்டியா?
3: அய்யோ, நான் தெரியல அந்த வேலை.

0: முதல கூட படா ஜோரா சண்டை போட்டையா?
1: உனக்கும் நல்லா நீந்த தெரியுதே.
0: யோ, நீ நல்லா இருப்பையா, என்ன காப்பாத்திட்ட. நான் வரட்டுமா?
2: போதும், பாத்துப்போமா.
0: பாத்துட்டேதான போறேன்.

0: இருங்க இருங்க இருங்களா
1: இருங்கப்பா.
0: அப்படின்னா என்ன அங்க அர்த்தம்?
2: தாயை தவிர நாம் வணங்கக்கூடிய முதற் கடவுள் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம்.
3: ஐயோ, இது அப்பவே எனக்கு தெரியாம போச்சு. நான் செஞ்ச கொடுமையினாலதானே எங்க அம்மாவே செத்தாங்க. இப்ப என்னங்க பண்றது சின்னையா?
2: வருத்தப்படாதே, நீ செய்த தவிர பிறர் செய்யாம நீ தடுக்கணும், அதுதான் உன் கடமை. அதுக்காகத்தான் மாத தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு பாரதியார் சொன்னார்.
0: ஓஹோ, அவர் என்ன சொன்னார்னு சொன்னீங்க?
2: அதாவது பெண்களை இழிவுபடுத்துகின்ற மூலத்தலத்தை அடியோடு அழித்தொழிப்போம் அப்படின்னு சொன்னார்.
4: அம்மா அம்மா ராஜா
5: பாபு பாபு அப்பனே, உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் உங்க அப்ப. அம்மா, என் குழந்தைகளா நல்லா பேசுறாங்களா?
4: பேசுறாங்கப்பா, எப்ப பார்த்தாலும் அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேக்குதுங்க.
5: இந்த பிஞ்சு குழந்தைகிட்ட இருந்து அவளை பிரிச்ச பாவி தான் தானேம்மா. இனிமே அவங்க திரும்பி வரப்போற ஏம்மா, இதெல்லாம் வச்சுட்டு நீ எப்படிமா சமாளிக்கிறேன்?
4: அதேப்பா கேக்குறேன், கண்ணின்னு ஒரு பேருக்கு தாய் இருக்கு. நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சி அதுல கிடைக்கிற மிச்ச சோத்துலதான் இந்த மூடு வைத்தியம் கழுவுறோம். அதாரப்பா அதாரப்பா, உன்னை என் கண்ணு நிறைய பார்த்ததில்ல, என் நெஞ்சு நிறைஞ்சு போச்சு. இனிமே இந்த கட்ட நிம்மதியா வேணும். நீ ஆசையா கேப்பிய நட்டுருண்ட கொண்டாந்துருக்கி
5: இந்தாங்க, இத சாப்பிடுங்க. வாங்க மாமா, வா வா.
4: என் பிள்ளைய நான் பாத்துட்ட, நீ ஓ பிள்ளைய பாத்துட்ட. எப்படா திரும்பி வருவ வீட்டுக்கு?
5: அது எப்படிமா நான் சொல்ல முடியும்? ரொம்ப நாளாகுமா.
4: அது வரைக்கும் உயிரோடு இருக்க மாட்டோம்ப்பா. என்ன ஆசா, நான் சாகரத்துக்கு முன்னால என் மகனை பார்க்க வச்சியே. நீ பல்லாண்டு வாழணும் நாயனா, பல்லாண்டு வாழணும். நாங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதி, இத பலகாரம்னு நினைச்சுக்காத. கேளுங்க மனசுன்னு நினைச்சுக்கப்பா. சாப்பிடப்பா.
1: அம்மா, எவ்வளவோ தூரத்தில் இருக்கிற என் தாயே, இப்ப உங்க அன்புள்ளத்தை நான் பாக்குறேம்மா.
4: வரட்டுமா. அப்பா வரட்டுமா.
5: அம்மா, இதுவரைக்கும் என் குழந்தைகளை நான் பார்க்காம இருந்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களை விட்டு பிரிய முடியலையே அம்மா. இவங்க கூட இங்கே இருந்துட்டா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்.
4: இதுங்க செஞ்ச பாவம், ஊரெல்லாம் கொலகாரம் பெற்றவள்ள கொலகாரம் பெற்றவள்ளன்னு சொல்றப்போ என் வயிறு பத்திட்டு எரியுதுடா. ஆறு கண்ட மூடிட்டா இந்த பச்சை மண்ணோட கதியெல்லாம்.
5: Oh, my God.

0: அம்மா அம்மா, இந்த குழந்தைங்க இங்கே இருக்கட்டும், நானே உங்க வளர்க்கிறேன்.
1: தம்பி, உன்னை போல ஏழைங்க கஷ்டத்தை புரிஞ்சவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இல்லப்பா. எனக்கு மிச்ச மீதி ஆயிடுச்சுன்னு இருந்தா அது உன்னையே சேரட்டும். வர்றேப்பா.
0: அம்மா, வீட்டு போகுது, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நான் துணைக்கு வரேன். கொஞ்சம் இருங்கம்மா, இந்த வந்துட்டேன். எங்கிலி, இந்தா இவங்க அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடு.
2: சின்னையா, சின்னையா,
0: எழுந்து எழுந்து செங்கிலி.

0: ரொம்ப நன்றிங்க
1: அம்மாவே. ரயில அனுப்பிட்டு வர்றேன், போங்க போய் சாப்பிடுங்க.
2: பையவா பாத்தியா, அந்த சங்கிலி போய் ரொம்ப குடுத்து வச்சவன், அவன் புள்ள விட்டு மாத்திரம் கூட வச்சுட்டான். நமக்கு மட்டும் புள்ள குட்டிங்க இல்லையா? அதுக்கெல்லாம் எங்கேயோ அனாதியா கிடக்குது, நம்ம இங்க அனாதியா கிடக்கிறோம்.
3: சங்கிலிக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா?
2: அதான் சரி, சங்கிலி புள்ள மாதிரி நம்ம புள்ளி நம்ம கூட இருக்க வேணாமா?
3: ஏன் இவ்வளவு தகராறு? பிள்ளைங்களோட தான் நம்ம இருப்போம்னு கேட்போம், முடியல என்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நம்ம இருப்போம்.
2: வாங்க சரியா, சரி.
4: அதாவது இவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆறு பேத்துக்குள்ள நீங்க பாரபட்சம் காட்டுறது நல்லா இல்ல.
5: என்ன ஏண்டா கேக்குற?
4: உன்னைய கேக்குற, அவரை தான் கேக்குற,
5: உங்களை தான் கேக்குறானா?
4: எங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்கு, தங்கிலி குழந்தை போல எங்க குழந்தைகளும் எங்களுக்கே இருக்கும்.
5: ஆமா,
1: அது எப்படி முடியும்? தங்கிலி குழந்தைகளுக்கு தாய் இல்ல, அவங்களை கவனிக்கிறது கூட சரியான ஆளுகளும் இல்ல.
5: ஆமா,
3: என்ன இந்நேரம் நம்ம குடும்பம் எங்கெங்க ஆளா பறக்குதோ, யாராவது உயிரா இருக்கிறாங்களோ, யாராவது செத்து போயிட்டாங்களோ.
1: இதை நீங்க குற்றம் செய்யறதுக்கு முன்னாலே யோசனை பண்ணியிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டீங்க.
5: அதுவும் வாஸ்தவம் தான்.
1: வேலையை பார்க்க
2: போங்க, நாங்களே போய் எங்க குழந்தை குட்டிகளை கூட்டிட்டு தான் வரலாம்.
1: என்ன சொன்னீங்க?

0: பணியை போக விட மாட்டாரு, நம்ம குடும்பத்தையும் வரவிட மாட்டார். இப்படி நாம எவ்வளவு காலத்துக்கு தவிக்கிறது?
1: ஏன் தவிக்கல், நாளைக்கே தப்பிச்சு போயிடுவோம்.
2: சொல்லிவிட்டேன், அவர் கண்ணில் ஒரு காந்தம் இருக்கு, அவர் நம்ம பார்த்தாலே பாதி பலம் போயிடும்.
1: ஜெயில் கம்பியை வளர்ச்சி தப்பிச்சு ஓடிடலாம், ஆனா அவர் கண்ணில் இருக்கிற சக்தியை மீறி நம்மளால ஓடவே முடியாது.
3: அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு.
1: என்ன வழி?
0: செத்தவன் கண்ணு திறந்திருந்தாலும் மூடி இருந்தாலும் ஒண்ணுதான். செத்தவன் கண்ணு அதை செய்யறது யாரு?
4: உன்னாலதான் அதை கச்சிதமா செய்து முடிக்க முடியும்.
1: ஆமா
0: மாயாண்டி, கல்யாணம் பண்ணின உடனே உன் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்தியே, அவரை நீ பார்க்கணுமா வேண்டாமா?
4: என் பொண்டாட்சி பார்க்கணும்.
0: மாயாண்டி, நாளை காலையில சேவ் பண்ணும்போது

0: என்ன
1: மாயாண்டி, என் மேல நீங்க தான் கோபமா இருக்கீங்களே, வரமாட்டேன்னு நினைச்சேன்.
0: இல்ல ஷேவிங்.
1: ஷேவிங்கா? அப்படி ஒன்றும் அதிகமா இல்லையே. இன்னைக்கு வேண்டாம், நீ போ. மாயாண்டி, உனக்கு தான் இருக்க மாட்டோம், உன் ஆசை நிறைவேறட்டும். வா. என்ன மாயாண்டி?
0: வந்துட்டேன் வந்துட்டு சின்னையா.

0: என்ன சொல்ற?
1: காலம் புறாம நான் உங்களை கையெடுத்து கும்பிட வேண்டியவன். என்னால உங்க கையை தாக்க முடியாது. எனக்கு மன்னிப்பே கிடையாது, எனக்கு மன்னிப்பே கிடையாது.
0: மாயாண்டி, என் கழுத்தை அறுக்கிறதா?

0: சின்னையா சின்னையா, அந்த அஞ்சு பேர் இங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க.
1: தப்பிச்சு ஓடுறாங்களா?
0: ஆமாங்க.
1: கூடாது, அப்படி ஒன்னால நடக்கவே கூடாது.
2: ஓகே
3: சார். சார், நான் அழைச்சிட்டு போன கைதிகள் அஞ்சு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க சார்.
2: என்ன
3: என்ன முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தேன், பிடிக்க முடியல. தயவு செய்து போலீஸுக்கு தகவல் கொடுங்க.
2: இங்க ஒரு போலீஸ் யூனிட் வந்திருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் உடனே ஒரு சொல்லு. மிஸ்டர் ராஜன், கடினமான பாறைக்கடையில தான் தங்கமும் வைரமும் கிடைக்கும் சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? உங்க லட்சியம் தோல்வி அடைஞ்சு போச்சா இல்லையா?
3: இல்ல சார், என் லட்சியத்தை தவறு இல்ல, நான் அதை செயல்படுத்துற முறை ஏதாவது தவறு இருக்கலாம். ஆனா கொஞ்சம் தாமதப்பட்டாலும் என் லட்சியம் நிச்சயமா வெற்றி பெற்றே தீரும்.
2: இன்ஸ்பெக்டர், விடுதலை நகர் கைதிகள் அஞ்சு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க, உடனே அவங்களை தேடி பிடிச்சாகணும். அவளை உயிரோட பிடிக்க முடியலன்னா சுட்டு தள்ளுங்க.
3: ஓஎஸ் சார், அவளை சொல்லலாம் சார. தயவு செய்து உங்க உத்தரவு ரத்து பண்ணுங்க, அவளை கைது பண்ணி உயிரோட கொண்டு வர சொல்லுங்க சார். சார் பிளீஸ் பிளீஸ்.
2: அப்ப நான் சொல்ற மாதிரி எழுதி கொடுங்க. My experiment is a grand failure. என்னுடைய முயற்சியில் நான் முழு தோல்வி அடைஞ்சிட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க.

0: நோ, ஐ காண்ட், ஐ காண்ட். என்னால முடியாது. அட்டென்ஷன். சார், சார், ப்ளீஸ், அவனை சுடலாம் சொல்லுங்க சார், அவனை சுடலாம் சொல்லுங்க சார், ப்ளீஸ், ப்ளீஸ்.
1: அப்படின்னா எழுதி கொடுங்க.

0: அவங்களை சுட வேண்டாம், கைது பண்ண போதும் சொல்லு.
1: சார்
2: சார், நானும் போலீஸ் போறேன் சார்.
0: நில்லுங்க, அந்த கைதிகள் தப்பிச்சு போறதுக்கு நீங்களும் அவங்களோட சேர்ந்து சதி செஞ்சிருக்கிறதான சந்தேகப்படுறேன்
2: சார்.
0: அவங்க பிடிபட்டு விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க சட்டத்தின் பிடியில் இருந்து விடுபட முடியாது.
2: அவங்க இன்னும் கிடைக்கலையா?
3: கிடைச்சிட்டாங்க.
2: எங்க இருக்காங்க?
3: விருதுநகர் நகர்லயே.
2: விருதுநகர் நகர்லயே?
3: ஆமாங்க.
2: அங்க இருந்தா ஒழிப்பாங்க?
3: இல்லைங்க, அவங்க எப்பவும் போல ஒழுங்கா விருதுநகர் நகர்லயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.

0: அதை கிடைக்காதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது தேவைப்படும்.
1: தேவைப்படாது. என் கொள்கை எப்பவுமே தோல்வியடையாது.
2: What an interesting man.

0: சின்னையா பேச மாட்டீங்களா? சின்னையா
1: குழந்தைங்க தப்பு பண்ணணும் தகைய அத மனசுல வச்சுக்குவாங்க. பேசுங்க சின்னையா.
2: என்னதான் சர்க்கரையை எருமா போட்டாலும் எட்டிக்கா கசந்தே தீரும். அதே மாதிரி தான் நாங்க எவ்வளவு பட்டாலும் எங்க புத்திகளை விட்டு போறதே இல்லை. சின்னையா உங்க கையாலேயே என்ன அடிச்சு கொண்டுடுங்க சின்னையா, அடிச்சு கொண்டுடுங்க.
3: நீங்க உண்மையிலேயே கெட்டவனா இருந்திருந்தா அப்படியே ஓடி போயிருப்பீங்க, திரும்பி வந்திருக்க மாட்டீங்க. ஆமா, உங்களை திருப்பி அனுப்பிச்சது யார்?
1: நீங்க

0: நானா?
1: ஆமா, நாங்க இங்க இருந்து தப்பிச்சு கலகா தெரியாம எங்கெல்லாமும் ஓடிட்டு இருந்தோம்.
2: எங்களால உங்க பார்வையிலிருந்து தப்ப முடிஞ்சது, ஆனா உங்க பாசத்திலிருந்து எங்களால தப்பவே முடியல. தெரிஞ்சு வந்துட்டோம்
3: சின்னையா. எங்களை மன்னிக்க வேண்டும்னு நாங்க கேட்கல, உங்க இஷ்டம் போல உங்க கையாலேயே எங்களை தண்டிச்சிருங்க. அப்பத்தான் எங்க மனசு ஆறுதல் அடையும் சின்னையா, ஆறுதல் அடையும்
1: சின்னையா. உங்க புனிதமான கைகளால இந்த பாலிகளை தொட்டு அறிக்கையா,
2: எங்களை மன்னிச்சிருங்க சின்னையா, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க.
0: எம் மேல இவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கிற உங்களை சந்தேகப்பட்டேனே. நீங்கள் என்ன தண்டிக்கணும்?
4: நீங்க இங்க இருக்கிறதுனால்தான் மத்தவங்களுக்கு அவங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால அஞ்சாவே கொலை பார்த்தாங்க. போங்க போங்க. சுடுகாட்டுக்கு போங்க, எங்கேயாவது விழுந்து சாருங்க.
2: குழந்தைங்க

0: வெற்றி
1: வெற்றி வெற்றி உழைப்புக்கு வெற்றி உழைப்புக்கு வெற்றி நியாயத்திற்கு வெற்றி
0: தர்மத்திற்கு வெற்றி உண்மைக்கு வெற்றி எங்க சின்னையாவுக்கு வெற்றி எங்க தலைவருக்கு வெற்றி
2: வாங்கடா வாங்கடா சீக்கிரம் போகடு
3: மனுஷன் மனுஷன் ஏமாத்தலாம் மண்மாதா ஏமாத்தவே மாட்டான் நெற்றி வேற நிலத்துல விட பாடுபட்டா இந்த பூமி தாய் பொண்ணா கொட்டி கொடுப்பான் பாத்தியல்ல சரி நீங்க எல்லாமே மற்ற வேலையை பாருங்க நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வித்துட்டு வந்துடுறேன்
2: நீங்களா
4: என்ன
2: மார்க்கெட்ல நீங்க போய் காய்கறி விற்கிறதாவது நாங்களா எதுக்கு
3: இருக்கிறோம் வேண்டாம் நானே போயிட்டு
0: வந்துடுறேன் சின்னையாவுக்கு இன்னும் நம்ம பேர்ல நம்பிக்கை வரல
3: இருங்க இருங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு நினைச்சேன் பரவாயில்ல இந்தாங்க நீங்களே போயிட்டு ஆமா என்ன விலைக்கு வித்துட்டு வர்றீங்க
2: அதிக லாபத்துக்கு வித்துட்டு வரேன் சின்னையா
3: அதிக லாபம் வேண்டாம் நியாய விலைக்கு வித்தா போதும் என்ன விலைக்கு விற்கிறதுங்கிறத எழுதி கொண்டாடு
2: படிச்சு பார்த்து விற்போம்
3: இந்தாங்க லிஸ்ட் நீங்க எல்லாம் விவசாயிகள் பொதுமக்களுக்கு உங்களுக்கும் இனிமே வித்தியாசமே தெரியக்கூடாது
5: என்ன அநியாய விலை அநியாய விலைன்னு கூச்சல் போடுறீங்க இஷ்டம் இருந்தா வாங்குங்க கஷ்டம் இருந்தா போங்க
6: ஐயோ ஒரு கிலோ தக்காளி 50 பைசா முட்டைக்கோசு 30 பைசா எல்லாம் வீரப்பா எங்கேயாவது திருடிட்டு வந்திருப்பாங்களா
7: அவங்க கொடகார பசங்க திருடிட்டு தான் வந்திருப்பாங்க
8: இங்க என்ன தவிர வேற எவனும் கடை போட கூடாது அப்படி அவர் சொன்னாருங்க
7: அவரு
8: எங்க முதலாளி
9: இங்க வியாபாரத்தை நிறுத்தல காய்கறி எல்லாம் பயக்கும்
7: எவன்டா அவன் வர சொல்றான் முதலாளிய தொட்ட யார தேங்காய புறக்க மாதிரி போந்து
5: என்னடா இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவங்க கிட்ட போய் கலாட்டா பண்ணி போய் கடையை கவனி
10: வணக்கம் தம்பி மார்களே நீங்க என்ன விலைக்கு விக்கிறீங்களோ அதை விட அதிகமாவே தர்றேன் எல்லா கறிகாயும் என் கடையில இறக்கிட்டு போயிடுங்க உங்களுக்கு சிரமமும் மிச்சம்
11: நமக்குள்ள எதுக்கு வீணா சண்டை

0: சக வியாபாரிங்கிற முறையில நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து ஒரு கப் டீயாவது குடிச்சிட்டு போனோம், அப்பதான் நான் உங்களை
1: விடுவேன்.
2: ஆமா, நீங்க எல்லாம் குடிச்சிருக்கீங்கல்ல?
3: நாங்களா குடிக்கல, அந்த காய்கறி கடை டீ குடிக்க வாங்கும்னு கெஞ்சினா
1: அங்க போனோம். போன உடனே டீ தாடிய கொடுத்தா குடிச்சோம். குடிக்கும் போது சுறுசுறுப்பா இருந்தது, அப்புறம் தான் அசிங்கமா போச்சு. அப்பதான் டீ தாடியில சாராயத்தை ஊத்தி வச்சிருந்தான்னு எதுவும் தெரிஞ்சது.
4: ஏண்டா அப்படி செஞ்சேன்னு கேட்டோம். நான் வழக்கமா தினம் குடிக்கிற டீ அதுதான் அப்படின்னு சொன்னான். எங்களை ஏமாத்தி கவுத்துட்டானுங்க.

0: வணக்கம் ஜெயிலர் ஐயா.
1: வணக்கம். யார் நீங்க?
0: நான் தான் இந்த ஊர்ல மொத்த காய்கறி வியாபாரி.
1: ஓஹோ, நீங்க தான் என் நண்பருக்கு விருந்து வச்சவரா? என்ன விஷயம்?
0: வியாபார விஷயமா உங்களை கொஞ்சம் தனியா கண்டுக்கலாம்னு.
1: நான் வியாபாரி இல்லையே.
0: மன்னிக்கணும், இங்க விளையிற காய்கறிங்க எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். நீங்க வீதியில விக்கிற விலைய உங்க வீட்லயே
2: தந்துடுறேன். எங்க கிட்ட உணவுப் பொருட்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கி உங்களுக்கு பத்த அதிக லாபம் வச்சு மக்களை ஏமாத்தி வச்சு உங்க பணப்பட்டியை நிரப்பணும். இதுதான் உங்க திட்டம்.
0: அதுதான் வியாபாரம்.
2: இது வியாபாரம் இல்ல, பகிரங்க கொள்ள, பக திருட்டு.
0: கொஞ்சம் கூட லாபம் இல்லாத காரியத்துல நீங்க ஈடுபடுறீங்களே, அதனால உங்களுக்கு என்ன லாபம்?
2: எனக்கு என்ன லாபம்? மரம் பழுக்குதே அதுக்கு என்ன லாபம்? மழை பொழியுதே அதுக்கு என்ன லாபம்? நதி ஓடுதே அதுக்கு என்ன லாபம்? பிறருக்காக வாழ்வதே மாண்ட கடமை. விவேகானந்தே சொல்லியிருக்கார், சமுதாயமே கெட்டு போன பிறகு உங்களை போன்ற தனிப்பட்டவர்கள் மட்டும் சுகமா வாழ முடியும்னு நம்புறீங்களா? இந்த உண்மை மக்களுக்கு புரிஞ்சா உங்களை போன்றவருடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாம்.
0: என்ன சொல்ற? இன்னும் மூணே வாரத்துக்குள்ள இதே ஜனங்க உன்னை ஊரை விட்டே பொறுத்தும்படியா நான் செய்யல? என் பேரு தர்மராஜ் இல்ல.
2: காய்கறிக்கள வியாபாரி உங்க தாக்க திட்டம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நானே
3: போறேன். அதனால்தான்
2: சொல்றேன், நானே போறேன். ஏற்கனவே உங்க மேல கலங்க இருக்கு, குற்றம் அவங்க செய்தாலும் பழி உங்க மேல்தான் சார். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நான் சாதிச்சதை அவ்வளவு எளிதா இழக்க நான் தயாராகி.
4: சின்னையா, நீங்க சொன்னபடி நடந்துக்கிறோம். தயவு பண்ணி நாங்க போறதுக்கு உத்தரவு
2: கொடுங்களேன். ஆனா ஒண்ணு, அவங்க எங்க எவ்வளவு பேசினாலும் உங்களை அடிக்க வந்தாலும் கொலையை செய்ய முயற்சித்தாலும் அவங்களுக்கு எதிராக சுந்து விரத கூட நீங்க அசைக்க கூடாது.
4: சரிங்க சின்னையா, அவன் எங்களை கொன்னாலும் சரிதான், நாங்க கைய வாங்க மாட்டோம்.
2: ஆமாங்க சின்னையா, இந்த சிங்கம் எல்லாம் உங்களுக்காக கேவல ஆட்டுக்குட்டியா மாறதுக்கும் தயாராயிருக்கு. உண்மையா சொல்றீங்க?
3: சத்தியமா?
2: இந்த சத்தியத்தை மறக்க மாட்டீங்களே? தனக்கு பலம் இருந்தும் எதிரியுள்ள வன்முறைகளை எதனால் தாங்கிக் கொள்ள முடியுமோ அதனால்தான் அவனுடைய லட்சியத்தை வெற்றி பெற முடியும். இந்த சோதனை நீ வெற்றி பெற்றுட்டா முடிவான வெற்றி நமக்குத்தான். போங்க, போய் வாங்க.
5: பல்லாண்டு வாழ்க்கோ
0: வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடியா?
6: எல்லாம் ரெடி.
0: எங்க இருக்காங்க?
7: மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா அங்க இருந்து போறீங்களா இல்லையாரா? என்ன நிக்கிறீங்க? புரிந்து மாத்துங்களா?

இவங்களாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு திருப்பி அடிக்கலாம்ங்கிறதுக்காக இப்படி அநியாயமா போட்டு அடிக்கிறது. ஏயா, நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே.

0: ஆமா, எங்க அவங்க எல்லாம்? ஏன் இப்படி எத்தக்காயத்தோடு இருக்காங்க?
1: மார்க்கெட்ல அந்த வியாபாரி அவங்க அடியாட்கள விட்டு இவங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிக்க வச்சுட்டாங்க.
0: இவங்க யாராவது அடிச்சாங்களா?
1: இல்லைங்க, அவ்வளவு அடிய தாங்கிட்டு திருப்பி அடிக்கவே இல்லைங்க.
0: எங்கடி முகையா, நீங்க வெற்றி அறிஞ்சிட்டீங்க. உங்க மேல உள்ள காயம் எல்லாம் பயிரவா, கொலைகாரங்க பேரெடுத்த நீங்க அன்பின் வடிவங்களாகவே மாறிட்டீங்க. நீங்க பட்டதெல்லாம் காயம் இல்ல, யாக தழும்புங்க.
2: இது போதும் சின்னையா, இது போதும்.
0: தேவி மாயாண்டி, நீங்க செய்த பாவங்களை எல்லாம் உங்க ரத்தத்தாலேயே கைவிட்டீங்க. நீங்க எல்லாம் புண்ணமாயிட்டீங்க. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க, என் லட்சியத்தை நிறைவேற்றிட்டீங்க. தங்கிலி ஓகேயா?
3: ராஜன், ஒரு அரசாங்கம் சாதிக்க முடியாதது தனி மனிதரான நீங்க சாதிச்சிட்டீங்க. உங்க தேசபக்தி எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் பாடுபட்டா கொலகாரங்கிற வார்த்தையே இந்த நாட்டில் இருக்காது. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், அரசாங்கம் உங்க ஆறு பேரையும் விடுதலை செஞ்சிருக்கு. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம்.
2: சார், எங்க சின்னையாவை விட்டு நாங்க போகவே மாட்டோம். இனிமே இதுதான் எங்க வீடு, நாடு, எல்லாம்.
0: கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு திரும்பி போய் உங்க குடும்பங்களோட சந்தோஷமா இருக்கணும். பொதுமக்களோட ஐக்கியமாய் இந்த நாட்டுக்கு சிறந்த சேவை செய்யணும், அதுதான் என் ஆசை. அதைத்தான் நீங்க நிறைவேற்றணும். நீங்க எனக்கு செய்ய பெரிய உதவி அதுதான். சம்மதம் சொல்லுங்க, சம்மதம் சொல்லுங்க. சங்கிலி, குழந்தை அழைச்சிட்டு போய் கவனமா இரு, போயிட்டு வா. டேவிட், குடும்பத்தை ஜாக்கிரதை பாத்துக்க, போயிட்டு பைரவா. அடக்கமா நல்ல விளையாடு, போயிட்டு வா. முக்கையா, அதாவது நான் அடிக்கடி வருவேன். மகாண்டி, நீ தான் தைரியமா இருக்கணும்,
4: போயிட்டு வா.
0: காதர் சேச்சா, அதாவது போயிட்டு வா. குடும்பத்தை ஜாக்கிரதை பாத்துக்க.
5: மனித ரத்தனங்களா மாத்திட்டாரு நம்ம ஜெயிலர் ஐயா. அன்பால ஒரு புது உலகத்தையே படைச்சிட்டாரு. அவரை வாழ்த்தணும்னு வந்திருக்காங்க.
6: அதோ சின்னையா, அதோ எங்க சின்னையா.
5: ராஜன், ராஜன்.

நேர்கள் இதுவரை உதயம் புரொடக்ஷன் பல்லாண்டு வாழ்க திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்டீர்கள். நடிப்பு எம்ஜி ராமச்சந்திரன், லதா, எம் என் நம்பியார், வி கே ராமசாமி.

சுவாமி, தேங்காய் சீனிவாசன், ஆர் எஸ் மனோகர், பி எஸ் வீரப்பா மற்றும் பலர். கதை வி சாந்தாராம், இசை கே வி மகாதேவன், இயக்கம் கே சங்கர், வானொலி தொகுப்பு டி சுஜின் குமார், வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

மதிய வணக்கம் மக்களே, நேரம் 2:01 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் அர்ஜுன். எஸ், ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமான இசையான ராகங்கள் தான் கேட்க போகிறீங்க. இந்த அரை மணி நேரம் ஒரு மெலோடிஸான பாடல்கள் உங்களை வருட போகுது. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் முதலாக பிளே ஆகிருக்கும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும்

வெல்கம் பேக் மக்களே. நேரம் 2:06 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே அர்ஜுனும் கூட பேசிகிட்டு இருக்கேன். எஸ் ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் ரொம்ப இதமான சாங்ஸ் தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக பிளேயாக ஒரு பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து கேளடி கண்மணி அப்படின்னு ஒரு அழகான பாடல் தான் பிளேயாக இருக்குது. இந்த மத்திய வேளையில் இந்த பாடலை கேட்டுட்டு அப்படியே நம்ம கண்ணை இறந்தோம்னா எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்றத கேளுங்க. ஸோ கேட்டு இணைந்திருங்கள் மக்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

காணல் நீரால் தீராத தாகம், கங்கை நீரால் தீர்ந்ததடி அப்படின்னு வாலியோட வரிகளில் இந்த லைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. அடுத்து ஒரு மெலோடியான பாடல் தான் பிளேயாக இருக்குது. அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்மனசெல்வன் திரைப்படத்திலிருந்து கானக்கருங்குயிலி அப்படின்ற பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது 2.1.104.

நேரம் 2:11 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிற மெலோடியான பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமான ராசா திரைப்படத்திற்காக தென்முத்திர சீமையிலே அப்படின்னு ஒரு அழகான பாடல் பிளேயாக இருக்குது. அந்த பாடலை பாடியது சித்ரா குழுவினர் மற்றும் கங்கை அமரன் அதை எழுதியிருக்காங்க. இளையராஜா இசையில் அந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

வெல்கம் பேக் மக்களே. நேரம் 2:20 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் மெலோடியான பாட்டெலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் கேட்கும் பாடல் இதுவும் ஒரு அழகான மெலோடி தான். அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக மீனம்மா மீனம்மா அப்படின்னு ஒரு அழகான பாடல் பிளேயாக இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் மக்களே. இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே தூள்.

நேரம் 2:25 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்த எஸ் இந்த அரை மணி நேரம் ரொம்ப மெலோடிஸான சாங்ஸ் எல்லாம் கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க நம்புறேன். நிகழ்ச்சியின் நிறைவாக பிளேயாக இருக்கும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவா என்கிற திரைப்படத்திலிருந்து இரு விழியில் அப்படின்னு ஒரு அழகான பாடல் தான் பிளேயா இருக்கு. இந்த பாட்டு பாடினது எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களின் குரலில், புலமைப்பித்தன் வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள் மீண்டும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில். உங்களோடு இணையும் வரை விடைபெறுவது நான் அர்ஜுன்.

0: எல்லாமே தோல்.
1: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சல்மா டிட்டி தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இந்தியா நெதர்லாந்திடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கிப் போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மதிய வணக்கம் மக்களே, நேரம் 3:09 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த 1 மணி நேரம் நீங்கள் கேட்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களோட இணைந்திருப்பது நான் அர்ஜுன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்முடன் நரம்பியல் துறையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட மூத்த நரம்பியல் நிபுணர் மற்றும் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி நரம்பியல் துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஏ வி ஸ்ரீனிவாசன் சார் தான் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர்,
1: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா டாக்டர்?
1: நலம் நலமாக இருக்கின்றேன்.
0: சிறப்பு சிறப்பு டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில பக்கவாதத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய பராமரிப்பு என்ற தலைப்பில் தான் நம்ம உரையாட போறோம். டாக்டர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், அப்படிதானே டாக்டர்? ஒவ்வொரு அசைவும் எண்ணமும் உணர்வும் எல்லாமே வந்து இந்த மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சம்பந்தமா தான் இருக்கு. அதனாலதான் நரம்பியல் மருத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா ஒண்ணு இருக்கு. சோ நரம்பியல் துறையின் முக்கியத்துவத்தை நம்ம நேயர்களுக்கு எளிமையா நீங்க விளக்கலாம்.
1: இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். அந்த சிரசில் இருக்கிறது வந்து மூளை. அந்த மூளையை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒன்று, மனிதனுடைய மனம் வந்து மூளையை வந்து ஜெயிக்க வச்சிடும். ஆனால் மூளையால் மனசை மாற்ற முடியாது. இன்றைக்கி இந்த மனசு நல்லா இருக்கிறதுனால இந்த மூளையை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம்.
0: சிறப்பு டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிச்சயம் இன்னைக்கு நரம்பு பற்றியும் நரம்பியல் துறை பற்றியும் நிறைய பேச போகிறோம். ஆனால் இன்னைக்கு குறிப்பாக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம், ஸ்ட்ரோக். அதாவது நேயர்களுக்கு இதை நீங்கள் எளிமையாக விளக்கலாம் டாக்டர். ஸ்ட்ரோக்னா என்ன, பக்கவாதம் அப்படின்றது என்னன்றதையும் நீங்கள் விளக்கமாக சொல்லலாம்.
1: மூளையினுடைய ஒரு பகுதி வந்து வலது பக்கம் இடது பக்கம் இருக்கு. இது வலது பக்கம் வந்து உங்களுக்கு வந்து மூளை வந்து ஆர்ட்டை சேர்ந்தது, இடது பக்கம் இருக்கிற மூளை வந்து சயின்ஸ் எல்லாம் சேர்ந்தது. குழந்தைகளாக நம்ம இருக்க பிறந்த சின்ன வயசில் வயிற்றில் ரைட் சைடு ஹெமிஸ்ஃபியர் தான் லெஃப்ட் சைடு ஹெமிஸ்ஃபியரை நல்லா மாற்றின்னு இருக்கும். அம்மாவோட வயிற்றில் குழந்தை பிறந்த உடனே வெளியில் நம்ம எல்லாம் நினச்சின்னு இருக்கோம், உங்களுக்கு வந்து வலது பக்கம் இருக்கிற மூளையினுடைய பகுதியும் இடது பக்கம் இருக்கிற மூளையினுடைய ரெண்டு பகுதியும் வேலை செய்கிற சமயத்தில் இந்த ஆர்ட்டும் சயின்ஸும் ரெண்டும் சேர்ந்து ஒரு மனிதனை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போய் செல்லுது. மனசு ரொம்ப முக்கியம், மூளை ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டுத்தையும் எடுத்து பார்க்குற சமயத்தில் நமக்கு வந்து மூளையினுடைய பகுதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன், 1 to 10 நமக்கு தெரிஞ்சதுன்னா மூளையே தெரிஞ்ச மாதிரி.
0: எப்படி சொல்கிறீங்க?
1: 1 சொன்னால் நம்ம மனசு 1, அது வந்து அது 2 இருந்ததுன்னா அதெல்லாம் சிசோஃப்ரீனியா, அந்த மனசு மாறுற வாதிகள். 2 நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வலது மூளை இடது மூளை. 3 சொல்கிற சமயத்தில் நம்மளுடைய மூளையினுடைய எல்லா ஃபங்க்ஷனையும் ஒரு 3 கொண்டு வந்துடலாம். அந்த 1 வந்து என்னன்னு சொல்கிறது, நாங்கள் வந்து சொல்கிறது அதுதான் வந்து முக்கியமாக உங்களுக்கு மறதி நோய் வராமல் நம்ம சொல்லின்னு இருக்கோம். மூளையினுடைய பகுதியிலேருந்து அந்த மாதிரி வர்ற சமயத்தில் முக்கியமாக அது ஒரு பகுதி. 2 மூமெண்ட் டிசார்டர்ஸ்.

0: எல்லா மூமெண்ட் டிசார்டர்ஸ்னு சொன்னோம்னா ஆர்டர்ஸ், அது முதல்ல ஆர்டர்னு வச்சுக்கலாம், அப்புறம் டிசார்டர்னு வச்சுக்கலாம். நம்ம எல்லா விதமான மூமெண்ட்டும் அதில் தான் இருக்குது. மூணாவது நம்மளுடைய இமோஷனை கொண்டு வர, இந்த மூணு வகையாக இந்த மூணு வேலை செய்யணுன்னா நமக்கு நாலு மூளை வேணும். இந்த மூளை நாலு மூளை என்ன, ஒவ்வொரு பகுதி என்னென்னா, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நெத்தி, அது வந்து சிந்திக்கின்ற திறமை இருக்குது. இந்த வலது பக்கம் நமக்கு இருக்கிறது வந்து பேசுகிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம மேலே பார்க்குறதுக்கு நம்ம உணர்ச்சிகளை தெரிவிக்கும், பின்னாடி இருக்கிறது நம்மளால் பார்த்துக்கலாம். இந்த நாலு மூளைகளையும் நம்ம வந்து ஃப்ரான்டல் லோப், டெம்பரல் லோப், ஆக்சிபிட்டல் லோப், அதை வந்து பெரைட்டல் லோப்னு சொல்கிறோம். இந்த நாலு முக்கியமானது தான் அஞ்சு மெய்வாய் கண் மூக்கு செவியாக நம்ம யோசிக்கலாம். இந்த ஐந்தை தாண்டின ஒன்று ஆறுன்னு சொல்கிறோம். இதுதான் மூளையினுடைய ஆறு பகுதி. இப்போ எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் தெரியுது, அதில் நீங்கள் வந்து நமக்கு வந்து முக்கியமாக பேசல் கேங்க்லியான்றது தான், அதுதான் ப்ரோக்ராம் பண்ணுது எப்படி எப்படி நம்ம இருக்கணும், எப்படி எப்படி வாழணும். இது ப்ரோக்ராம்
1: கேங்க்லியான்றது தமிழ் எப்படி,
0: தமிழில் அது வந்து பேசல் கேங்க்லியானே வச்சுக்கலாம் தமிழில். அது நம்ம மூளைகள் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அதெல்லாம் தான் வரும், அந்த பேசல் கேங்க்லியான்னு சொல்லுவோம். அதுக்கு தமிழ் எக்ஸாக்டாக வந்து உரி போட்டுக்க வேண்டாம், ரொம்ப தமிழ் ஆகிடுத்துன்னு அப்புறம் வந்து கஷ்டம் புரியறது, பேசல் கேங்க்லியானே சொல்லிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டரில் முக்கியமாக ப்ரோக்ராமர், இது தான் இது ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு அடுத்தது வந்து மெயின் கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்கறது. அந்த கம்ப்யூட்டர் யாருன்னா சிறுமூளை. நம்ம சிறுமூளையிலேருந்து நமக்கு அடுத்தது வந்து நம்ம கீபோர்ட் இயக்கிறது வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ். இந்த மூணுத்தையும் நாங்கள் மோட்டார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூணு ஒழுங்காக வேலை செய்யணும்னா வெளி உலகத்திலேருந்து நமக்கு உணர்ச்சிகள் வந்து மூளைக்கு கரெக்டாக போய் சேரணும். அப்படி சேர்ற சமயத்தில் அந்த இது வந்து உணர்ச்சி, அது பேர் சென்சரி சிஸ்டம்னு சொல்கிறோம். பட் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சர்க்கியூட் அடித்து அடித்து பண்ணுறதுக்கு பதிலாக கடவுள் வந்து ஒரு ஆறு இறைவன் ஆறு இயற்கை வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அது அது அது கொடுக்கணும். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு பேர். நம்மளுடைய பிபி, காட்டு, ஹார்ட் ரேட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. இந்த ரெண்டும் தெரிஞ்சிட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோலே பண்ணாமல் போயிட போகிறதுன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்குது, அது ஃபைனலாக. ஸோ நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது அந்த நமக்கு வந்து எல்லா விதமான இது வேலை செய்யணும்னா கழுத்துக்கு கீழே இருக்கிற நரம்புகள் வேலை செய்யணும், அது ஆறுன்னு வச்சுக்கலாம். இந்த ஆறு என்னென்னா ஸ்பைனல் கார்டு, அது வந்து ஒன்று. அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த உணர்ச்சிகள் ஸ்பைனல் கார்டுக்கு போகிறதுனால அது மோட்டார் சிஸ்டம் சொல்கிறோம், உணர்ச்சிகள் வெளியில் வந்து வரதுனால சென்சரி சிஸ்டம் சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நரம்பு ஒன்றாயிடுறது. ஸோ மோட்டார் ரூட், சென்சரி ரூட் ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா அதுதான் நரம்பு நோய். அந்த நரம்பு நோய் பார்த்துனா தான் எல்லா விதமான வலி வீக்கம் எல்லாமே வரலாம். இதுக்கு அடுத்தது வந்து அது நம்ம மனசுக்கு இதுக்குள்ள மூளையிலேருந்து கடைசியில் நரம்பாக முடியுது. அந்த நரம்பு வந்து நமக்கு நம்மளுடைய மசிலை ஏற்றி வைக்குது. எட்டு வகையான பேச்சு டிசீஸ் இருக்குது. ஒம்பதுன்றது நம்ம அதர் சிஸ்டம் எக்ஸாமின் பண்ணுறது, நியூரலஜி எல்லா ஆர்கன்ஸையும் பார்த்து பண்ணுறது. பத்துன்னு சொல்கிறது நம்ம கையில் நியூராலஜியினுடைய என்டையர் எதனால் வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை பார்த்தாலே தெரியும். இதில் வந்து முதல்ல கட்டவரல் வச்சுக்கலாம், அது இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து எல்லோரும் என்ன சொல்லணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீல தான் வரும் தம்புன்னு. தம்புன்னா ட்ரோமா டாக்ஸிக் டியூமர், அதை வந்து இங்கிலீஷில் சொன்னால் அடிபட்டு இது மாதிரி சொல்லிக்கலாம். ரெண்டாவது ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு, ஐன்றது வந்து இன்ஃபெக்ஷன், டிபி வந்தால் வைரல் நோய் வந்தால் அந்த மாதிரி. மூணாவது நம்ம வந்து மிடில் ஃபிங்கர்னு சொல்லுவோம், மிடில்னு எம்னு வச்சுருந்தோம்னா மெட்டபாலிக் கிட்னி லிவர் இதெல்லாம் போச்சுன்னா மூளையை பாதிக்கும். எல்லாருக்கும் மோதிரம் வந்து போட்டுக்கணும்னு ஆசை, வைர மோதிரம், அந்த டைமண்ட், அது இந்த டீன் எடுத்துட்டோம்னா டிமாலினேஷன் டீஜென்ரேஷன் இந்த டெமென்ஷியா அதெல்லாம் வருது பார்த்திங்களா, மூளை வியாதியில். அது கடைசியாக இந்த சின்ன விரல், அந்த சின்ன விரல் வந்து லிட்டில் ஃபிங்கர்னு சொல்கிறோம், எல், இல்லைன்னா லோ பிளட் ஆர் நாட் பிளட் போல். ஸோ அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிக்கலாம். கடைசியாக இருக்கிறது கை. இந்த கையில் இருக்கிறத வந்து நம்ம

0: முதல்ல சொல்கிறது ஹேண்டுன்றோம், ஹெச்னா ஹெரிடிட்ரி அப்பா அம்மா சொத்து, அடுத்தது என்டின்னா நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ், இந்த B12, D3, யூரிக் ஆசிட். ஸோ 1-10 வரை நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நரம்பியல் பிரிவை நீங்கள் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ இது ஒன்று ஒவ்வொரு வியாதியை வந்து நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான்.
1: ரொம்ப சிறப்பு டாக்டர். அதாவது நீங்கள் பேசுகிறப்பே வந்து நீங்கள் இந்த 40 ஆண்டுகளை எவ்வளோ பணிபுரிஞ்சிருக்கீங்க, உங்கள் அனுபவம் அப்படியே தெரியுது. அதாவது 1-10 அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு டாக்டர். நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்து நீங்கள் கேட்க போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்கச்சி வந்த வானம் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் பிளேயாக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. நீங்கள் எல்லாமே தூள்.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 3:24 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நான் அர்ஜுன் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் கூடவே நம்ம கூட பக்கவாதத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய பராமரிப்பு குறித்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி நரம்பியல் துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஏ வி ஸ்ரீனிவாசன் சார் நம்ம கூட இணைஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. நேர்களும் தங்களுக்கு பக்கவாதம் குறித்த சந்தேகங்களும் நரம்பியல் குறித்த சந்தேகங்களும் இருந்தால் நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டாக்டரிடம் உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நம்ம இன்னும் ஸ்ட்ரோக் பற்றி கொஞ்சம் நிறையா பேசலாம். ஸ்ட்ரோக் எதனால் வருது, ஸ்ட்ரோக் வந்து நம்ம உடனே செய்ய வேண்டியது என்ன, இந்த பக்கவாதம் வந்த பின்பு?
1: பாருங்கள், ஸ்ட்ரோக் எல்லாருக்கும் வருது. எப்படி வருதுன்னா அதையும் அதே மாதிரி இந்த 5 விரல் கடையில் அடைச்சிக்கலாம். இது முதல் விரல் கடை வந்து நமக்கு வந்து ஏஜ்னு வச்சுக்கலாம். ஏஜ்னால் வயசாச்சுன்னா வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கும் வரலாம் பக்கவாதம். அந்த ஏஜ் எப்படி வரும்னா, ஒன்று ரெண்டாவது நம்ம வாய் ரெண்டாவது ஃபிங்கர் வந்து பி. பின்னா பிளட் ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். பிபியை நம்ம பார்த்துக்கலன்னா எப்போ வேணால் பக்கவாதம் வரலாம். அதுக்கு அடுத்தது சி. அந்த சீன்றது வந்து 100% ஹார்ட் அட்டாக், அந்த செஸ்ட் பெயின், அது வந்து வந்ததுன்னா டெஃபினட்டாக பக்கவாதம் வரலாம். நாலாவது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதி. இந்த சக்கரை வியாதி சுகர் அதிகமாச்சுன்னா டெஃபினட்டாக அவங்க போய் வந்து பக்கவாதத்தில் முடியலாம். கடைசியாக சுண்டு விரல் இருக்குது, அது வந்து ரொம்ப கொழுப்பு கூடாது லைஃப்பில், ஆனால் உடம்பில் கொழுப்பு வந்ததுன்னா ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா ஸ்ட்ரோக் வரும். அடுத்தது வந்து நம்ம வந்து இது வந்து 5 காரணங்கள் முக்கியமான காரணங்கள். இதை தவிர உண்ணல், உறிஞ்சல், ஊதல், குடித்தல், பான் பராக் போடுதல், இது ரொம்ப முக்கியம். இது இருந்ததுன்னா எப்போ வேணால் ஸ்ட்ரோக் வரலாம். நான் தமிழில் சொல்லுவேன், குடியின் விலை உடலுக்கு மாலை, புகை உயிருக்கு உலை. இது ரெண்டுமே இருந்துன்னா பக்கம் அதை வந்தால் ஊர் போய் சேர்ந்துடலாம். அந்த இது வந்து முக்கியம். இதை அல்லாமல் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. கஞ்சனிட்டில் சில பேருக்கு அவ அப்பா அம்மா சொத்து மாதிரி வரலாம், ஸ்ட்ரோக் கூட வரலாம். பட் பொதுவாக மக்கள் வந்து பிபி சுகர் இந்த ரெண்டு பார்த்துட்டாங்கன்னா சுகர் தப்பிச்சுப்பாங்க. நம்மளுடைய இந்தியன் ஏஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1947 இன்றைக்கி 2000 வந்து ஆல்ரெடி நவ் வி ஹவ் டச் 2016 நம்மளுடைய ஆயுஸ் வந்து 75 மாறி இருக்கு. அப்போது என்ன ஆகும், நமக்கு சக்கரை வியாதினால் பிபி வியாதினால் டெஃபினட்டாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் வந்து அதிகம்.
0: ஓகே டாக்டர், நம்ம இப்போ காலர்ஸ் வந்திருக்காங்க, நம்ம அவங்களோட சந்தேகங்கள் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ. வணக்கம.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறது சார்? இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: மாவட்டம் கட்பாடி சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
2: வணக்கம் டாக்டர், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன் டாக்டர்.
1: வணக்கங்க, சொல்லுங்கள்.

0: வணக்கம். எனக்கு என்ன கேள்வினா மேம், நீங்க இந்த அற்புதமா அந்த இத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு என்ன கேள்வினா, பொதுவாக இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு விஷயம், பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கறது என்ன? ரெண்டும் சிமிலர் தானா இல்ல ரெண்டும் வேற வேறா? அது பத்தியும் ரெண்டாவது, இந்த பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது என்ன டெஸ்ட் மூலியமாக செய்து உறுதிப்படுத்த முடியும்? அண்ட் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் பக்கவாதம் அப்படிங்கறதுக்கும் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ்க்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? இல்ல ஸ்டேஜஸ் ஏதாவது இருக்கா? இதை பத்தியும் சொல்லுங்க.
1: இல்ல ஸ்டேஜ்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா நம்ம எப்படி வந்து ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஐ ஆல்வேஸ் கால் இட் ஃபாஸ்ட்டுன்னு ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் எஃப்னா ஃபேஸ், அந்த ஃபேஸில் வந்து வாய் வந்து இப்படி கொஞ்சம் குழலாம். அடுத்தது வந்து ஏன்னா ஆம், இந்த ஆம்னா ரெண்டு கையை இப்படி முன்னாடி நீட்டினா எந்த கை ஸ்ட்ரோக் வந்தால் அந்த கை கீழே வரும். வலது கை கீழே வந்ததுன்னா வலது பக்கம் ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகிருக்கு, மூளையில் இடது பக்கம் அஃபெக்ட் ஆகிருக்கு. இடது கை கீழே வந்ததுன்னா மூளையினுடைய வலது பக்கம் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதனால் இடது கை கீழே வந்திருக்குன்னு சொல்லலாம். மூணாவது, இந்த மாதிரி ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம். எல்லாத்தை விட டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டைமில் அவருக்கு வந்து எப்போ வந்து, சில பேருக்கு கரெக்டாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 20 மணி நேரம் வரலாம், 24 வேணால் வச்சுக்கலாம், வந்து மாறி போயிடலாம். அப்போது வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது டிஐஏன்னு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம், ட்ரான்சியன்ட் இம்யூன் அட்டாக். அந்த அதை ரத்த ஓட்டம் கம்மியாகி பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. இதில் என்ன பண்ணுற தப்புன்னா, இந்த டிஐஏன்னு நாங்கள் சொல்லலாம், ட்ரான்சியன்ட் இஸ்கீமிக்னா ரத்த ஓட்டம் போகல. அப்படி போனவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு சில பேர் வந்து உட்காந்துருக்க சமயத்தில் பெரிய ஸ்ட்ரோக்காக மாறலாம். அவங்க கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி ஏன் அவருக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்ததுன்றதை பார்க்குறதுக்கு இது முன்போக்குன்னு நான் சொல்லுவேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்ட்ரோக்கை நம்மளாக வரவழைச்சிக்கூடாது, அதனால் நீங்கள் சொல்லிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ரெண்டாவது, அந்த ஸ்ட்ரோக் வந்ததுன்னா உடனே கொண்டு போய் அந்த மருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கலான்னு உலகம் ஒத்துக்குது. இப்போது 2016 நம்ம சொல்லின்னு இருக்கோம், இப்போது ஈவன் 24 மணி நேரத்துக்குள்ளே கூட அந்த மருந்தை கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டது 2026 என்று சொல்வது வந்து, நான் சொன்னது வந்து என்ன கணக்குன்னா, அந்த சமயத்தில் உலகத்தில் சேஞ்ச் ஆச்சு. 26 சேஞ்ச் ஆகல, 16 நாங்கள் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் அப்போ தான் வந்து இந்த 4 மணி நேரம் வந்தது அந்த பக்கவாதத்தில். அதனால தான் சொன்னோம் 26. அந்த 26 இயர் அதே மாதிரி பண்ணின்னு வர்ற சமயத்தில் நம்மளுடைய வயசு வந்து 74 வந்து டச் ஆச்சுன்னு சொல்லலாம். அதை வச்சுன்னு சொல்லி தேவையில்லை, இன்னைக்கு இருக்கிறது வருஷம் 226.
2: ஓகே டாக்டர். இதை தொடர்ந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, யாருக்கெல்லாம் இந்த பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம், இளம் வயதினருக்கா இல்லை வந்து முதியவர்களுக்கா அப்படின்றதும், ப்ளஸ் வந்து இது நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், அதாவது குடும்பத்தில் ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா, இதை பற்றி நீங்கள் சொல்லலாம்.
1: அப்படின்னு இல்லை, ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு வந்து சின்ன வயசில் வந்ததுன்னா அப்போ நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறது நமக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். வயசான காலத்தில் வந்ததுன்னா அது டெஃபினட்டாக அவங்க குழந்தைங்களுக்கு வராது, தைரியமாக இருக்கலாம். ஆனால் முக்கியமாக வயசாக ஆக பிபி சர்க்கரையை பார்த்துனாலே ஸ்ட்ரோக்கு ஓவருங்க, நல்லா பார்த்துக்கலாம், வராமல் பார்த்துக்கலாம். மூணாவது முக்கியமாக இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புது, உண்ணல் உறிஞ்சல் ஊதல் குடித்தல் பால் பராக் போடுதல். உண்ணல்னால் புகையில்லை, உறிஞ்சல்னால் அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் பண்ணினா ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ். நான் பயமுறுத்தலை, சயின்ஸாக சொல்கிறோம்.
2: அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாமா, இளம் வயதினர் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை ஈடுபட்டால் அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு?
1: கட்டாயம் வருவதற்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடிக்கிற பழக்கத்தில் எல்லாமே. ஏன்னா நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த குடிக்கிற அந்த பழக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு ஸ்மால் பெக் அடித்தா கூட ரத்த ஓட்டத்தில் அந்த எஸ்பெஷலி இந்த இங்கிலீஷில் சொல்ல போனால் இந்த எல்லா விதமான பொருட்களும் பிளட்டில் அதிகமாகுது. அப்போது

0: நரம்பு வந்து எங்கே போய் சேருது, அந்த பிளட் வெசல் சின்னதாக இருக்கிறது அஃபெக்ட் ஆகும். அப்பேற்பட்டவங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு பெக் அடித்தா கூட பார்வை கம்மியாகலாம், காதில் சத்தம் ஏற்படலாம், வாய் குளறல் ஏற்படலாம், ஒரு கை ஒரு கால் மறுக்கு போகலாம், நடக்கிறதுல தள்ளாட்டம் வரலாம், முழுங்கிறதுல கஷ்டம் வரலாம். அதை வச்சுட்டே நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லது.
1: கண்டிப்பாக டாக்டர், மதுன்றது வீட்டிற்கும் நாட்டுக்கும் மட்டுமில்ல நம்ம உடலுக்கும் பயங்கர தீங்கானது தான், அதை முழுங்கல தவிர்க்கிறது நல்லது. சரி டாக்டர், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் பிள்ளையாக இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது 89.4 இங்கே எல்லாமே தூளு.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 3:38 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. எஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நேர்கள் உங்களோட சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு சில அடுத்து இணைய போற நேர் யார் என்னன்னு பாத்துடலாம். வருக வணக்கம். வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறா சார்?
1: வெங்கட்
0: சார். உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேட்கலாம்
1: சார். குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் சார்.
2: யா வணக்கங்க, சொல்லுங்க
1: சார். ராயப்பேட்டையில இருந்து பேசுறேன். ஒரு 2-3 கேள்வி சார்.
2: சொல்லுங்க.
1: இந்த பார்க்கின்சன் வருது, அவங்களுக்கும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்டதுதான் அது, அவங்களுக்கு இது மாதிரி ஸ்ட்ரோக் வருமா? நம்பர் 1. இந்த காக்கா வலிப்புன்னு சொல்றாங்க, அதுவும் நரம்புல சம் சின்ன பசங்கள்ல வர்றதுனால, சின்ன வயசுல வர்றதுனால அவங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜ்ல அந்த கோர்ஸ் முடிச்சு அந்த பீரியட்ல வந்து அவங்க கன்சம்ஷன் பண்ணி அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் 8 வருஷம் 10 வருஷம் 14 வருஷம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சின்ன ஏஜ்ல வரதுக்கு வாய்ப்பு உண்டா? இது 2. 3வது, ஒரு சில பேர் காலையில தூங்கி எழுந்தா கை கால் அப்படியே கொஞ்சம் மரத்த போற மாதிரி இருக்கு, அது B12 கம்மியா இருக்குன்றாங்க. இது 3 இதனோட ரிலேட்டடா அதுக்கு என்ன சக்தி இருக்கு நான் கேட்டுக்கிறேன்.
0: நன்றி நன்றி. உங்க 3 கேள்விகளுக்கும் டாக்டர் விடை அளிப்பாங்க.
2: முதல்ல நம்ம வந்து இந்த B12 டெஃபிஷியன்சி பத்தி சொல்றோம் இல்லைங்களா. நம்ம உடம்புல வந்து மூளை இருக்குது, அப்புறம் நரம்புகள் இருக்குது. இந்த நரம்புகள் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குமே ஒழிய மூளையினுடைய பாதித்து B12 வரலாம். அந்த மாதிரி வர்ற சமயத்தில் நம்ம வந்து டெஃபினட்டாக பகுதிக்கு மருந்து கொடுத்தா அந்த B12 நல்லாயிடும். முக்கியமாக பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அதில் ஸ்ட்ரோக் வருமானு கேட்டிங்கன்னா, அவருக்கு வயசான காலத்தில் அவருக்கு BP இருந்து சுகர் இருந்து அந்த வியாதியோட கொழுப்பு நிறையா இருந்தால் அவருக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வந்தாலும் ஸ்ட்ரோக் வரும். பட் பார்க்கின்சன் டிசீஸ்னால ஸ்ட்ரோக் வர்றதுன்றது ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த 2 வியாதியும் வரலாம். ஏன்னா நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், ஈவன் வந்து பார்க்கின்சன் டிசீஸில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஞாபக மறதி நோய் வரலாம், அவங்களுடைய பிஹேவியர் ராத்திரி தூக்கத்தில் கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கவங்களுக்கும் அடியே விழும். ஸோ வலதுகையில் இருந்தாங்கன்னா அவங்க இடது பக்கம் படுத்துக்கணும், இடதுகை ஆளாக இருந்தால் அவங்க வலது பக்கம் படுத்துனா அடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம். இதை நாங்கள் வந்து ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்டேஜில் இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் கேட்ட 2வது கேள்வி. இந்த 3வது வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க? வந்தவங்களுக்கு ஃபிட்ஸ் வரும், இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார்வர்ட் மோஷன் எடுத்துட்டீங்கன்னா காக்கா வலிப்பு இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக ஃபிட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நத்திங் டு வரி.
0: ஓகே டாக்டர், ரொம்ப சிறப்பாக விளக்கம் அளிச்சிங்க. எனக்கு அதை தொடர்ந்து ஒரு கேள்வி இருக்குது டாக்டர். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரோக் வருவதற்கான அறிகுறி என்னன்னு சொன்னீங்க, அந்த ஃபாஸ்ட் அப்படின்ற மெத்தடை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க செய்ய வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ஸ், அதை எதை அதை செய்யணும் எதை அதை செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் நம்ம நேயர்களுக்கு விளக்கலாம்.
2: நம்ம முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபாஸ்ட், அதாவது அவங்க ஸ்பீச்சோ அவங்க கையோ இருந்துன்னா இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போயிடுறது ரொம்ப நல்லது. இந்த அப்படி போகலைன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இழந்துடுறோம் அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ள மருந்து கோசுறோம். காக்கா வலிப்பு வந்ததுன்னா ஒரு தடவை வந்ததுன்னா கவலை இல்லை, பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் நம்ம எப்படியும் எடுத்துகிட்டு போயிடுறது. 30 நிமிடங்களுக்குள்ளே போனோம். இதை தான் அமெரிக்காவில் நீங்கள் நம்பர் ஃபோன் பண்ணால் அந்த வண்டியே வந்து உங்களை தூக்கின்னு கரெக்டாக போயிடும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. இன்னும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நம்மளும் பண்ணினோம்னா, ஒருத்தர் வீட்டில் ஸ்ட்ரோக் இருக்குன்னா ஃபோனில் பண்ணால் டாக்டர் நர்சிங் ஹோம் கூட்டின்னு போயிடலாம். ஸோ எர்லியர் த பெட்டர், அது முதல். 2வது, சில பேருக்கு ஸ்ட்ரோக் வந்து எஸ்பெஷலி இடதுகை ஸ்ட்ரோக் வர்ற சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு ஸ்ட்ரோக் இல்லைன்னுவாங்க. தே வில் டினை தர் ஸ்ட்ரோக் இடது பக்கம் வந்ததுன்னா. 2வது, அந்த கை கால் வந்தே

0: இல்லை இன்னொருத்தருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டா அந்த நம்ம போய் பார்த்து கையை தூக்கி விட்டோம்னா கை கீழே விழுந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தாச்சுன்னு அர்த்தம். கூட்டின்னு போய் நம்ம பண்ணலாம். இது வந்து இடது பக்கம் வந்தால், வலது பக்கம் வந்தால் உங்களுக்கு வந்து ஸ்பீச். ஸோ ஒருத்தர் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி வாய் குளறினால் அப்போ இம்மீடியட்டாக திங்க் பண்ணணும், உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் இருக்குது, அந்த பேஷண்ட்டை சீக்கிரமே கூட்டின்னு போய் நம்ம மருந்து மாத்திரைகள் ஹாஸ்பிட்டலில். நாங்கள் சொல்லுவோம் 30 நிமிஷத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப நல்லது. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு 30 நிமிஷம் எடுத்துட்டா கூட 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து மருந்தை கொடுத்து அவங்க வீட்டுக்கு சந்தோஷமாக போகலாம்.
1: ஒரு சின்ன சந்தேகம் டாக்டர், அதாவது இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த மருத்துவமனைகளாலும் போல, இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூட இதுக்கான சிகிச்சை இருக்கா இல்லை இருக்குன்னு?
0: எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு அரசாங்கம் நல்ல ஸ்டெடியாக பண்ணியிருக்காங்க, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல், அண்ட் நம்ம இப்போ நமக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, தைரியமாக கூட்டின்னு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக பண்ணிக்கலாம்.
1: சிறப்பு டாக்டர். இப்போ ஸ்ட்ரோக் ஒருத்தவங்களுக்கு வருது, அதுலேருந்து நம்ம முழுமையாக குணமாக முடியுமா? அதுக்கு அந்த ரிக்கவரி ப்ராசஸ்ன்றது எப்படி அமையுது அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லலாம்.
0: நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்ததுன்னா முக்கியமாக 3வது நாள், 3வது வாரம், 3வது மாதம்னு பிரிச்சுக்கலாம். 3 நாளுக்குள்ளே அந்த எஃபெக்ட் தெரிஞ்சிடும், அவங்க வந்து இயற்வையினோட சேர்றாங்களா இல்லையா ஸ்ட்ரோக் வந்துன்னு. அடுத்து 3வது நாள்லேருந்து 3வது மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஹார்ட் எப்படி இருக்குது, பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, யூரினேஷன் எப்படி இருக்குது, சோடியம்ன்றது எப்படி இருக்குது, அவங்களுக்கு இம்மீடியட்டாக எக்ஸசைசஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த பெரிய தமனியினால் நம்ம ஹார்ட்ன்னு சொல்லலாம், அது ரொம்ப பெருசாக போயிருந்தால் இம்மீடியட்டாக வராது. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி எல்லாம் பண்ணினா 3 வாரத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அவங்க டெஃபினட்டாக நல்லா இருப்பாங்க. ஒன்றே ஒன்று, அவங்க வண்டியை மட்டும் காரை ஓட்டக்கூடாது. ஏன்னா அந்த நாங்கள் சொல்லுவோம் சிம்பிள் ரியாக்ஷன் டைம் அந்த ரியாக்ஷன் டைம் கொஞ்சம் மூளையை கம்மியாக இருந்தனால ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஸோ ஓட்டக்கூடாது, வண்டி வந்து 1 வருஷத்துக்கு ஓட்டாமல் இருந்தால் நல்லது. 2வது முக்கியமாக நீங்கள் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா நல்ல மருந்தும் நல்ல எக்ஸசைஸும் நல்ல உணவும் கொடுத்தா அவங்க டெஃபினட்டாக 3 நாள்லேருந்து 3 வாரத்துக்குள்ளே நல்லாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 3 மாதத்துக்குள்ளே நல்லா டெஃபினட்டாக பாவாங்க.
1: அது மீண்டும் வர எதுவும் வாய்ப்பு இருக்கா? இப்போ ஸ்ட்ரோக் ஒன்ஸ் வந்தவங்களுக்கு
0: மீண்டும் வர சான்ஸ் இருக்குன்னா அவங்களுடைய பிபியை பார்த்துக்கலன்னா, அவங்களுடைய சுகரை பார்த்துக்கலன்னா, அவங்களுடைய எஸ்பெஷலி கொலஸ்ட்ரால் அதெல்லாம் பார்த்துக்காம மறுபடியும் சிகரெட்டும் ட்ரிங்க்ஸும் பண்ணினா டெஃபினட்டாக எப்போ வேணால் மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரோக் வரலாம். இதில் நல்லா கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்ட மாதிரி. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு திங்ஸ் உங்களுடைய ஸ்ட்ரோக்கை கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த 3ம் பண்ணிவிட்டு, முக்கியமாக குடிக்கவும் கூடாது, சிகரெட் பிடிக்கவும் கூடாது.
1: சிறப்பு டாக்டர். அடுத்து ஒரு நேர் இணைஞ்சிருக்கார், அவர்கிட்ட என்னன்னு கேட்டேன். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் சார். உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
2: சார், என்னுடைய மாமனாருக்கு லாஸ்ட் இயர் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஒரு சைடு வராம போச்சு. அது என்னன்னு கேட்டா பிபி அதனால அவங்களுக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அதுக்கப்புறம் இப்போ ரிக்கவர் ஆயிட்டாங்க, நார்மல் ஆயிட்டாங்க. பட் ஆனா ஒரு விவசாயி தான், நார்மலா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவருக்கு. நல்லா வேலை செய்வாரு, இன்னமும் வேலை செஞ்சு தான் இருக்காரு. பட் ஆனா பிபினால இப்போ மாத்திரை சாப்பிட்டது ஒரு 3 மந்த்ஸ விட்டுட்டாரு.
0: தன்மை போயிடுது. அதை வந்து ஒழுங்கா வந்து நம்ம பாதுகாத்தோம்னா ஸ்ட்ரோக் வராம தப்பிச்சுக்கலாம். இது ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது நிமானிக் மாதிரி வச்சுக்கலாம். ஹீட் வந்துன்னா ஸ்ட்ரோக் வந்துன்னா உடனே ஒரு கை கால் விழாதுன்னு அவங்களுடைய பிபி ஆறுது. உங்களுடைய பிபியை கண்டிப்பாக அவர் வந்து செக் பண்ணிக்கணும், அவர் வந்து என்னாச்சுன்னு பார்த்துக்கணும். அண்டு 2வது முக்கியமாக இந்த பிபி என்ன இந்த சொல்கிற மாதிரி ஸ்ட்ரோக் ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரத்தத்தின் கீழே ஒரு அதிமாதல் வந்துன்னா, அதாவது செப்சிஸ் வந்தால் அவன் ஸ்ட்ரோக் வந்த மாதிரி இருப்பான். 2வது உங்களுக்கு வந்து நச்சுத்தன்மை சாஃப்டாக இருக்கும், மயக்கமான

0: உண்மை தீவிர குழப்பத்தில் இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரோக்குன்னு தப்பாக எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நினைவு எழுப்புறதுக்காக நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும், நம்மளுடைய நினைவு தப்பிச்சுன்னா ஸ்ட்ரோக் போகலாம், ஆனால் அது வந்து 30 செகண்டுக்கு கீழே இருந்தால் அது வந்து கார்டியக் ப்ராப்ளம் சொல்லுவோம், 30 செகண்டுக்கு மேலே இருந்தால் அது 100% வந்து பிரெயின் ப்ராப்ளம்னு சொல்லணும். இந்த நினைவழைக்கிறத இந்த டியூரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 30 செகண்டுக்குள்ளே இருந்தால் அது இருதயம், 30 செகண்டுக்கு மேலே போச்சுன்னா அது டெஃபினட்டாக ஸ்ட்ரோக். ஸோ அவங்கள இம்மீடியட்டாக கூட்டின்னு போய் அந்த நினைவெழுப்புக்கு மருந்து கொடுத்தா அவங்க நல்லாத்துக்கு வாய்ப்புகள் அதிகம்.
1: உங்கள் சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. எஸ் டாக்டர், நம்ம ஸ்ட்ரோக் குறித்தும் பல விஷயங்கள் குறித்தும் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் டாக்டர், அதாவது இப்போ ஸ்ட்ரோக் வந்த பிறகு வீட்டில் அவங்களை எப்படி பார்த்துக்கணும், அதாவது ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இந்த ரிஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் எளிமையாக சொல்லலாம்.
0: முக்கியமாக அவங்க ஸ்ட்ரோக்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். ரெண்டாவது இப்போ வீட்டுக்கே வந்து பண்ணுறாங்க, ஸ்டிமுலேஷன் சொல்லி ஒன்று பண்ணுறாங்க, ஒவ்வொரு அங்கேயும் நம்ம தசை நார்களையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணால் அவங்களுக்கு சான்ஸ் வரும். முக்கியமாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கெயிட் ட்ரைனிங், அதாவது அவன் எப்படி நடக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து பண்ணணும். அடுத்தது வந்து எக்ஸசைசஸ் ஃபார் ஆல் மசில்ஸ், வலது பக்கம்தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இடது பக்கத்தை விடக்கூடாது. மூணாவது, இந்த வலது பக்கத்தில் இருக்கிற சமயத்தில் அவனுக்கு வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து உணர்ச்சிகள் கம்மியானா அந்த பேஷண்ட்டு வந்து, அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரோக் சைட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், வலி வந்து அந்த வலி வந்து ஸ்ட்ரோக் சைடில் வந்தால் நீங்கள் நார்மல் ஹேண்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வலது பக்கம் வந்து உணர்ச்சி வந்து அதை நல்லா பண்ணி வைக்கும். ஸோ ஸ்ட்ரோக்கில் இப்போ வந்து நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா, நார்மல் ஹேண்டை ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரோக் ஹேண்ட் வித் டெபாசிட், அதாவது எஸ்பெஷலி சென்சரி உணர்ச்சிகளை வந்து நம்ம வந்து பண்ணினோம்னா வலியிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபுட்டு ஆல்டர் பண்ணாமல் ஒழுங்காக மருந்து சாப்பிடணும், உணவுகள் கரெக்டாக எடுத்துக்கணும். இதில் சில பேர் வந்து சொல்கிறாங்க நண்டு இறால் சாப்பிட்டா அதில் கெமிக்கல் இருக்குன்றதுனால சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. மற்றபடி வந்து சூப்பு ரொம்ப நல்லது, 25 அதாவது 25 எல்லாமே சூப்பு சூப்புன்னு போட்டுருந்தான் நல்லது. முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா சூப்பு வந்து ஹாட்டாக இருக்கிறது பெட்டர், ஹாட்டாக இல்லாமல் வெறுமில் இருந்துன்னா சரியில்லை, அது வந்து போட்டுக்கலாம். ஆட்டுக்கால் பாயா சாப்பிட வேண்டாம், ஏன்னா அதில் ஃபுல்லாக கொழுப்பு, ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்லாம். அதே மாதிரி சிக்கன் 65க்கு பதிலாக சிக்கன் சூப் சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒன்று, நீங்கள் வந்து உணவுகளை வந்து ஒரு லிக்விடாக மாற்றி போட்டுக்கிறது பெட்டர், அண்ட் சூப் சாப்பிட்றது நல்லது. ஆனால் மறுபடியும் ஒரு ரீஇட்ரேட் பண்ணுறேன், குடிக்கிறதும் சிகரெட்டையும் கம்ப்ளீட்டாக விட்டுருணும்.
1: சிறப்பு டாக்டர், அதாவது ஸ்ட்ரோக் பற்றி மக்களிடம் இருக்கும் பொதுவான தவறான நம்பிக்கைகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஓ இது வந்தாலே ஸ்ட்ரோக்கா அப்படின்ற மாதிரி சில தவறான நம்பிக்கைகளும் வச்சுருக்காங்க, அப்படி என்னென்ன நம்பிக்கைகள் நிலவுது அதெல்லாம் கிடையாது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம்.
0: இதே தம் நம்பிக்கை வந்து நம்ம வைக்கிறது என்னென்னா சரியாயிடுன்றது, ஒரு மக்கள்கிட்ட வந்து என்னென்னா இந்த டிரான்சியன், நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இந்த டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு, அதாவது ஒரு சின்ன காலகட்டத்தில் அது ஒரு கை கால் மறுத்து போகிற மாதிரியோ, கை கால் உணர்வு இல்லாமல் போகிற மாதிரியோ, ஒரு கை காலினுடைய சக்தி இல்லாமல் இருந்தாலோ, பேச முடியாமல் போனாலோ, பார்வை கம்மியாச்சுனாலோ, காதில் சத்தம் வந்தாலோ, சாப்பாடு சாப்பிட்ற சமயத்தில் முழுங்க முடியாமல் தொந்தரவு வந்தாலோ, அல்லது டேஸ்ட் தெரியாமல் இருந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு விட்டுடக்கூடாது. இது வந்து அறிவிக்கை, இது வந்து பிகினிங்கில் இந்த சயின்ஸ் எல்லாம் வந்ததுன்னா வாட்ச் அவுட் பண்ணி இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் மருந்து பார்த்துக்கணும். இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உட்காரக்கூடாது. நம்ம மேலேருந்து நான் சொல்லுவேன் தலையிலேருந்து கால் வரைன்னு சொல்லி சென்டென்சஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தலையில் வந்து ஆட்டம் வரலாம், கண்ணில் பார்வை போகலாம், காதில் சத்தம் வரலாம், மூக்கில் வாசனையை இழக்கலாம், நாக்கில் டேஸ்ட்டை இழக்கலாம், பேச்சை இழக்கலாம், கையில் உணர்ச்சியை இழக்கலாம், காலில் நடையில் சாதிக்க முடியாமல் போயிடலாம், தள்ளி தள்ளி நடக்கலாம். இது

0: ஏதாவது வந்ததுன்னா இது வந்து ஸ்ட்ரோக் இல்லைன்னு நம்மளையும் எடுத்துக்கூடாது.
1: சிறப்பு டாக்டர், ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ஸோ இதுவே உங்களோட அறிவுரை என்னன்னு சொல்லலாம், எப்படி நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்லேருந்து நம்ம வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்றதையும், நம்ம நேயர்களுக்கு உங்களோட பொதுவான அறிவுரை என்ன அப்படின்றத நம்ம நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் டாக்டர்.
0: என்னுடைய முதல் வந்து வயசில் பிபி பார்த்துக்கோங்க, சர்க்கரையை பார்த்துக்கோங்க. அது சிம்பிளாக நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுவேன். சர்க்கரையை பார்த்துக்கிறதுன்னா உலகம் ஃபுல்லாக 100 ஃபாஸ்டிங் சுகர் 100 ஒத்துன்ட்ருக்கோம். அப்போது பிபி சுகர் என்ன, உங்கள் வயசை கூட்டிக்கோங்க, அதுதான் பிபி சுகர். இப்போ என்னுடைய வயசு 75, 175 கீழே இருக்கணும் ஸ்ட்ரோக். ரெண்டாவது முக்கியமாக வயிற்று சுத்தளவு. இந்த வயிற்று சுத்தளவு வந்து நம்ம நம்மளுடைய ஹைட்டுக்கு ஒரு 50% கீழே இருக்கணும். நான் என்னுடைய ஹைட் வந்து 5'6", 33 சென்டிமீட்டருக்கு கீழே தான் என்னுடைய இதில் இருக்கணும். அது மேலே இருந்தால் அப்போ தான் பிகினிங், அது சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். அது இருக்கக்கூடாது. முக்கியமாக பிபி செக் பண்ணிக்கோங்க, சுகர் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் வந்து முக்கியமாக விட்டுடுறோம். யோகா வீட்டில் பண்ண கற்றுக்கோங்க. உங்களை ஃபுல் தூரம் எடுத்துன்னு போவோம். அந்த யோகாவின் இது வந்து எல்லா டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது என்ன, அது வந்து இங்கிலீஷ் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். யோகா போகா ரெண்டுமே வந்து நமக்கு வேணும். சாப்பிடவும் முக்கியம், சாப்பாடும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அறிவு ஏதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர். அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கா, மூளை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து எபோவ் ஆல் நான் மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணுவேன், எந்த காரணத்தை கொண்டும் இந்த இப்போ இருக்கிற ஏஜ் 5 இதில் நம்ம ட்ரிங்க்ஸ், அதாவது லைஃப்பில் ஏபிசிடியே கூடாது. ஏன்னா ஆல்கஹால், பீனா பீடா ஜர்தா, சீனா சிகரெட்டு, டீனா டிஸ்கோ டான்ஸு டேம்ஸு ட்ரக்ஸு. இதை ஒழிப்பு எடுத்து பண்ணி நம்ம நல்லா வாழ்ந்தோம்னாலே வாழ்க்கையில் உணவு அட் தி சேம் டைம் உணர்வு இது ரெண்டும் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக நல்லா இருக்கும்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். எல்லாம் நலமாக இருக்கணும் அப்படின்றத இல்லைடா, சரி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அந்த ஸ்ட்ரோக் வரந்து அந்த வழிமுறைகள் ஆகட்டும், அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப நீங்கள் நிறைவாக சொன்னீங்க. நீங்கள் பேசும்போதே உங்களோட அந்த அனுபவம் வந்து உங்கள் பேச்சில் ரொம்ப இதமாக தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நிகழ்ச்சியில் எங்கள் கூட இணைஞ்சு இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை சொன்னதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி டாக்டர்.
0: நன்றி, வணக்கம்.
1: எஸ், நேயர்களும் இந்த வழிமுறைகள்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்கு இன்னைக்கு ஷோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடல் என்ன பாடல் பிள்ளையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் பிள்ளையாக இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் மக்களே, இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக்க நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக்க அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமா டேட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கிப் போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

ஆரஞ்சுனா புளிக்கும் மல்லினம் வணக்கம். ஆர்ஜே அர்ஜுனின் அன்பு மாலை வணக்கம். எங்க பேரை சொல்லிட்ட புழுதி பறக்கல அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கோம். இனி ஷோ ஃபுல்லா பறக்கஸ்தான். நேரம் 4:04. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி.

0: புளிக்கும் மல்லினம் வணக்கம். ஆர்ஜே அர்ஜுனின் அன்பு மாலை வணக்கம். எங்க பேரை சொல்லிட்ட புழுதி பறக்கல அப்படின்னு கேக்குறீங்களா? இப்பதானங்க ஆரம்பிச்சிருக்கோம். இனி ஷோ ஃபுல்லா பறக்கஸ்தான். நேரம் 4:04. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. எஸ், இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில எதை வச்சு ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோடு பாட்டு பாடுங்கள். என்ன அர்ஜுனே பாட போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு ஓடுவதை நான் விரும்பாத காரணத்தினால அந்த முயற்சியெல்லாம் நான் செய்யல. சரி, அப்ப என்னதான் செய்ய போறேன் நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பாடலை சில நிமிடம் நான் பிளே பண்ணுவேன். அந்த பாடல் போற ஃப்ளோலையே நான் எங்க ஸ்டாப் பண்றேனோ அந்த விட்ட இடத்துல இருந்து நீங்க பாடினீங்கன்னா சூப்பரே சூப்பரே, நீங்க தான் இந்த நிகழ்ச்சியில பாராட்டுகளும் கைத்தட்டுகளும் வாங்க போற அந்த நபர். நான் ரெடி, நீங்க ரெடியா? உங்களோட ஒரே ஒரு விண்ணப்பம் தான்ப்பா, இந்த கேமோட ஃபன்னே அந்த பாட்டை முத தடவை கேட்ட உடனே சேர்ந்து பாடுறது தான். நீங்க இந்த பாட்டை நம்ம கல்யாண வீட்டில் போய் பாயசம் திரும்ப திரும்ப கேட்கற மாதிரி மறுபடியும் மறுபடியும் போட சொல்லி கேட்கக்கூடாது, ஓகேவா? எஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சிச்சுன்னா ஃபோனை எடுங்க. 298-6000-38 ஆர் 298-5205-54 அப்படின்ற நம்பரை டயல் பண்ணி நீங்கள் எங்களோட ஷோவில் கலந்துக்கலாம், பாட்டு பாடி கலக்கலாம். எஸ், பாட்டு பாடி கலக்க நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்க முதல் நேயர் யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக வணக்கம். வணக்கம் முதல் நேயரே புடியா. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறா?
1: கார்த்திக் பேசுறேன்.
0: கார்த்திக் சார், ரெடியா? இன்னைக்கு நிகழ்ச்சியில பாட்டு பாட தயாரா? ஓகே, அது என்னன்னு தெரியுமா
1: ரூல்ஸ்? பாடுங்க.
0: உட்டதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண அவ்வளவுதான் பாஸ். நீ பாட்டை போட, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறீங்களா?
1: ஆமா.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல்

0: அரை மணி நேரம் சிரிச்சிருப்பா.
1: எஸ் கண்டினியூ பண்ணலாம் சார். நீங்க என்ன சார் தெரியலட்டீங்க? நல்லா கேட்டு நல்லா கேளுங்க. அந்த பாட்டு கேட்டதே இல்லை நீங்க
2: உங்களுக்கான
1: அந்த பாடல்
2: என்னங்க
1: ஓகேங்க, உங்கள் விண்ணப்பத்திற்காகவே இப்போ அந்த பாட்டை நான் தெரியப்படுத்த போகிறேன். இந்த பாட்டு இப்போ தான் அடுத்து பிளே ஆக போகுது. ஸோ நீங்கள் கேட்ட நேயர்கள் வந்து அது என்ன பாட்டு தெரில அப்படின்னா இனிமேல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டீலா, நன்றி. கடைசியில் பாருங்க எந்த மாதிரி வந்து பாட்டிட்டாங்க, ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டை வந்து பிளே பண்ணுங்க அப்படின்னா இந்த பாட்டை நான் கேட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நோ வரிஸ், இந்த பாடலை நான் பிளே பண்ணுறேன். இது அருமையான தங்கச்சி சாங். ஸோ இந்த பாடலை வந்து நான் எல்லா தங்கச்சிகளுக்கும் சார்பாக இந்த பாடலை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஆனால் நிகழ்ச்சியில் போக போக அடுத்து பாடல் தெரியலை அப்படின்றத விட நான் அடுத்து ஈஸியான பாடல்களை முடிஞ்சளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்களை கொடுத்துறேன்ப்பா. இல்லாட்டி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு இந்த பாட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியோட ஃபன்னே போயிடும். ஸோ அடுத்து எல்லாருக்கும் நோன் பாட்டான சில பாட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். அதற்கு முன்னாடி இந்த தங்கச்சி சாங்கை கேட்டு வைப் பண்ணிட்டு வாங்க. ஸ்டேட்யூன் வித் அஸ் இதன் இன்போ பண்பல் 101.4 எல்லாமே சம்மதூலு.

0: வச்சு
1: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 4:12 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. நான் ஆர்ஜே அர்ஜுனும் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக என்ன சிரிப்பு, இது வாலு வச்ச பொறப்பு, அதுதான் அந்த பாடலோட ஆன்சர். ஸோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாடலை வந்து அவங்க தங்கச்சிக்கே டெடிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஸோ டெடிகேட் பண்ணுறவங்க டெடிகேட் பண்ணிக்கிங்கப்பா, அதுக்கு தான் போடுறதே. எஸ், இது மாதிரி தான் வந்து சில பாடல்கள் வரப்போகுது. சில நொடிகள் மட்டும்தான் வரப்போகுது அந்த பாட்டு. ஒரு 10 செகண்ட் 8 செகண்ட் வரும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அதை நீங்கள் பாடிட்டீங்கன்னா சூப்பரே சூப்பரே. ஸோ நல்ல பாடல் உன்னிப்பாக கேளுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடம் தான் கொடுக்க போகிறேன். அதனால் தைரியமாக எல்லோரும் பாடலாம் பாருங்கள். இந்த வயசு வச்சு நானே பாடுறப்போ நீங்களாம் ரொம்ப சூப்பராக பாடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எஸ் அர்ஜோ, நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேர் யார் என்னென்னு பார்க்கறதுக்காக லைன் அட்டன் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து? வணக்கம் சார், கேக்குதா சார்?
3: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் சார். நீங்க வணக்கத்தை எவ்வளவு நேரம் சொன்னீங்கன்னா எப்ப பாட்டு போறது, எப்ப நீங்க திருப்பி பாடுறது?
3: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியம்.
2: சிவசுப்ரமணியம் சார், உங்களுக்கு இன்னைக்கு என்ன கேம் தெரியுமா, ஃபன் பண்ணலாமல?
3: அந்த பாடல்
2: நீங்க பாடணும், அதுதான் கேம். நான் பாடல் போறது மட்டும் அதை தானே டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க திருப்பி பாடணும். ஓகேவா? ஓகே சார். உங்களுக்கான பாடல்
4: உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்சேன்.
2: சொல்லுங்க சார், என்ன நினைச்சீங்க?

0: ஹலோ,
1: சொல்லுங்க சார்.
0: என்ன சார் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? பாடலால இந்த பாட்டு என்ன
1: பாட்டு?
0: எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, டக்குன்னு பிரஷர்ல வர மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா?
1: ஆமா சார்.
0: சார் மறுபடியும் வேணா உங்களுக்கு ஒரு கேக்குறேன். நானே சொன்னேன், பரவாயில்ல, உங்களுக்கா மறுபடியும் போறேன், கேக்குறீங்களா?
1: சொல்லுங்க.
0: ஓகே சார்.
2: நான் தரிச்சிப்பம் உன்னோட வெப்பம், நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்ச,
0: என்ன நினைச்சுன்னு கேக்குறாங்க பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நினைச்சீங்க? எதுவுமே நினைக்கலங்கிறீங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு
1: நினைக்கிறீங்களா?
0: ஓகே சார், நீங்க நீங்க நினைச்ச மாதிரி அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில இன்னும் அடுத்த நேரம் வரைக்கும் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறது மேடம்? யார் பேசுறா? எங்க இருந்து? பாடுங்க.
3: நன்றி
0: நன்றி
3: நன்றி.
0: அப்பாடா, நிகழ்ச்சியில ஒருத்தர் பாட்டு பாடிட்டாங்கப்பா, பாடிட்டாங்க, இது கனவில்லை நிஜம்தான். ஆஹா, அந்த கரெக்டா அந்த விட்ட ஃப்ளோல இருந்தே நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அனுராசி மாதிரி பாடுங்க அப்படின்னு சொன்னேன். என்னையா கேட்கிற, இப்ப பாடுற பாடுற அப்படின்னு சொல்லி சமயம் அந்த பாடல் பாடிட்டாங்க. ஸோ அந்த தீக்குச்சி அப்படின்ற வரலாம் தான் கரெக்டான பதில், அதை சூப்பரா பாடிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் நேயர்களும் தொடர்ந்து அவங்க இந்த மாதிரி பாடல்களை பாடலாம், அப்போ தான் ஒரே ஃபன்னாக இருக்கும். ஸோ அடுத்த பாடல், அடுத்த நேயர்கள் என்ன வர இருக்கு அப்படின்னு கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸோ நேயர்களை வரவேற்றுலாம். வருக வணக்கம். வணக்கம், பாடல்
1: உங்களுக்கான
0: பாடல்

0: விட்டு வாழு.
1: கமான் சார், கண்டினியூ பண்ணுங்க.
0: புரிஞ்ச
1: காரணத்தினால் இந்த பாட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் புரியும் ஒரு நம்பிக்கையோட அடுத்த கலருக்கு வழி விட்டுலாமா? சரி சார், நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் நீ மறுத்த நேர் வருகை, வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். மறைமலை நகர் தாமரை கண்ணி.
1: வணக்கம் வணக்கம் மேடம், உங்க குரல்லே அவ்வளவு ஒரு எந்த இருக்கு, அப்ப பாடல் பாட ரெடி நீங்க? ஓகே மேடம், உங்களுக்கான அந்த பாடல் பெருவெலுங்கு அதெல்லாம் எனக்கும் தெரியும் மேடம், ஆனா நீங்க விட்ட லைன்ல இருந்தா பாடணும். ரைட்டா,
2: போடுங்க போடுங்க,
1: போட ரெடி, நீ போடுப்பா.

0: கிட்டு வாழு.
1: ம், கமான்
2: குதிரையான கமான்.
1: என்ன சிரிக்கிறீங்க? பாடத்துல சிரிக்கிறீங்க, சிரிக்கப்படாது. பாட்டு வரலையா? சரி சரி, கமா, நான் எதுவுமே சொல்லல, நான் மௌன விரதம் கடைபிடிக்கிறேன், நீங்க பாடலாம். என்ன என்ன மேம், நீங்க பாடுறீங்களா இல்ல பிராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்களா? வணக்கம் ஐயா, யாரு இங்க இருந்து பேசுறது?
3: நான் திருப்பாச்சூர்ல இருந்து.
1: நல்லா இருக்கேன், நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க.

0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் ப்ளே பண்ணிரலாமா? வேற போட்டலாமா? அதுவும் ஈஸி தான், பாட ரெடியா? ஓகே சார்,
1: போடுங்க.

0: இப்ப பாடுங்க சார் மீதி
1: பாட்டை.
0: பாடுங்க சார். பாடல்

வாழு. அடுத்து நன்றி. ஏங்க ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் தயிரெலாம் இங்கே கொடுக்கப்படாது. ஒரு பாடலை ஒரு செகண்ட் தான் ஒரு நொடி தான் போடுவேன். அதை நீங்கள் நல்லா கேட்டுட்டு கப்புனு பிடிச்சிட்டு சூப்பராக பாடிடணும். ஆல்ரெடி ஒரு நேர் சூப்பராக பாடிட்டாங்க, அவங்க குரலும் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மாதிரி வர நேர்களும் ரொம்ப சூப்பராக பாடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு பாடல் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த வைபு வைபுன்ற வார்த்தை இருக்க இந்த பாடலுக்கு பயங்கரமாக பொருந்துங்க. எல்லா கல்யாண வீட்லையும் இந்த பாடல் போட்டு ஆடாதவங்க யாருமே இல்லை. என்ன தம்பி அந்த பாட்டுக்கு அவ்வளோ ஹைப் கொடுக்குற அப்படி என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டு ப்ளே ஆகும் கேட்டு வைப் பண்ணுங்க மக்களை. இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே செம்ம தூளு.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 4:26 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டுட்டு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி உங்களோட ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே அர்ஜுன். எஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் எதை வச்சு ஃபன் பண்ணுறோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு பாட்டை போடுவேன், மீதி பாடணும் அவ்வளோ தானே அர்ஜுன், எனக்கு லைனை மட்டும் கனெக்ட் பண்ணி கொடுப்படி எப்படி பாடுற அப்படின்னு சொல்லி நேரில் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம் சார். பாட தயாரா?
1: ஓகே
0: சார். நான் ஒரு பாட்டை ரொம்ப நேரமாக வச்சிருக்கேன் சார், அந்த பாட்டை யாருமே பாட மாட்டேங்கிறேன், நீங்களாச்சும் பாடுறீங்களா?
1: ட்ரை பண்ணலாம்.
0: ஓகே சார். உங்களுக்கான பாடல்

0: வாங்கிட்டு வாழு.
1: ஆ கமான் சார், கண்டி பண்ணுங்க.
2: திருத்தபடி குணத்தின் சிறந்தபடி
1: ஐயோ சிக்கலையே மானே தேனே பொன்மானே போட்டுக்கலாமா? சூப்பர் சார், சூப்பர் சார். ஆனா சிறப்பா பாடினீங்க பாத்தீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நேரமா வச்சிருந்தேன் ஆனாலும் ஏதோ கரெக்டா பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். என்ன படம் தெரியுமா? அந்த படம் பேர் சொல்லுங்க பாப்போம். வணக்கம் சார். என்ன சார் இந்த மாதிரி ஈஸியான க்வெஸ்சன் எல்லாம் கேக்குறீங்க? இந்த க்வெஸ்சன் எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல கேட்டா நாலா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறீங்களா?
2: ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கூட்டி போற படம் சார்
1: அது. ஓ சார், சிறப்பு சார். பாத்தீங்களா, ஒரு கோயின்சிடென்ஸே நடந்துருக்கு இந்த இடத்துல. சிறப்பு சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சி அடைந்ததுக்கு நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறது?
3: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
1: கலைசாமி ஐயா, பாட தயாரா? பாடுங்க சார், பாடுங்க. என்ன சார், ஒரே யோசனையா இருக்கு. இன்னொரு தடவை சார், நான் தான் சொல்லிட்டேனே கல்யாணத்துல பாயசத்தை திருப்பி கேக்குற மாதிரி மறுபடியும் கேட்க கூடாதுன்னு. ஐயோ சார், இங்க இங்க வரைக்கும் வந்துருக்கு.

0: வணக்கம்.
1: உங்க ரேடியோ வால்மீ கம்மி பண்ணிக்கிறீர்களா? பண்ணிட்டீங்களா? ஓகே, உங்களுக்கான பாடல் பாட தயாரா? முதல்ல யார் இங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லை நீங்க. வணக்கம் அம்மா, பாடல் தயாரா?
2: என்ன
1: பாட்டு போட்டீங்க? நான் ட்ரை பண்ணிட்டு
3: இருந்தேன்.
1: அடுத்து பாடலாம். என்னங்க என்னென்னமோ பாடுது தம்பி, நான் கேட்டதே இல்லையா அப்படிங்கிறீங்க? பாட்டு கேட்டிருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க. எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. 1970
2: அப்படின்னு
1: போறீங்களா? பாடு பாடுங்க. நீங்க ஆசைப்படுறதுக்காக அந்த பாட்டுல வர முதல் வரைக்கும் பாடுங்க. வெட்டி வேறு வாசம்
2: 100 வருஷம் பாடுறேன்.
1: சரி, ஒரு 2 வரி பாடுங்க.
2: 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் பேரு வளங்க இங்கு வாழணும்.
1: என்னங்க 2 வரி பாட்டு சிரிச்சிட்டீங்க? ரொம்ப ரொம்ப அருமைமா, சிறப்பா பாடுங்க. நிகழ்ச்சி நினைச்சதுக்கு நன்றி. நன்றி. எஸ், நேர்கள் ரொம்ப சிறப்பாக விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க ஆசை கேட்டுங்க, அவங்களையும் பாட வச்சாச்சு. நேர்கள் நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நான் ஒரு தடவை அந்த பாட்டை ப்ளே பண்ணேன். பாட்டை கேட்டு ஜாலியாக பாடுங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லாக இப்படி தான் ஃபன்னாக இருக்க போது. அதற்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.

0: புயலே புயலே அப்படின்னு இசை புயல் நம்மளை தாக்கி சென்ற நேரம் 4:36. எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கீங்க. நான் ஆர்ஜே அர்ஜுன் உங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து தொடர்ந்து தங்களோட பாடல் திறமையெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சிலர் சூப்பராக பாடுறாங்க, ஆனால் அந்த ப்ரெஷரான நேரத்தில் அடுத்த லைன் மட்டும் சிக்கலை தம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ வரு நேயர்களும் அப்படி சொல்கிறாங்களா இல்லை அவங்க பாடுறாங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக நேர் அடுத்த நேர் யார் பார்த்துடலாம். வருக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யாருங்கிறது பேசுறது?
1: கூடுவாஞ்சையில
0: இருந்து ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: உங்களுக்கான பாடலை கேட்டு பாட தயாரா? உங்களுக்காக தம்பி தம்பி இந்த பாராட்டுலாம் போதுங்கிறீங்களா? ஓகே சார், ரொம்ப சிறப்பா பாடுனீங்க.
1: இருந்தா பாடுற அவ்வளவுதான்.
0: ஓகே, ரொம்ப சிறப்பா பாடுனீங்க சார், நன்றி. அது எப்படி அது கரெக்ட்டா கேட்ச் பண்ணி பாடுனீங்க? அந்த பாட்டு ரொம்ப கேப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு?
1: கேக்குற பாட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே மனசுல நிக்கிற பாட்டு.
0: மனசுல நிக்கிற பாட்டு இப்படி ஈஸியா கேட்டுட்டியே தம்பி அப்படிங்கறீங்களா? ரொம்ப சிறப்பா பண்ணீங்க சார்.
1: எல்லாரும் நீங்க இந்த மாதிரி சுலபமா கேட்கணும்.
0: எல்லாருக்கும் சுலபமா கேக்குறேன் சார். இந்த பாட்டு தான் நான் 3 வாட்டி கேட்டேன், 3 நேருக்கு தெரியல. அப்ப இது என் மேல மிஸ்டேக்கா அந்த பாட்டு மேல மிஸ்டேக்கு, நீங்க சொல்லுங்க.
1: சரிங்க சரிங்க சரிங்க.
0: ஓகே சார், உங்க வேண்டுதல் கணக்கு சுலபமாவே கேட்டுறேன். நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில நீ மாத்த நேர் வருக. வணக்கம்
2: சார். சென்னை நூம்பல்ல.

0: வணக்கம் வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: அந்த பாட்டுக்கு ட்ரை பண்ணா இந்த பாட்டு கிடைச்சிருக்கு.
0: அந்த பாட்டுக்கு எந்த பாட்டுக்கு? நீங்க பாட்டுக்கு பாடுங்கம்மா. எந்த பாட்டா இருந்தா என்ன, நம்ம பாடுவோம். ஓகே,
1: இல்லையா? அவர் பாடிட்டாரு, அருமையா பண்ணாரு.
0: அருமையா பாடினாரா? சூப்பர். அவருக்கு தான் கைத்தல் கொடுத்தாச்சு. நீங்களும் அதே மாதிரி அருமையா ஒரு பாடல் பாடணும். ரெடியா? ரொம்ப ஈஸியான பாடல் தான் உங்களுக்கான பாடல்.

0: பாத்தியா திமற முன்னாடி என்ன வரும் அந்த லைன் மட்டும் பாடுங்க.
1: ஒரு தடவை உங்களுக்காக

0: இளையராஜா எல்லாமே அருமையா பாடுங்க. பாடினது இளையராஜா எல்லாமே சூப்பர். ஆனா நான் கேட்டது அந்த நடுவுல விடுபட்ட வரிகள் என்ன பிளாங்ஸ் வாட் அப்படின்னு கேட்டேன். ஞாபகம் வரல என்று சொல்லிருக்கீங்க. ஓகே, அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஓகேம்மா, அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு. நன்றி நன்றி, முயற்சி பண்ணதுக்கு நன்றி. நிகழ்ச்சி நேரம் அடுத்த நேரம் வருகிறது. வணக்கம் வணக்கம், ஹலோ. நிகழ்ச்சி நேரம் அடுத்த நேரம் வருகிறது. வணக்கம்,
1: ஹலோ.
0: ஹலோ, யாருங்கிறது பேசுறது?
1: அன்பான சோழருக்கு இனிய மாலை, இரு சோழருக்கு இனிய மாலை. வணக்கம், மதுரையில இருந்து உங்கள் அன்பு ஆண்டனி.
0: இரு சகோதரர்கள் சொன்னீங்க, ஒரு சகோதரர் சார் இருக்க.
1: இன்னொரு வாய்ஸ் மாதிரி கேட்டோம், இரு சகோதரர். ஒரு சில நேரம்
0: பாட்டு போறது எந்த சாங் நீங்களே முடிவு பண்ணீங்க? ரெடியா? ஓகே சார்.

0: அதாவது ஆண்டனி சார், இதுல நடுவில் ஒரு வரி விடுபட்டுச்சு இல்லையா, அது என்ன வரின்றதா நீங்க சொல்ல போறீங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: நேத்து ஒருத்தர ஒருத்தர பார்த்தோம்,
0: அதெல்லாம் நான் கேட்கல சார். நேத்து நீ யாரை பாத்தீங்கன்னு கேட்கல. அதாவது
1: ஏறத்தான் கொடுங்களே, முடிஞ்ச அளவுக்கு
0: முடிஞ்ச அளவுக்கு. ஏன் சார் இந்த பாட்டு கேட்டது இல்லையா நீங்க?
1: கேட்டிருக்கேன்
0: பாடல். உங்களுக்காக பாடல்

0: கமான் சார்,
1: கற்பூரம் எதுக்கு
0: சாமிக்கலாம் இல்ல சார், கரெக்டா பாடுங்க.
1: கற்பூரம்
0: நாட்டாம் பாடல் போட்டேன். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறது?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரணீலா பேசுறேன்.
0: வணக்கம் அம்மா, பாட தயாரா?
2: அதுதான்
0: வந்துட்டேனே, நீ விட மாட்டீங்களா, பாடாம விட மாட்டீங்களா அப்படிங்கிறீங்களா? ஓகேம்மா, உங்களுக்கான பாடல் கேட்டு வந்துடலாமா? ஓகே, உங்களுக்கான பாடல்

0: கமான் கமான் கமான்.
1: சுந்தரி அழகு காமிக்கது கற்பூரம் எதுக்கு காமிக்கத்தானே, கட்டிலும் எதுக்கு சாதிக்கத்தானே,
0: சரண முடிஞ்சா பல்லவி வந்துட்டானே ஆகணும். சூப்பரா பாயிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதாவது சிறப்பா எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல, ஏனுங்க ரொம்ப சிறப்பா கண்டுபிடிச்சீங்க.
1: பாட்டு தானே?
0: ஆமா, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. ஆனாலும் டக்குன்னு சொல்லணும்ல.
1: ஆமா, எங்க பீரியட் பாட்டு இது. நான் பொதுவா இந்த பாட்டுக்கு எல்லாம் வரமாட்டேன், ஏன்னா மொக்க வாங்கிடுவேன்.
0: மொக்க வாங்கிடுவேன். ஆனா நல்ல விலை தம்பி, ஈஸியா குடுத்து என் மானத்தை காப்பாத்திட்டு அப்படிங்கிறீங்களா?
1: ஆமாமா,
0: அதெல்லாம் நீங்க தொடர்ந்து விளையாடலாமா. நம்ம நிகழ்ச்சியில நம்ம எஃப்எம் ரெயின்போ எல்லா ஷோவும் இந்த மாதிரி கலகலம் தான் இருக்கும். அதனால நீங்க தயங்காம பாடலாம். ஓகேவா? நானே பாட, நீங்க பாட மாட்டீங்களா? பாடல் சார், இந்த பாடல் ஆல்ரெடி மூணு வாட்டி போட்டேன். அந்த டைம்ல நீங்க கேட்டதா கூட இந்த பாடலுக்கு வீடியோ சொல்லிருப்பீங்க. ரெடியா உங்களுக்கு பாட்டு போடவா? ஓகே சார், உங்களுக்கான பாடல் இந்த பாட்டு நடுவுல வர மியூட்டா இருக்கும், அது என்ன வரின்றது மட்டும் நீங்க சொன்னா போதும். ரெடியா?
2: சொல்லுங்க சார்.

0: சார் ஆத்தி ஆத்தி மரம் தான் சிறப்பாக பாடிட்டீங்கன்னா நான் கேட்டது நடுவில் ஒரு வரி விடுபட்டுச்சு இல்லையா, அது என்ன வரின்றதை கேட்டேன். அதாவது அந்த அவங்க பாடிட்டு இருந்தாங்கல்ல அது என்ன வரி?
1: ஆத்தி ஆத்த மரம்.
0: ஆத்து மரத்துக்கு முன்னாடி சார், ஆத்து மரம் புளிய மரத்துக்கு முன்னாடி என்ன வந்து வரும் கரெக்டாக சொல்லுங்க. நேத்து தம்பி நான் என்ன சாப்பிட்டேன், என்ன சார் சொல்லுங்க சார், அதாவது பாடுங்க சார். என்ன சார் நீங்க என்ன சார்
1: முன்னாடி வரும்ன்றீங்களா சார்?
0: முன்னாடி வரும் சார், முன்னாடி தான் வரும். என்ன பாடல் புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் பிள்ளையாக இருக்கு. கேட்டு இணைந்தீர்கள் மக்களே, இது FM 91.4 எல்லாமே சம்மதுளு.

0: இப்போ இப்போ இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்களா அதுக்கான ஆன்சர் என்னன்னு? எஸ், ஆத்தங்கரையோரம் பூத்திருக்கும் அழகு பூவாசம், பாத்து மனசோரம் பசிச்சிருக்கும் பல நாள் உன்னேசம். இதை இதை இதைத்தாங்க நான் உடனே எதிர்பார்த்தேன், ஆனால் நீங்கள் சொல்லையே. எஸ் நேரம் 4:51 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை ஃபம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. நான் ஆர்ஜே அர்ஜுன் தான் உங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், நம்ம பேசி பேசி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. எஸ், ஆனால் நேர்கள் சூப்பருங்க, சிலர்லாம் அந்த பாடலை கண்டுபிடிச்சு கரெக்டாக பாடிட்டாங்க, ஒரு சிலர் முயற்சி பண்ணாங்க அந்த தருவாய் வரைக்கும் போயிட்டாங்க, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வர நேர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க நானும் ஆர்வமாக இருக்கேன், பாடுறாங்களா இல்லையான்னு பார்த்துடலாம். நேர்களை வரவேற்றலாம், வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறது?
1: பார்த்திபன்.
0: சொல்லுங்க சார். டக்குன்னு சொல்லுங்க சார். ஏன் சார் பார்த்துறீங்க? பார்த்திபன் சார், உங்களுக்கான பாடல்
1: நெஞ்சிக்குள்ளே உன்னாருன்னு சொன்னா புரியுமா?
0: புரியாது சார், எனக்கு புரியாது.
1: அந்த பாட்டு சார், பொன்னுமணில இருந்தே.
0: வெரி குட் சார், சூப்பர், எக்ஸலண்ட். ஆனா நான் கேட்டது அது கிடையாது, நான் கேட்டது இந்த பாடலை நீங்கள் கம்ப்ளீட் செய்யும் என்று கேட்டேன், தங்களுக்கு புரிந்ததா?
1: அப்படியா, நெஞ்சி அப்புறம் காஞ்சி பட்டு ஒண்ணு காமனுன்னை கண்டு.
0: என்ன சார், என்ன பாடுறீங்க? சிறப்பு சார், ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம், நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நேரம் அடுத்த நேரம் வருகிற. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறது?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: வணக்கம் ஐயா, பாடல் கேட்க, பாடல் பாட தயாரா? இடைப்பட்ட வரி முடிஞ்சிருச்சு சார், இப்ப ரொம்ப ஈஸி. நான் அந்த பாட்டு எங்க நிக்குதோ அந்த இடத்துல இருந்து நீங்க பாட ஆரம்பிச்சிடணும். பாடுங்க அடுத்து. சூப்பர்
1: காதல் நீதானம்மா,
0: நீங்களா சிறப்பு சார், ஏதோ முயற்சி பண்றீங்க, நன்றி நன்றி. சூப்பரா பாணிங்க சார், நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புலதான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ.

0: நிகழ்ச்சி லேனி மடுத்த நேர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறது?
1: நான் முதல்ல வந்து போயிட்டேன் பல்லாவரத்துல இருந்து, கண்டுபிடிக்க
0: முடியல.
1: இப்ப போட்டீங்களே அந்த பாட்டு தெரியாதான் வந்த ரெண்டாவது.
0: என்ன மேம் ரெண்டாவது வாட்டி வந்து சான்ஸ் கேக்குறீங்க நீங்க? என்ன மேடம், நிறைய லேயர்கள் நம்ம லைன்ல காத்துட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? எனக்கு சிவாஜி அடிச்சர் மாதிரி பேச வச்சுட்டீங்களே, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துடலாமா? ஓகே மேம், நன்றி. ஆனா தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சி நீ மறுத்த நேரம் வருக வணக்கம். கண்டு சொல்லுங்க சார். இதெல்லாம் பச்சை கிளி சார், பச்சை கிளின்ற வார்த்தை இதுல இல்லவே இல்லையே. நீங்க பாடின வரியில் பாதி இல்லவே இல்லையே. கரெக்டா பாடுங்க. அதான் சார். எது சார்? ஓகே சார், ரொம்ப சிறப்பாக முயற்சி பண்ணீங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நிகழ்ச்சி நீ மறுத்த நேர் வருக வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். நான் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகரன்.
0: நலமா இருக்க சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நிறைவு
0: ஈஸியான பாடல் சார்.

0: அடுத்து பாடுங்க சார்.
1: ஹலோ,
0: ஏன் இந்த மௌனம்? மௌன ராகமா இதற்கு பெயர் தான். என்னங்க கட் பண்ணி கிளம்பிட்டாரு நிகழ்ச்சியில? இனிமே நிறைவான கலர்னு சொன்னேன், ஆனா அந்த பாடல பாடாம போயிட்டாரு. இந்த கலர் வச்சு பாடாரு பாப்பா. வருக வணக்கம்
2: ஐயா. வணக்கம், திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கணும் ஜெயராம் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, அந்த பாடல் பாட தயாரா? நீங்க தான் நிகழ்ச்சியோட நிறைவான கலர், நிறைவு செஞ்சுட்டு போறீங்களா அந்த பாடலை பாடி?
2: ஐயா இப்ப லைன் பிடிச்சா என்னன்னு தெரியல, கொஞ்சம் போடுங்க.
0: போடுறேன் ஐயா. அந்த பாடல் ஒரு இடத்துல நிக்கும், அந்த நிக்கிற இடத்துல இருந்து நீங்க பாடணும். ரெடியா? ஓகே சார், உங்களுக்கான பாடல்

0: சார் எப்படியாச்சும் பாடிங்க சார், எனக்கு அழுக வந்துரு சார்.
1: ஐயா அதாவது
0: உங்களுக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் அந்த பாடலை வந்து நான் நிறைவா பிளே பண்ணலான் இருக்கேன். அந்த பாடல் பிளே ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன், இந்த பாடல் பாடின அருமையான சிங்கர் ஜானகி, லேட் ஜானகிமன் கூட இல்ல, ஆனா அவங்க நினைவாகவும் இந்த பாடல் வந்து பிளே ஆக இருக்கு. இந்த பாடல் கேட்டு எல்லாரும் அவங்கள ஒரு சமயம் நினைவு கூறும், ஏன்னா அது அவ்வளவு அழகான பாடல், இந்த பாடல் ரொம்ப உணர்ச்சியா இருக்கும். ஸோ அந்த பாடலை கேட்டு இந்த ஷோவை நான் என் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஃபன் பண்ணுமா, ஷோவில் மட்டும் தான் என்ன ஃபன் பண்ணுமா, என்ன வாழ்க்கையே ஃபன் பண்றது தானே, அதனால எல்லா சூழ்நிலையும் எல்லா சமயங்களும் ஃபன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். கரெக்டா இருந்தா போரட்டா. ஆர்ஜே அர்ஜுன் சைனிங் ஆஃப். வரட்டா
2: கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, கடிதமே இருக்கட்டும் படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை படி.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சென்னை பூங்கா, குன்னூர், சின்னசேலம் உட்பட நாடு முழுவதும் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேகா நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேகா அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேகா அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமே டெட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கிப் போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே லோகேஷ் தான். இன்னைக்கு நம்ம கூட சிறந்த எழுத்தாளர், பாடலாசிரியர், இன்னும் இவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போலாம், அப்படிப்பட்ட பன்முக திறமை கொண்ட கவிஞர் லா வரதன் தான் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்களுடைய திரைப்பயணம் எங்க இருந்து எப்படி ஆரம்பிச்சது?
1: என்னோட பயணம் எப்ப ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி பருவத்துல தான் என்னோட பயணம் அப்பையிலேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அப்ப 6வது 7வது படிக்கும் போது என்னோட தமிழாசிரியர் இருந்தாரு, புலவர் செல்ல கலைவாணன் சொல்லிட்டு. அப்ப வந்து பெரியாரோட பிறந்த நாள் பக்கத்துல உரத்த நாடுல ஒரு இடத்துல நடந்தது. அப்ப வந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் கலந்துக்கலாம்னு ஐயா ஒரு நாள் அழைச்சாங்க. அப்போ வந்து எல்லாருமே பேர் கொடுத்துட்டாங்க. எனக்கு எதில் கலந்துக்கிறேன்னு தெரில, பட் எனக்கு ஆர்வமாக இருந்தது. அப்போ ஐயாட்ட போய் கேட்டேன், ஐயா நான் ஏதாச்சும் போட்டியில் கலந்துக்கலாமான்னு. பாட்டு போட்டி வேணா இருக்கு, நீ பாடுவியா அப்படின்னாரு. நான் எழுதி பாடுவேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். எங்கே எழுதுவியா அப்படின்னாரு. எனக்கு உண்மையாகவே இப்போ எழுத தெரியாது. எழுதி பாடுவேன்னு சரி எழுத

0: எல்லாருமே பேர் கொடுத்துட்டாங்க. எனக்கு எதுல கலந்துக்கிறேன்னு தெரியல, பட் எனக்கு ஆர்வமா இருந்தது. அப்ப ஐயாட்ட போய் கேட்டேன், ஐயா நான் ஏதாச்சும் போட்டியில கலந்துக்கலாமான்னு. பாட்டு போட்டி வேணா இருக்கு, நீ பாடுவியா அப்படின்னாரு. நான் எழுதி பாடுவேயா அப்படின்னு சொன்னேன். எங்க எழுதுவியா அப்படின்னாரு. எனக்கு உண்மையாவே இப்ப எழுத தெரியாது. எழுதி பாடுவேன்னு சரி எழுத பண்ணோன்னா, அப்ப பெரியார் பத்தி எழுதுனேன். ஆன் ஸ்பாட்ல எழுதி பெரியார் பத்தி பாடினேன். ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் கலந்துக்கிட்டேன். கலந்துட்டு ஒரு சான்றிதழ் பெற்றிருந்தேன். அவருக்கு ஏதோ தோன்றிருக்கு, அப்போ வந்து இவன்ட்டு ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விடுமுறை நாட்களிலும் எனக்காக தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர், அதாவது நான் படிச்ச பள்ளின்னு பாத்தீங்கன்னா நெய்வாசல் அரசு உயர்நிலை பள்ளியில தான் படிச்சேன், இப்ப மேல்நிலை பள்ளியா இருக்கு. எனக்காக 25 கிலோமீட்டர் அங்க இருந்து பயணம் பண்ணி சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே வந்து எனக்கு வெண்ப ஆசிரியப்பெல்லாம் எனக்கு கத்துக் கொடுப்பாங்க. அங்கே இருந்தா என்னோட பயணம் ஸ்டார்ட் ஆனது. அப்புறம் அவருடைய மாணவர் வந்து இன்னைக்கு வந்து பெரிய பாடலாசிரியரா சினிமாவில் இருக்காங்க. அப்போ வந்து பாடம் நடத்தும் போது என்னோட மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அவர் பேரை குறிப்பிட்டு அவர் எழுதின பாடல்களை சிலாகித்து பேசுவாரு. அப்ப எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், சரி ஐயா நம்ம பேரையும் சிலாகித்து கூப்பிடணும் அப்படின்னு தோணிட்டு இருக்கும். அப்ப அதற்கான முயற்சிகளை நான் இது பண்ண, அப்பயே ஏதாச்சும் ஒரு பாடல் எடுத்துக்க வேண்டியது, அந்த பாடலுக்கு நம்ம எழுதினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்தே அப்படியே பயிற்சி பெற்றுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு ஐயா.
1: பாடலாசிரியரா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது யாரு?
0: எனக்கு வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ வந்து நான் முத்துக்குமார் அண்ணனாக இருக்கட்டும், வைரமுத்தா இருக்கட்டும், வைரமுத்து ஐயாவாக இருக்கட்டும், கபிலா அண்ணனாக இருக்கட்டும், தாமரை அக்காவாக இருக்கட்டும், யுகபாரதி அண்ணனாக இருக்கட்டும், பழனி பாரதி அண்ணனாக இருக்கட்டும், நிறைய பேர் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க.
1: இப்போ ஆரம்ப காலகட்டங்கள்லாம் நீங்கள் நிறைய சிரமங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அப்படி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க?
0: இல்லை, நான் கல்லூரி பாரத் கல்லூரி தஞ்சாவூரில் படித்தேன். பள்ளிக்கு அப்புறம் நான் தஞ்சாவூர் அங்கே இருக்கும்போதே அங்கே இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்லாம் கலந்துக்குவேன். அங்கே கலந்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து சினிமாவில் எப்படியாவது பாடலாசிரியர் ஆகணும். பள்ளி பருவத்தில் இருந்தால் கூட சினிமா அங்கே ஆர்வம் இருந்தால் கூட கல்லூரி காலகட்டத்தில் எப்படியாவது ஆயிரங்கிற ஒரு தாட்டில் இருந்தேன். அப்பயே நான் டிசைட் பண்ணிட்டேன், நம்ம எங்கே தங்க போகிறோம், எப்படி இதை அணுக போகிறோம், எப்படி நம்ம இதில் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத அங்கேருந்து வழிவகுத்து எல்லா சினிமா ஆஃபீஸுக்கும் ஏறி இறங்குவேன். அப்போ தான் எனக்கு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாஸ்கரன் சொல்லிட்டு ஒருத்தர் ஆஃபீஸ் வச்சுருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் சேரும்போது நீ எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தேன். ஏன்னா இப்போ தஞ்சாவூர்லேருந்து வரோம் அப்படின்னா நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு சிந்தனையில் வந்திருப்போம், ஒரு மெட்டுக்கு வந்து எழுதிடலாம் அப்படின்னு வரும்போது இங்கே மெட்டுக்கு எழுதும்போது எனக்கு சிரமமாக இருந்தது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எனக்கு இயல்பாக என்னால் எழுத முடியல, ரொம்ப தமிழாக தான் என்னால் எழுத முடிஞ்சது. அதை அவர் மாற்றினார், நீ இன்னும் எளிமையாக எழுதணும், இது ரொம்ப தமிழாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார், நானும் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் ஆரம்பித்தது. அப்புறம் நான் வாய்ப்புகள் ஒரு ஒரு இடத்துக்கும் மதியானம் தேட போகும்போது சி சத்யா சார், இசையமைப்பாளர் சி சத்யா சார், அவரை போயிட்டு ஒரு நாள் சந்தித்தேன். அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்யாசாரம் மட்டும் பார்க்கலன்னா வந்திருப்பேன். பாடலாசிரியர் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேல்னு ஒரு படம், ஹரிகுமார் சார் டைரக்ஷன், பிரபுதேவா சார் ஆக்டர் நடிக்கிறாங்க. அதுல ஒரு பாடல் இருக்கு, நீ எழுதி குடு, ஆனா ஓகே ஆகுமா ஆகாதானே எனக்கு தெரியாது, நீ பல்லவி எழுதி குடு, ஆனா ஓகே ஆகுமான்னு தெரியாது, சார் தான் டிசைட் பண்ணும், பிரபுதேவா சார் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பல்லவி அப்ப எழுதணும், வாட்டுற தீட்டுற கண்ணாலே என்ன சீக்கிரம் தூத்துறிய, மாட்டுன காட்டுற எனக்குள்ள புது காதலை மூட்டுறிய, மலையா குட்டுற மனச முட்டுற, வரசா முட்டுற நெஞ்சில நீ ஒட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லவி எழுதி கொடுத்தேன். அதை சார் கம்போசிங் பண்ணாங்க. கம்போசிங் பண்ணோன்னே 10 நாள் ஆனது, 20 நாள் ஆனது, 30 நாள் ஆனது, எந்த ரிப்ளையும் வரல. ஒரு நாள் நான் யதார்த்தமா சரி ஊருக்கு போகலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிறு அதுவுமா நான் தாம்பரத்திலிருந்து தஞ்சாவூருக்கு வழியாக போகிற அந்தோதியா எக்ஸ்பிரஸில் ஏறிட்டேன். ஏறினோடனே சாட்டை இருந்து ஒரு கால், லாவர்தன் எங்கே இருக்கீங்க அப்படின்னா இந்தமாதிரி ஊருக்கு கிளம்பிட்டுருங்க சார்ன்னு. உடனே வாங்க பிரபுதேவா சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாங்க, கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க, சரணை எழுத சொல்லிட்டாங்கன்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டு மூவ் ஆகி நான் ட்ரெயினில் அப்படியே போகிற வழியில் அப்படியே குதிச்சிட்டேன், டக்குன்ட்டு குதிச்சு அங்கேயே இருந்து அப்படியே சிந்திச்சுக்கிட்டே நடந்தே வந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா முதல் முதல் நம்ம எழுதுறோம், நம்ம கனவு வந்து முதல் முதலாக ஜெயிக்க போகுது, அதுவும் யாருக்கு எழுதுறோம்னா பிரபுதேவா சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டருக்கு, லெஜெண்டுக்கு நம்ம எழுதுறோம். ஏன்னா அவர் நம்ம எவ்வளதோ பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம், எவ்வளதோ அவர் நடனம் ஆடி வந்து நம்ம சிலாகிச்சிருக்கோம், ஆனா இன்னைக்கு நம்ம எழுதின வரிக்கு அவர் நடனம் ஆடுறாருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நான் அப்படியே மெய்சில் எடுத்து ரசிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டே ஒரு நெடுதூரம் பயணம் அப்படியே நடந்தே வந்துட்டு இருந்தேன். மறாவது நாள் நாங்கள் உட்கார்ந்தோம், உட்கார்ந்து பாடல் தயாரானது.
1: ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் கவிஞர் லாவர்தன் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுவரையும் இணைந்திருங்கள் சென்னை FM Rainbow 101.4 உடன்.

0: அப்படின்னால இனி எல்லாமே தூளு.
1: ஒரு பாடலாசிரியருக்கு இன்னைக்கு போதுமான அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்குதா?
2: இல்ல, இப்ப பாடலாசிரியருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. முன்னாடியான நம்ம பாடலாசிரியர்கள் விரல் விட்டு சொல்லலாம், இந்த தாமரை மேம் இருக்காங்க, கவிழன் ஐயா இருக்காரு, யுகபாரதி இருக்காங்க, பழனி பாரதி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விரல் விட்டு, நான் முத்துக்குமாரன் இருக்கட்டும் விரல் விட்டு நம்ம சொல்லலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பாடலாசிரியர்கள் வந்துட்டாங்க. நிறைய பாடலாசிரியர்கள் வந்தோம்னா பாடலுக்கான ஸ்பேஸ் இல்லையோ அப்படிங்கிறது எனக்கு பர்சனலா ஒரு கருத்தா எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப நிறைய பேர் எழுதுறதுனால எழுதுறாங்க, ஒரு படத்துல அவங்க அடுத்த படத்துல காணாம போயிடுறாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே இன்னைக்கு அந்த சவுண்டிங், பாடலுக்கான சவுண்டிங் மாறிட்டு, சவுண்டிங்காக இப்ப நிறைய பேர் இயக்குநரையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, பாடகரையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு அங்கீகாரம் இல்லாம தான் இருக்கு இன்னைக்கு பாடலாசிரியர்களுக்கு.
1: இப்ப ஒரு படத்துக்கு எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க, கதையா இல்ல பாடல்களா?
2: இல்ல, இரண்டுமே தேவைதான். இரண்டுமே இரண்டு கண் மாதிரி தான். ஒரு படத்துக்கு வந்து பாடலும் தேவை, கதையும் தேவை. நல்ல கதைக்களம் இருந்தாதான் அந்த பாடல் வெற்றி படையும் அப்படிங்கறது என்னோட கருத்து.
1: நல்ல கதைக்களம் இருந்து அதுல பாடல் அமைஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும்.
2: கண்டிப்பா.
1: ஓகே, நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 படங்களுக்கு மேல பண்ணிட்டீங்க, நிறைய பாடல்களும் எழுதிருக்கீங்க. எந்த பாடல் எழுதுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க, அண்ட் எந்த பாடல் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாவே வந்து முடிச்சிட்டீங்க?
2: இல்ல, அது சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு. சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு, அது எந்த டீம் கூட நம்ம உட்காருறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. சில இயக்குநர்களுக்கும் சரி, இசையமைப்பாளர்களுக்கும் சரி, என்ன வேணும் அப்படிங்கறது தெரியும். என்ன வேணும்னு தெரியும் போது நம்மள்ட்ட கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, நம்ம அந்த ஜோனுக்குள்ள நம்ம போயிருவோம். சில பேருக்கு வந்து அது சொல்ல தெரியாது, நம்ம அதனால கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், எழுதிக்கிட்டே இருப்போம். அது கரெக்டான டீம்கிட்டையும் கரெக்டான ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கும் போது ரெண்டுமே கரெக்டான ஒரு வேவ் லென்த் இருக்கும்போது சீக்கிரம் எழுதிடலாம். சில டைம் வந்து லேட் ஆகும்.
1: ஓகே, ஸோ அதான் அந்த மாதிரி தான் கேட்கறேன். நீங்க சீக்கிரம் எழுதுன பாடல் எது?
2: இந்த லாலா ஹார்ட் நிகாலெல்லாம் வந்துருந்தது, அதெல்லாம் சவுண்டிங் வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரம் எழுதிட்டேன். நிறைய பாடல் சீக்கிரமா எழுதியிருக்கேன், நிறைய பாடல் 2-3 நாள் டைம் கூட எடுத்திருக்கேன்.
1: முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்து பாடல் பார்த்தீங்கன்னா உரைநடை தமிழ்ல வந்துட்டு இருந்துச்சு, இப்போ அப்படியே கொஞ்சம் மாறி பேச்சு தமிழ்ல வந்திருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அண்ட் உங்களுக்கு வந்து உரைநடை தமிழ்ல பாட்டு எழுதுறது ரொம்ப பிடிக்குமா, இல்ல பேச்சு தமிழ்ல பாட்டு எழுதுறது ரொம்ப பிடிக்குமா?
2: இப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா காலகட்டம் தான். அந்த காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற. இப்ப இசை ரீதியாவும் பாத்தீங்கன்னா அப்ப பயன்படுத்துற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வேற, இப்ப பயன்படுத்துற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வேற. அப்ப வந்து ஒரு லிரிக் வந்து ஒரு இசையை தாங்கி பிடிச்சிருந்தது, ஒரு இசை வந்து லிரிக்கை தாங்கி பிடிச்சிருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சவுண்டிங் ஆயிருச்சு எல்லாமே, வேர்ட்ஸ். இப்ப ஒரு சின்ன இசை இருந்தா கூட அங்க வார்த்தைகள் நிரப்பிக்கிட்டு இருந்தாங்க அப்ப. ஆனா இப்ப வந்து ஒரு சவுண்டிங்கால தான் அந்த இசை வந்து நிரப்பப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம

0: இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து நிறையா சவுண்டிங் வேர்ட்ஸில் தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு உரைநடை பிடிக்குமா இல்லை பேச்சு வழக்கில் பிடிக்குமானா, படத்துக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். படங்கிறது வந்து ஒரு வியாபாரம் தான், பல கோடி போட்டு வியாபாரம் பண்ணுற பிஸ்னஸ் அது. ஒரு கவிதையாக நான் எழுதும்போது எனக்கு என்ன பிடிக்குமோ அதுமாரி நான் உரைநடையோ இல்லை எப்படியோ நான் எழுதிக்குவேன். ஆனால் ஒரு பாடல்னு வந்து வரும்போது ஒரு வியாபார ரீதியாக, ஒரு வர்த்தக ரீதியாக, ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ, அவங்களுக்கு என்ன தேவைதோ அதை எழுத முடியும். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து உரைநடை தான். உரைநடையை எழுதுறதான் எனக்கு அதில் ஒரு அழகியல் இருக்கிறதா நான் நம்புகிறேன். அதில் ஒரு கவித்துவம், அதில் ஒரு விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்.
1: இப்போ கவிதையை பற்றி நம்ம பேசிட்டு இருந்ததுனால இந்த கேள்வி கேட்குறேன், கவிதை எழுதுறதுக்கும் திரைப்படத்தில் பாடல் எழுதுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
0: கவிதைகள் வந்து இப்போ எல்லாருமே எழுதலாம், அந்த கவிதைகள் எப்படி இருக்குங்கிறத விட அந்த கவிதைங்கிறது யாருனாலும் எழுதலாம். ஆனால் ஒரு பாடலுங்கிறதுக்கு வந்து கட்டாயம் ஒரு பயிற்சி தேவை. ஏன்னா அதில் வந்து ரிதம்ஸ் இருக்குது, சவுண்டிங் இருக்குது, அந்த சவுண்டிங்கை நம்ம பிடிக்கணும். ஒரு தனனா அப்படின்னா தனனாவுக்கு என்ன வார்த்தைகள் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்குங்க பாடலுக்கு. அதனால கவிதை எழுதுகிற எல்லாருமே பாடல் எழுத முடியாது. ஆனால் அந்த டியூனை பொறுத்து இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த டியூனை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு எழுதுறவங்களும் இருக்காங்க.
1: இப்போ வீட்டில் வந்து நீங்க திரைத்துறைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி முத முதல்ல சொல்லியிருப்பீங்கல்ல, அப்போ என்ன சொன்னாங்க?
0: வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறியாமை அப்படிதான். அவங்களுக்கு வந்து இவன் ஏதோ பண்றான், ஆனால் அவங்களுக்கு தேவை என்னென்னா படிக்க வச்சுருக்காங்க, படித்து நிறையா வீட்டில் கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், நீ எதனாலும் பண்ணு, ஏதாச்சும் ஒன்று வீட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்தால். நானும் அப்போ இருந்து அப்படி தான், இப்போ வரையுமே அப்படி தான், ஏதாச்சும் சைடில் ஏதாச்சும் ஒரு வேலை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன், ஒன்று படித்ததுக்கு வேலை பார்ப்பேன், இது வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டி, இதை நான் தனியாக இது என்ன பண்ணுமோ இதுக்கு நான் அப்போயிலேருந்து நான் ஒரு இது பண்ணிட்டுருக்கேன். படித்ததுக்கும் இதுக்கும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பேன். இப்போ எம்எஸ்சி எம்ஏ படிச்சிருக்கேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பேன். இங்கே பாடல் எழுதுறத தனியாக கவனிச்சுக்கிட்டு இருப்பேன்.
1: இப்போ உங்களுடைய பாடல்கள் எல்லாம் வீட்டில் கேட்டுட்டு என்ன சொல்றாங்க?
0: சந்தோஷப்பட்டாங்க, பரவாயில்ல நம்ம பையன் போய் ஏதோ ஒன்று பாடல் எழுதுறான், பெரிய பெரிய ஆட்களோட நிற்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப சொல்றாங்க எல்லாருமே.
1: சிறப்பு. இப்போ விஜய் ஆண்டனியுடைய பூக்கி, ககனமார்கன், சக்தி திருமகன் தொடர்ந்து மூணு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
0: சார் வந்து அப்படி ஒரு லிரிசிஸ்டா பார்த்துக்குவாங்க. ஒரு முறை கேரவுன்ல சார் வந்து உட்கார்ந்துருந்தாங்க, அப்போ வந்து பாடல் எழுதுறதுக்காக நான் போயிருந்தேன். போனோடனே சாப்பிட்டியான்னு கேட்டாங்க, இன்னும் இல்லை சார் அப்படின்னு. அப்போ சாப்பிட்றியா அப்படின்னாங்க. ஓகே சார், ஆனால் எனக்கு கம்மியாக ஏதாச்சும் இருந்தால் போதும்னு சொன்னால் அந்த பிரியாணி இருக்கு சாப்பிடு அப்படின்னாங்க. சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆனால் இவ்வளவு வேணாம் சார், சாப்பிட்டு வச்சுரு அப்படின்னாங்க. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பாதி அளவு சாப்பிட்டேன், சாப்பிட்டு என்னால் சாப்பிட முடியல, சரின்ட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். அப்படியே வச்சுட்டு சரி அடுத்த ஷாட்டுக்கு போயிட்டாங்க. சார் கூட நான் போயிட்டேன், வந்து பார்த்தா சார் நான் சாப்பிட்டு வச்சதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சார் என்ன சார் அப்படிங்கிற, இல்லைப்பா சாப்பாடு அது ஒரு புனிதமான ஒன்றுப்பா, வேஸ்ட் ஆகிற போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு அவங்க நினைச்சிருந்தா எப்படினாலும் ஒரு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் எப்படின்னு. ஆனால் நான் சாப்பிட்டு வச்சதை சார் சாப்பிட்டது வந்து இப்படி கூட மனிதர்கள் இருக்காங்களா, ஒரு ஃபஸ்ட்டு மனிதர்களை மனிதர்களாக பார்க்காத ஆட்கள் மத்தியில் ஒரு மனிதனை சக மனிதனாக பார்த்து சார் இது பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. விஜயாண்டன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருக்கும், சார் இசை கேட்டு தான் நம்ம வளர்ந்தோம். 12வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வேட்டைக்காரன் ஆல்பம் ரிலீஸ் ஆனது. ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஆல்பத்தை கேட்டுட்டு நாங்கள் ஸ்கூல் போய் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த புலி உருவங்க பாட்டெல்லாம் அப்படியாப்பட்ட வைப் பண்ண ஒரு இசையமைப்பாளர் கூட நான் பக்கத்தில் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்ததே எனக்கு பிரமிப்பாக இருந்தது, பெருமையாக இருந்தது. சாரை பார்த்து பார்த்து நான் வியந்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். மற்றபடி சார் கூட பயணிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அனுபவமாக இருக்கு.
1: இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர் லா வர்தன் அவருடைய திரைப்பயணத்தை பற்றியும் வாழ்க்கை பயணத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் தொடர்ந்து அவற்றை நிறைய பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: விஜய் ஆண்டனி சார் மாதிரி தமிழ் சினிமால இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி வியந்து பார்த்த மனிதர் யாரு?
1: பாக்யராஜ் சார். இன்னைக்கு வந்து பாக்யராஜ் சார் வந்து நம்ம கூட இல்லை. எனக்கு வந்து அது பெரிய இழப்பாக இருந்தால் கூட அவர் பண்ண சாதனைகளும் அவர் பெற்ற வெற்றிகளும் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது தமிழ் சினிமாவில். சார் கூட பயணம்னு பார்த்தீங்கன்னா 2018-19 அப்போ வந்து சார் கூட நான் பழகிற வாய்ப்பு கிடைச்சது, சாருக்கு பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சது. அவரும் சாரும் அதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து நான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன்தான், இருந்தாலும் வாங்க போங்க வாயா போயா அதை தவிர்த்து கோபமான வார்த்தையோ ஒரு மரியாதை குறைவான ஒரு சொல்லோ நான் இன்ன வரையும் நான் சாருக்கிட்ட பார்த்ததே கிடையாது. எப்போ கால் பண்ணாலும் எங்கேயா இருக்கு அப்படிம்பாரு, இது மாதிரி இங்கே இருக்க போனோம்னா அப்போ நைட்டு வந்துரு பாட்டு எழுதணும் அப்படிம்பாரு. அப்புறம் நைட்டு போவேன். போனோடனே நான் பாக்யராஜ் சார் தபேலா ஆறுமணிப்பட்டி நாலு பேர் உள்ளே உட்காந்துருப்போம். சார் வந்து இசையமைப்பாங்க, ஒரு டியூன் சொல்லுவாங்க, அந்த டியூனுக்கு வந்து நான் எழுதிக்கிட்டு இருப்பேன். சந்தோஷமாக இருக்கும் சார் கூட உட்காருது. நம்ம அதே தான் சொல்கிறேன்ல, ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் நம்ம. சார் படத்தெல்லாம் பார்த்து பயங்கர சந்தோஷப்பட்டு சாரெல்லாம் பார்ப்போமா அப்படிங்கிற இடத்துக்கு போய் சார் பக்கத்தில் உட்காந்து நம்ம எழுதிக்கிட்டு ஒரு லெஜெண்ட், அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவர் பக்கத்தில் உட்காந்து எழுதுறோம் அப்படிங்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார் கூட கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் பயணிக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் கொரோனா வந்தனால அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டு சார் கூட இன்னுமே எனக்கு அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்குயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் சார் பார்த்தீங்கன்னா நான் அதே தான் பள்ளி படிக்கும் போது கல்லூரி படிக்கும் போதெல்லாம் சார் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பேன். சார் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, கண்டிஷனாக இருப்பாங்க, சாருக்கிட்ட ஒர்க் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பேன். சார் கூட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, சார் கூட உட்காந்து எழுதுனேன். என்ன தேவையோ அது சார் கரெக்டாக தெரியும். நம்ம ஒரு லிரிக் எழுதி கொடுத்தோன்னா அது சாதாரண ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட அது சார் இசையமைக்கிறதுல அது அழகெல்லாம் மாறிடும். ஒரு பெட்டு மாரி எங்கிட்ட ஒரு பெட்டு இருக்கும், எங்கிட்ட ஒரு பெட்டு இருக்கும், சார் அதில் நடுவில் உட்காந்துருக்காங்க ஆறுமணி பெட்டியில், நம்ம எதிர்த்த பெட்டியில் உட்காந்துருப்பாங்க. போட உடனே நான் சார்கிட்ட நிறையா கொஸ்டின் கேட்பேன், சார் இது எப்படி சார் அந்த பாட்டு பண்ணீங்க, அது எப்படி சார் பண்ணீங்க, அழகூரில் பூத்தவளை எப்படி பண்ணீங்க, உன் சமையலறைகள் அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாடல் கேட்டுட்டு இருப்பேன். கேட்டுக்கிட்டு இருந்தோன்னே ஒரு முறை கேட்டுட்டு இருந்தேன், சார் இங்கே எப்படி சார் இது இப்படியே தான் இருக்குமா சார் செட்டப் போடிக்கும் போது. சார் சொன்னாங்க, நீ இப்போ உட்காந்துருக்கிய அது யார் உட்காந்துருந்தது தெரியுமா அப்படின்னாரு. யார் சார்? அங்கே வந்தால் தான் சூப்பர் ஸ்டார் உட்காந்துருப்பாரு அப்படிவாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப பரவாயில்லடா ஏதோ ஒன்று, இப்போ அது தலைக்கு ஏற்றுக்காம பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து மறுவாட்டி நான் நிறைய எழுத ஆரம்பித்தேன், நிறையா பயணிக்க ஆரம்பித்தேன். ரெண்டு லெஜெண்ட் வந்து நல்ல பெரிய அனுபவம், மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்குங்க.
0: ஓகே, நீங்கள் எழுதின பாடல்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது?
1: அயோத்தி படத்தில் அந்த திருட்டு பயில் எனக்கு பிடிக்கும். இப்போ படையாண்ட மாவீரால் கூட அவ வருவாளா அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. ரஜினின்னு ஒரு படம் எழுதுனா அதில் துரு துரு கண்கள்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் ஜாக்கியில் வந்து அலங்காரி ஆலங்காரின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதிலே தென்னாட்டு சிரிக்கின்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் விஜயாண்டனி சார் கூட சொல்லிடுமா அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதுமாரி எனக்கு நிறைய பாடல் இருக்குங்க, நிறைய பாடல் பிடிக்கும் நான் எழுதுனதுலேயே.
0: சிறப்பு சிறப்பு. ஓகே, உங்களுக்கு வந்து எந்த ஜேனரில் பாட்டு எழுதுறது ரொம்ப பிடிக்கும், அதாவது காதல் பாடல்களா இல்லை காதல் சோக பாடல்களா இல்லை வெறும் சோக பாடல்களா அந்த மாதிரி, இல்லை ஒரு மாஸ் ஓப்பனிங் சாங்கா, எந்த மாதிரி ஜேனரில் பாடல் எழுத உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு என்ன பொறுத்தவரை என்ன ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு பெஸ்ட்டாக பண்ணணும். அது காதல் பாடலாக இருக்கலாம், மாஸ் ஓப்பனிங் சாங் பாடலாக இருக்கலாம், எந்த பாடலாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி நம்ம எழுதணும். இன்னொன்று என்ன, நம்மளுக்கு வெஸ்டர்ன் பிடிக்குமா கிளாசிக்கல் பிடிக்குமா ஃபோக் பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு

0: ஃபோக் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோக்கில் வந்து புதுசாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். அதே சமயத்தில் வெஸ்டர்ன் எழுதுவேன், கிளாசிக்கல் எழுதுவேன்.
1: ஓகே, எனக்கு சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி அதிகமாயிருச்சு. அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகணும், ஒரு நிமிஷத்துக்கு அந்த ரீல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த பாடல் ட்ரெண்ட் ஆனாதான் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மாயை ஒன்று இருக்கு. பரவாயில்ல, இது நமக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை பாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
0: சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அது ப்ரமோஷன் தான் நான் நினைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, எந்த பாடல் எந்த படத்தில் பயன்படுத்துகிறாங்க, இல்லை எது மாதிரி ஆட்கள் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க, எது மாதிரி ஆட்கள் அதை இசையம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்றைய பாடல் இருக்குது. இன்றைய பாடல் வெற்றி அடைகிறதுக்கு ப்ரமோஷன் தான் காரணமாகவும் இருக்குது. ப்ரமோஷன் இல்லாமல் ஆர்கானிக், இப்போ நீலோத்தி பாடலாம் வந்தது ரசிகர்கள் நல்ல பாடல்கள் நீலோத்தி போன்ற பாடல்களும் வரவேற்கணும், அதை வெற்றி அடை வைக்கணுங்கிறது என்னோட எண்ணம்.
1: சிறப்பு சிறப்பு. இப்போ மற்ற கவிஞர்களுக்கும் உங்களுக்கும் இருக்க ஒரு தனித்துவம்னா எதை சொல்லுவீங்க?
0: இப்போ மற்ற கவிஞர்களுக்கும் எனக்குள்ள தனித்துவம் பார்த்தீங்கன்னா, எல்லா லிரிசிஸ்டமும் அதான் நினைப்பாங்க, தங்களோட பெஸ்ட் காமிக்கணும்னு நினைப்பாங்க. அதுமாரி என்னோட பெஸ்டா ஓமை, நிறைய ஓமைகளை நான் பயன்படுத்துவேன், இன்னும் நிறைய ஓமைகளை நான் பயன்படுத்தணும் அப்படிங்கறதா என்னோட பெஸ்டா இருக்கும்.
1: இப்போ வந்து ஒரு ஹிட் பாடல் கொடுக்கறதுக்கு வரிகள் வந்து எவ்வளவு முக்கியமான பங்களிப்பு கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: வரிகள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து என்னதான் ஒரு பாடல் வந்து சவுண்டிங்லேயே இருந்தாலும், அந்த சவுண்டிங் ஏற்றபடி லிரிக் இருந்தால் தான் அது முணுமுணுப்பாங்க எல்லாருமே. வெறுமனையே தனனா தனனா தனனான்னா அது வந்து அவங்களுக்கு முணுமுணுக்க மாட்டாங்க. அந்த தனனாக்கு ஒரு லிரிக் போட்டோன்னு வச்சுங்களேன், அதுதான் அவங்க முணுமுணுப்பாங்க. டியூனை விட லிரிக் தான் முணுமுணுப்பாங்க. ஆனால் டியூனும் முக்கியம், லிரிக்கும் முக்கியம், ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி தான்.
1: இப்போ உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பாராட்டு எது?
0: என்னோட தமிழையா பாராட்டினதாங்க. நான் சொன்ன இல்லையா, சிறு வயதுல வந்து என்னோட தமிழையா வந்து போர்டில் எழுதுவாங்க, எழுதிட்டு இப்போ ஒரு பாடலாசிரியர் பேர் சொல்லி என்னோட மாணவன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்ன இல்லையா. அதே மாதிரி பாடம் நடத்தும் போது நான் லாஸ்ட் பெஞ்சில் நான் பாடலாசிரியரை உட்கார்ந்துருந்தேன். அதே மாதிரி பாடம் நடத்தும் போது என்னோட மாணவன் பாடலாசிரியர், கீழே வந்து என்னோட இன்னொரு மாணவன் லாவர்தன் திரைப்பட பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் நடத்திட்டு என்ன மாணவர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஒரு விழால. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு கிரெடிட் மாதிரியும் ரொம்ப பெருமையாகவும் இருந்தது, அந்த தருணமா அமைச்சது. அது மறக்க முடியாத ஒரு பாராட்டா இன்னும் என் மனசுல இருக்குங்க.
1: சிறப்பு. இந்த மாதிரி நீங்க இன்னும் நிறைய பாராட்டுகள் வாங்க, என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் கவிஞர் லாவர்தன் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுவரையும் இணைந்திருங்கள் சென்னை FM Rainbow 101.4 உடன்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வரி எது?
1: கரண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம சாரதி அண்ணன் எழுதின நீலோத்தி பாடல்கள் தான். அதில் எல்லா வரிகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து எனக்கு எல்லாரையும் போல நல்லா இருப்போம் நாளை அப்படிங்கிற அந்த இசைக்கேற்ற அந்த வரியை கேட்கும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகேடா, எல்லாரையும் போல நல்லா இருப்போம், அவ்வளோ பெரிய எனர்ஜியாக இருக்குங்க. அந்த பர்டிகுலர் அந்த லைன் மட்டும் எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்குங்க.
0: ஓகே, ஒரு பாடலாசிரியராக இப்போ வரைக்கும் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்க சவால்கள் என்னென்ன?
1: பொருளாதார பிரச்சனை தான். இப்போ என்னன்னா, இப்போ வந்து தவறாக சொல்லலை, ஒரே டியூன் கொடுத்து ஒரு நாலு பேரை கூட எழுத சொல்லுவாங்க, ஒரு அஞ்சு பேரை கூட எழுத சொல்லுவாங்க, ஒரு டம்மின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லிரிக் ஃபைனல் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணும். ஃபைனல் ஆன பிறகும் ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணும். இப்போ அதுமாரி சிக்கல் இருக்கும்போது ஒரு பாடலாசிரியர், வளர்ந்து வர பாடலாசிரியருக்கு பெரும் பொருளாதார பிரச்சனை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட, அவங்க பணம் கொடுக்குற இடைப்பட்ட காலத்தில் அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதுமாரி பிரச்சனைலாம் நிறையா நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இன்ன வரையுமே எனக்கு அதுமாரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. பொருளாதாரத்தை சமாளிக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் நிறைய படத்தில் வந்து தொகை வராத தொகை இருக்கும், நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரங்கும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாம் தேதி நம்ம வாடகை கொடுக்கணும், வீட்டு வாடகை. இப்போ அவங்க சொல்கிறது வந்து பத்தாம் தேதி தரேன்னு சொல்கிறாங்கன்னா, சரி பத்தாம் தேதி அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாம் தேதி நம்ம வந்து கடன் வாங்கி நம்ம வாடகை கொடுத்துருவோம் பத்தாம் தேதி தரேன்ட்டு. இப்போ பத்தாம் தேதி அவங்க தரமாட்டாங்க, பத்தாம் தேதி நமக்கு வேறு பிரச்சனை இருக்கும். அப்போ கடன் வாங்கினதுக்கும் கொடுக்கணும், இதுக்கும் கொடுக்கணும், அப்படியே தள்ளி தள்ளி போகும்போது பொருளாதார ரீதியாக ரொம்ப பாடலாசிரியர் பாதிக்கப்படுறாங்க. அதனாலேயே நிறைய பாடலாசிரியர்கள் இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளோ கிரியேட்டிவான பாடலாசிரியர்லாம் காணாமல் போனது காரணமே இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனை தான். இதை வந்து என்ன பண்ணணும், இயக்குநர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி இதை உணர்ந்து அட்லீஸ்ட் டம்மி எழுதுறவங்களுக்கு ஏதோ ஒரு தொகை, இப்போ வந்து பெரிய தொகை இல்லாட்டியும் கூட ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு பஸ்ஸு கூட ஒரு சாப்பாடு கூட ஏதாச்சும் ஒன்று உதவி பண்ணால் அவங்களோட வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட கருத்து.
0: என்னோட
1: தமிழ் ஆசிரியருக்கு நான் புலவர் செல்ல கலைவாணன் நினைக்க இல்ல, அவருக்கு என்னோட நன்றியை சொல்றேன். அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கும் நன்றி சொல்றேன். என்னோட பயணிச்ச ஆசிரியர்கள் நன்றி சொல்றேன். அப்புறம் சக மாணவர்களுக்கு நன்றி சொல்றேன். இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது பாஸ்கரன் சார், அவருக்கு நான் நன்றி சொல்றேன். சி சத்யா சாருக்கு நன்றி சொல்றேன். அப்புறம் சூதுகோம் டைரக்டர் அர்ஜுன் சாருக்கு நான் நன்றி சொல்றேன். கௌதமன் சாருக்கு நன்றி சொல்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் பிலிம் டைரக்டர் ஹரிக்குமார் சாருக்கு நன்றி.

0: சொல்றேன், பிரபுதேவா சாருக்கு நன்றி சொல்றேன், மற்றும் இன்ன வரையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க நிறைய பேருக்கு நன்றி சொல்றேன். முக்கியமா பாத்தீங்கன்னா ஆண்டனிதாசன், சிங்கர் ஆண்டனிதாசன், என்னோட கஷ்ட காலங்கள்லாம் அவரு தான் எனக்கு நிறைய உதவிகள் பண்ணி, பொருளாதார ரீதியா உதவிகள் பண்ணி என்ன ரொம்ப எனக்கு புத்துணர்ச்சி ஆகிட்டே இருப்பாரு. இந்த நேரத்துல நான் அவருக்கு நன்றி சொல்றேன். அப்புறம் அக்கா மீனாட்சி இளையராஜா அக்காவுக்கு நன்றி சொல்றேன். அது மாதிரி நிறைய இசையமைப்பாளர் என்னை இன்ன வரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய இசையமைப்பாளருக்கு நன்றி சொல்றேன். குறிப்பா விஜயாண்டனி சாருக்கு நன்றி சொல்றேன். நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த நேரத்துல மறந்திருந்தா கூட என் உறவுகள் எல்லாருக்குமே, என் தமிழ் உறவுகள், இசையமைப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: சிறப்பு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேயர்கள் கூட நீங்க பகிர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்துல வந்து நான் ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். உங்க மனசுக்கு அதை பத்தி என்ன தோணுதோ உங்க ஸ்டைல்ல நீங்க சொன்னீங்கன்னா நல்லா அழகா இருக்கும். முதல் வார்த்தை வெற்றி.
0: வெற்றி அப்படிங்கிறது அனுபவமாக இருக்கணும். ஒரு வெற்றி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படிங்கலாம. வெற்றி பெற்றவர்கள்லாம் இங்க புத்திசாலி கிடையாது. அதுபோல் இவ்வளோ அனுபவத்தை நம்ம சேகரிக்கிறோம். நம்ம ஒரு முதுமையான ஒரு பருவத்தில் நம்ம படுத்திருக்கும் போது எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது, எவ்வளோ உண்மையான அனுபவங்களை நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் ஏன் உண்மையான வெற்றியாக நம்ம.
1: தோல்வி
0: இங்கே எதுவுமே என்னை பொறுத்தவரை வந்து தோல்விங்கிறது கிடையாது. இப்போ வந்து எதுவுமே இங்கே தோக்கமும் இல்லை. கொஞ்சம் முயற்சி பட்டோன்னா எல்லாமே வெற்றிங்கிறது என்ன, வெற்றிங்கிறது நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. ஆக தோல்விங்கிறது ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் முயற்சி பெற்று ஒரு தோல்விங்கிறது வரும்போது வந்து நம்ம எப்படி அதை அணுகணும், அந்த இடத்துல நிதானத்தோடு நின்று நம்ம அணுகும்போது எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் உடச்சிட்டு நம்ம வெற்றி பெற்றலாம். அதனால தோல்விங்கிறது வந்து நம்ம அந்த இடத்துல தோண்டு போகாமல் அந்த இடத்துலேருந்து நம்ம எப்படி மறுவாட்டி மீண்டு மறுவாட்டி எப்படி ஓடுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சிந்திச்சாலே போதும்னு நினைக்கிறேன்.
1: காதல்,
0: இரு இதயங்கள் வந்து சேருவது தான் காதல். அந்த சேருவது வந்து உண்மையாக இருக்கணும். என்னதான் இப்போ காதல் பண்றாங்க, ரெண்டு நாளைக்கு லவ் பண்றாங்க, மூணா நாள் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடறாங்க, அப்படி இல்லாம இரு இதயங்களும் எப்படி நம்ம வாழ போறோம், மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி வாழ போறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, சரிசமமா, ஆனா ஆண் நான் பெண் அப்படின்னு இல்லாம சரிசமமா எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்கும் எல்லா இதுவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இரு இதயங்களும் ஒன்று சேர்ந்து வாழ்றதே காதல் நினைக்கிறேன்.
1: சினிமா.
0: சினிமா வந்து இப்போக்கு என்னோட உயிரே சினிமா தான். ஏன்னா சினிமாவில தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், சினிமா தான் ஓடிட்டு இருக்கோம். வெறுமனே சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாம அது வந்து ஒரு சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் குரல் கொடுக்கிற ஒரு தளமா இருக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட எண்ணம்.
1: வானொலி.
0: வானொலி செவிகளுக்கு தேன் வந்து பாயிற மாதிரி வானொலி. இப்ப பாத்தீங்கன்னா என்னதான் இரவு நேரத்துல பயணங்கள் பட்டாலும், என்னதான் டேப்பரி கார்ல நம்ம கேஸ்ட் இருந்தாலும், பென்ட்ரைவ் இருந்தாலும் சரி, அந்த வானொலியை போட்டு கேட்டு அவங்க பேசுற பேச்சை கேட்டுட்டு அவங்க சொல்ற கருத்துக்களை கேட்டுட்டு ஒரு இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டு அப்படியே போகும்போது அவ்வளவு ஒரு ஃப்ரீடமா இருக்கும். வானொலிங்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
1: இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர் லா வர்தன் அவருடைய திரைப்பயணத்தை பத்தியும் வாழ்க்கை பயணத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் அவற்றை நிறைய பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சென்னை FM Rainbow 101.4 உடன்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: உங்களுக்கு பிடிச்ச பாடலாசிரியர்கள் ஒரு மூணு பேர் சொல்லுங்க.
1: எனக்கு கண்ணதாசன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு வாலி அவர்களை பிடிக்கும், மருதகாசியை பிடிக்கும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிடிக்கும், அப்புறம் வைரமுத்து ஐயா பிடிக்கும், நாமுத்துக்குமார் அவங்களை பிடிக்கும், நிறைய பாடலாசியை பிடிக்கும். இவங்கெல்லாம் எனக்கு ஒரு சிக்னேச்சராக எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எந்தெந்த காரணத்துக்காகலாம் இப்போ நீங்கள் சொன்ன பாடலாசிரியரை பிடிக்கும்?
1: இப்போ கண்ணதாசன் ஐயா பார்த்தீங்கன்னா தத்துவார்த்தமான வரிகளாலேயும் காதல் பாடல்களையும் பெயர் பெற்றவர் தான் கண்ணதாசன் ஐயா. அந்த ஒரு அவரோட தத்துவ பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட காதல் பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுமாரி வாலி ஐயா பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறை இருக்காங்கல்ல, இன்றைய தலைமுறைக்கும் அவங்க கரண்ட்லி என்ன நிறைய எழுதுனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மான் சார் இசையில் விஜய் சார் கூட உன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா, முன்னால் முன்னால் முன்னால் முன்னால் வாடா, அந்த பாடலாம் இந்த காலகட்டத்துக்கு எழுதினாங்க ஐயா, அந்த காலகட்டத்துக்கு எழுதினாங்க. அவரோட வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மருதகாசி ஐயா பார்த்தீங்கன்னா கிராமிய மனம் வந்து ஐயாவோட பாடல்கள் நிறையா இருக்கும். அதுமாரி தமிழ் பண்பாடு நிறைந்த பாடல்களாகவும் இருக்கும். இப்போ பட்டுக்கோட்டை ஐயா பாடல் பற்றி எளிய மக்களுக்கான பாடல்களாக இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம வைரமுத்து ஐயாவோட பாடல்கள் எத்தனையோ வெற்றி பாடல்கள் இருக்குது, காதல் பாடல்கள் இருக்குது, தத்துவ பாடல்கள் இருக்குது, எத்தனையோ பாடல் இருக்குது. நாமுத்துக்குமார் பாடல்லாம் ஐயாவோட பாடல்லாம் சொல்லணே அவசியம் இல்லை. ஸோ அவங்களோட என்ன பாடல் வரிகள்லாம் எனக்கு சிக்னேச்சரா, எனக்கு அந்தந்த காலகட்டத்தில் எப்படி இப்படி வந்தாங்க அவங்கலாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா அவங்க இருப்பாங்க.
0: தமிழ் சினிமால ஏதாவது ஒரு பாடலை நம்ம எழுதியிருக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சது உண்டா?
1: எல்லா வெற்றி பெற்ற பாடலையும் நான் யோசிப்பேன், நம்ம எழுதியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன்.
0: அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்துக்கு சும்மா பாடல் வரியை மாற்றி எழுதி பார்க்கறது?
1: ஆமாம், நான் ப்ராக்டிஸ் பண்ணதே அப்படி தான். இமான் சார் டியூன்லாம் எடுத்துக்குவேன், இமான் சார் டியூனு, ரஹ்மான் சார் டியூனு, யுவன் சங்கராச்சார் டியூனு, நிறையா டியூன் எடுத்துக்கிட்டு அந்த பாடல்களெல்லாம் நம்ம எழுதியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களை நான் எழுதி பார்ப்பேன். ஸோ அப்படி தான் நான் ப்ராக்டிஸே பண்ணேன். இப்போ வைரமுத்து ஐயாலாம் சொல்லுவாங்க அவர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாருன்ட்டு, ஹிந்தி பாடல்கள் இருக்குல்ல, ஹிந்தி பாடல்களில் அவர் மொழிபெயர்த்து தமிழ் நம்ம எழுதினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைரமுத்து ஐயாவே ப்ராக்டிஸ் பண்ணாருன்னு என்னோட தமிழையா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ நானுமே அப்படி தான் ஹிந்தி டியூனு, தமிழ் டியூனு, எல்லா டியூனும் எடுத்துகிட்டு தான் நானும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.
0: ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: ஆ, நிறையா இருக்கு.
0: அது நேயர்களுக்கு
1: கும்கி படத்துலலாம் இப்போ வந்துட்டு இருந்ததா சொல்லிட்டாலே அவ காதல் இருக்கட்டும், நான் அந்த பாடல்லாம் நான் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பேன் அப்படின்லாம் நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதியிருக்கேன்.
0: இந்த மாதிரி ஏதாவது தமிழ் சினிமாவில் அந்த பாடல்களை நீங்கள் மாற்றி எழுதி ட்ரை பண்ணியிருக்கீங்களா?
1: பண்ணியிருக்கேன். இப்போ கும்கி படம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் வந்துட்டு இருந்தது, அப்போ வந்து இந்த ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியல, அதெல்லாம் நான் மாற்றி ட்ரை பண்ணியிருக்கேன்.
0: ஓகே, அந்த நீங்கள் மாற்றி எழுதின வரிகளை நேயர்களுக்காக சொல்லி காட்ட முடியுமா?
1: கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் ஞாபகம் இல்லை, அதை மட்டும் சொல்கிறேன். அந்த ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியல, அதை வந்து நான் இப்படி எழுதிட்டு இருப்பேன் அந்த நேரத்தில். நித்தங்கான வேலை வந்து வதைக்கிற ரெட்ட வெளியில் நெஞ்ச மூடிக்கிற

0: அப்படின்ட்டு நான் அப்படியே எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன்.
1: அது ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. அந்த லாவர்தன் பாடலாசிரியரை தாண்டி அவருக்குள்ள என்னென்ன திறமைகள் ஒளிஞ்சிருக்கு?
0: இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிறுகதை நல்லா எழுதுவேன், இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கூட எழுதிக்கிட்டு இருக்கேன். பாட தெரியாது, இருந்தாலும் பாட முயற்சி பண்ணுவேன். இசையும் நான் அமைப்பேன், நானே மெட்டு போட்டு பாடுற வழக்கம் எனக்கு இருக்குது. அப்புறம் பேச்சுகள் நிறையா, அப்போலேருந்து பேச்சு போட்டிகள் பேசுகிறன பேசி பழக்கப்பட்டனால நல்லா பேசுவேன்.
1: உங்களுடைய பாட்டு மூலமாக இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல வர ஒரு விஷயம்னா என்ன?
0: கருத்துள்ள பாட்டுகளாக சொல்லணும். நம்ம பாட்டை கேட்டு ஒரு ரெண்டு பேர் எப்பா நான் மாறிட்டேன்ப்பா, அது வரையும் நான் எப்படியே இருந்துகிட்டு இருந்தேன், இப்போ உன் பாட்டு லிரிக் கேட்ட பிறகு எனக்கு அந்த விஷயத்துலேருந்து நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னோட பாடல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன்.
1: அதே மாதிரி உங்களுடைய பாடல் வரிகள் சமூகத்தில் இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
0: இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அப்போ வந்தது, அது பெரிய பேசப்பட்டது. எல்லாருமே அப்போ ஒரு மோட்டிவேஷன்னா தோல்வி என்ன வரலாறா, தோல்வி இன்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோலா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரிகள் வரும்போது எல்லாருக்குமே ஒரு அப்போ என்ன நம்மளாலே முடியும் அப்படிங்கிறது ஒரு எழுச்சிகரமாக இருந்தது அந்த நேரத்தில். அதேமாரி என்னோட பாடல்கள்னு கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை.
1: சினிமாவில் உங்களுடைய இலக்கு என்ன?
0: தவிர்க்க முடியாத ஒரு பாடலாசிரியர் ஆகணும் அப்படிங்கிறதா என்னோட இலக்கா இருக்கு, அதுதான்.
1: பாடலாசிரியரை தாண்டி இயக்குனரா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாடகரா உங்களை எதிர்பார்க்கலாமா?
0: இருக்கு, நடிக்கிறது கூட ஆர்வம் இருக்கு, அதற்கான சூழல் வரும்பொழுது கண்டிப்பா அதுல என்ன என்னோட பெஸ்டோ அதையும் நான் காட்டணுங்கிறது என்னோட ஆசையா இருக்கு.
1: ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் கவிஞர் லாவர்தன் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுவரையும் இணைந்திருங்கள் சென்னை FM Rainbow 101.4 உடன்.

0: ஒருத்தர் பாடலாசிரியரா ஆகுறதுக்கு அவர் முறைப்படி வந்து ஒரு பாடலாசிரியர் கிட்ட வேலை செஞ்சோ இல்ல முறைப்படி படிச்சோ கத்துக்கணுமா, இல்ல கேள்வி ஞானத்தையே பாடல் எழுதலாமா?
1: இப்ப பாத்தீங்கன்னா நான் எந்த பாடலாசிரியர்கிட்ட நான் இருந்து வேலை பார்த்து நான் கத்துக்கல, என்னோட கிரியேட்டிவிட்டி தான் எழுதுனேன். ஆனா நம்ம வந்து சந்தம் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு வெண்பாவோ ஆசிரியப்பாவோ நம்ம தெரிஞ்சுக்கும் போது சந்தத்தை நம்மளுக்கு பிடிக்கிறது இயல்பா இருக்கணும். ஒரு இப்ப வந்து நிறைய பேர் இன்னைக்கு பாடல் எழுதணும்னு வராங்க, வந்து அவங்களால இன்னைக்கு நிக்க முடியல, எழுத முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சந்தத்தையே பிடிக்க முடியல. நம்ம வெளியில எப்படினாலும் எழுதிட்டு போயலாம், ஆனா ஒரு டியூனுக்கு எழுதுறதுன்னா சந்தத்தை பிடிக்க தெரியணும். அந்த நோட்ஸ் நம்மளுக்கு தெரியும் தன்னா அப்படின்னா அந்த தன்னாவுக்கு என்னென்ன வார்த்தைகள், வார்த்தை பஞ்சம் இல்லாம அதை நம்ம வந்து சரிபரா நம்ம போனோம். நம்ம எல்லாரையும் இப்போ ஒரு இயக்குனர் சொல்லுவாங்க, சுச்சுவேஷன் இசையமைப்பாளர் சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம ஏத்த வரிகளை எழுதணும்னா நம்மளுக்கு சந்த பயிற்சிங்கிறது வேணும், கிரியேட்டிவிட்டியும் வேணும். எம்டியா நம்ம போயிட்டு எழுதணும்னா அங்கே ஒன்று இருக்காது, கிரியேட்டிவிட்டி வேணும். ஒரு சூழல் இப்போ சொல்றாங்கன்னா அந்த சூழல் வந்து நம்ம உள்வாங்கிட்டு அந்த சூழலுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும், நம்மளோட சிக்னேச்சர் வார்த்தைகளும் நம்ம எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்வத்தில் வந்து

0: நம்ம தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம எப்படி பாடல் எழுதுறது பயிற்சி இல்லாம, நம்ம எப்படி இப்ப நீச்சல் தெரியாம குளத்துல இறங்கிட்டு நான் நீச்சல் அடிச்சிருவோம்னா அது எப்படி? ஆனா பயிற்சியோட நம்ம நீச்சல் அடிக்கும் போது எவ்வளவு பெரிய ஆழத்தை இறந்தாலும் நம்ம கடந்து வந்துருவோம் இல்லையா? சோ அது மாதிரி தான் நீச்சல் தெரியணும்னா, ஒரு குளத்தை ஒரு ஆத்த கடக்கணும்னா நீச்சல் தெரியணும், பாடல் எழுதுனா கட்டாயம் சந்த பயிற்சி தெரியணும், இருக்கணும்.
1: இன்னைக்கு தமிழ் மக்களுடைய ரசனை எப்படி இருக்கு?
0: இப்ப ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஜென்சி கிட்ஸ், இன்னொன்னு இந்த 90s 80s. இது மாதிரி இப்ப அவங்களுக்கு எல்லாம் இப்ப வர பாடல்கள் பிடிச்சிருக்கா அப்படின்னா, அவங்க பழைய பாடல்கள் இன்னும் ராஜா சார் சாங் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஜென்சி கிட்ஸ் தான் இப்போ வந்து அபயங்கர் பிரதர் பாடலா இருக்கட்டும், இப்போ ஜென்சி, இப்போ ஜென்சிக்கு தகுந்த மாதிரி டியூன் போடுறாங்கல்ல அந்த பாடலா இருக்கும், அவங்க ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ராஜா சார் சாங் தான் ஆல் டைம் ஃபேவரட்டா இன்னுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம்.
1: இந்த இசையமைப்பாளர்கிட்ட பாடல் எழுதணும் அப்படின்றது என்னுடைய கனவு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க?
0: ராஜா சார், ரஹ்மான் சார், ரெண்டு பேருக்கிட்டையும் பாடல் எழுதணும் அப்படிங்கறதா என்னோட கனவு, கூடிய விரைவில் நடக்கும்னு நம்புறேன்.
1: உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்பட்ட ஒரு தருணம்
0: என்னென்னா, இப்போ வந்து நம்ம எங்கேயோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருந்தோம், அங்கேருந்து இன்னைக்கு இங்கே சென்னையில் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 25 படத்துக்கு மேலே இன்னைக்கு பெரிய பெரிய படத்துக்கு மேலே இன்னைக்கு பாடல் எழுதியிருக்கோம். யார் யார திரையில் பார்த்தோமோ அவங்களை இன்னைக்கு நேரில் பார்த்துட்டு கை கொடுத்து பக்கத்தில் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கோம், வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது என்ன நானே மெச்சிக்கிட்டு, உன்னால் இன்னும் முடியும் போ, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே தட்டி கொடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருப்பேன்.
1: நீங்கள் சோர்வாக இருக்கும்போது உங்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயம் எது?
0: சோர்வாக இருக்கும்போது என்ன நானே தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்திக்குவேன், எப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்குவேன். முன்னாடியெல்லாம் அந்த அக்செப்ட் எல்லாம் என்கிட்ட கிடையாது, அது அதை நினச்சி ரொம்ப குழம்பி ரொம்ப தவிச்சுக்கிட்டு ஐயோ எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிப்பேன். இப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓகே நடந்துருச்சு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கடக்க முயற்சி பண்ணுறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கோனா, கிரிக்கெட் பிளேயர் தோனி இருக்கார் இல்லையா, அப்போ வந்து ஒரு பிளேயர் ஒருத்தர் அவர் வந்து சோகமாக இருந்திருக்காரு, சோகமாக இருந்தோன்னே எம்எஸ் போய் கேட்டிருக்காரு எதுக்கு சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு, இது மாதிரி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்போ வந்து அவருக்கு ஒரு முக்கியமான மேட்ச், அம்மா இறந்துட்டாங்க அதனால என்னால் கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ தோனி கேட்டிருக்காரு, உங்கள் அம்மாவை நீ காப்பாற்றிருக்க முடியும்னு நினைக்கிறியா ஹாஸ்பிட்டலில், எமர்ஜென்சியாக இருந்தாங்க ஓகே, இந்த இந்த நோய் வந்திருக்கு ஓகே, அவங்கள காப்பாற்றிருக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னோன்னே, இல்லை இல்லை முடியாது, இங்கே முடியாத விஷயத்துக்கு நம்ம கவலை பண்ண அவசியம் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. எனக்கு அதை நான் மைண்டில் அடிக்கடி யோசிப்பேன், இந்த விஷயம் இதை நம்மளால் பண்ணியிருக்க முடியுமா, இந்த விஷயம் நடந்துட்டு இதை கடந்துட்டு நம்ம அடுத்த விஷயம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே.
1: இத்தனை வருஷம் திரைத்துறையில் இத்தனை பாடல்கள் இத்தனை படங்களுக்கு எழுதியிருக்கிறீங்க, இதில் நீங்கள் கற்றுக்கிட்ட அனுபவங்கள் என்னென்ன?
0: நிறைய இருக்குது. இந்த இந்த பாடல் எழுத வந்த மூலியமாக நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட படித்த சக மாணவர்கள்லாம் இன்றைக்கி நல்ல ஊதியம் பெற்று நல்ல சம்பளம் வாங்கி இன்றைக்கி ஒரு நல்ல வேலையில் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பாடல் எழுத வந்துட்டு இன்றைக்கி நம்ம நிறைய பாடல்கள் எழுதிட்டால் கூட இன்றைக்கி ஒரு பொருளாதார ரீதியாக நம்மளால் வளர முடியலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது. மற்றபடி ஒரு பக்கத்து ஏக்கமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கத்து நம்மளுக்கு திருப்தியான வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்குது எனக்கு.
1: பிடிச்ச வேலையை பண்ணுறது எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க?
0: பிடிச்ச வேலையை பண்றது அருமையான ஒரு சந்தோஷமான விஷயம் தான். என்ன என்ன நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்காங்க அப்படிங்கும் போது அங்க ஒரு தடையா வருது. இப்ப ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியா நல்லா அவங்கள அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம ஒரு பிடிச்ச வேலையை பண்றது இருக்குல்ல, அது வேற. இப்ப ஃபேமிலியை நம்ம தான் பாத்துக்கணும், பார்த்துட்டு நம்ம பிடிச்ச வேலையை நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கும் போது அங்க ஒரு சிக்கலே வருது. ஆனா பிடிச்ச வேலையை பாக்குறதுங்கிறது ரொம்ப மனநிறைவான ஒரு விஷயம், அது தொடர்ந்து அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு படம் ராட்சசன் டைரக்டரோட வரப்போகுது, அப்புறம் அயோத்தி டைரக்டரோட அடுத்த படத்துக்கு நான் பாடல் எழுதியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய கமிட் ஆகி போயிட்டு இருக்கு.
1: ஓகே, வாழ்த்துக்கள். சென்னை எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கும் உங்கள் ரசிகர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: எல்லாருமே கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, எதுவுமே வாழ்க்கையில் முடியாது அது நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு எதுனால் நம்ம நினச்சா முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளே வளர்த்துக்கணும். இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் இருந்த என்னால் சென்னையில் நான் வரும்போது 0, யாரையுமே எனக்கு தெரியாது, எந்த பழக்கமே கிடையாது, எப்படியாவது சினிமாவில் ஜெயிச்சிட முடியாதா அப்படிங்கிறது நான் அங்கேருந்து நான் இங்கே வந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 படத்துக்கு மேலே நான் எழுதிக்கிட்டு இன்றைக்கி நிறைய நண்பர்களை நான் சேர்த்துருக்கேன், நிறைய உறவுகளை சேர்த்துருக்கேன், திரையில் பார்த்தவங்களோடலாம் இன்றைக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்குங்கிறதே ஒரு வரலாறு தான். அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே முடியாதுங்கிற எண்ணத்தை நம்ம விட்டுட்டு எதுனாலுமே முடியும், நம்ம முயன்றால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத ரசிகர்களுக்கு கேட்டுக்கிறேன்.
1: ஓகே, நீங்கள் எவ்வளோ நேரம் பேசும்போது ஒரு விஷயம் நான் கவனித்தேன், எங்கள் ஊர் எங்கள் மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, உங்கள் ஊரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்?
0: இல்லை எல்லாருக்குமே நேட்டிவ்ங்கிறது உயிர் தானே, அங்கே இருந்தானே நம்மளோட கனவுகளாக இருக்கட்டும் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்ம எப்படி வாழ போகிறோங்கிற கனவுகள்லாம் அங்கே இருந்தானே வளரும் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப இதுதான். இப்போ என்னோடய ஊருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் ஆர் சுத்திப்பட்டு அப்படிங்கிறது

0: என்னோட சொந்த ஊர். ஆனா நாங்க தற்போதைக்கு வீடு கட்டிட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே தஞ்சை மாவட்டத்துல நெய்வாசல் சமத்துவபுரம் அதுலதான் நாங்க இப்ப இருக்கோம். அதான் என்னோட ஊரு.
1: இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து எங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்காக உங்க நேரத்தை செலவிட்டு உங்களுடைய அழகான உரையாடலை அற்புதமாக கொடுத்தீங்க. அதுக்கு சென்னை எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதோட மட்டும் நிக்காம இன்னும் பல வெற்றிகள், பல பாடல்கள், பல விருதுகளை நீங்க வாங்கி குவிக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் சென்னை எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நீங்களும் ரொம்ப அற்புதமா கேள்விகள்லாம் கேட்டீங்க, சரியான கேள்விகளாகவும் கேட்டீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பானதாக அமைஞ்சதுக்கு நன்றி.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்ளா. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சென்னை பூங்கா, குன்னூர், சின்னசேலம் உட்பட நாடு முழுவதும் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 7:01 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி அஜய் காவ்யா தான். எப்பவுமே எனக்கு பிடிச்ச பாட்டை தான் போடுறேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எஸ், இந்த 1 மணி நேரம் உங்களோட ஃபேவரட் சாங் எல்லாமே தான் பிளே ஆக போகுது. எஸ், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான். கால் எடுங்க 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்கை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக டூயட் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்திரங்கள், ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 7:08 ஆகிட்டு இருக்க FM ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ் முதல் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்க தேவிகா, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன?
1: சொக்கத்தங்கம் படம்.
0: ஓகே.
1: அதுல இருந்து ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு, என் கண்ணில் பட்டு விட்டு நாளாச்சு. அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: பாட்டாவே பாடிட்டம்பாங்கிற மாதிரி பாடிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு பிடித்த சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுள. நன்றிமா, நன்றி.

0: ஜன்னல் நிலவுக்கு என்னதான் சார் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பாட்டிலே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கான விடை. எஸ் நேரம் சரியா 7:13 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில இணையும் அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபிமா, சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: படம் வந்து கோரி பாளையம்.
0: ஓகே,
1: பாடல் வந்து என்ன இந்த மாற்றமோ என் மனசு வலிக்குது.
0: உங்க மனசு வலிக்காம இருக்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் நான் இப்ப போட போறேன். கேட்டு இணைந்திருங்கள்.
1: நன்றிங்க.

0: நான் முத்துக்குமார் பார்த்து பார்த்து செதுக்கி ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்தவ. இந்த வேலையில நேரம் சரியா 7:19 ஆகிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: திருப்பத்தூர் விமகலம் சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சிவகுமார் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன?
1: படம் 1000 ஒரு வன்.
0: ஓகே.
1: நன்றி
0: சார்.

0: சில பாடல்கள்லாம் எப்போ கேட்டாலுமே வந்து திகட்டவே திகட்டாத மூலம் அந்த மாதிரியான பாடல் தான் கேட்டுட்டு வந்தாச்சு. நேரம் சரியாக 7:24 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சத்யநாராயணன் பெரம்பலூர்ல இருந்து மேடம்.
0: சொல்லுங்க சத்யநாராயணன் சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன?
1: படையப்பா.
0: படையப்பால இருந்து
1: பாடல் வந்து படையப்பா. பாடல் சுத்தி சுத்தி
0: வந்தீங்க. அடடா, அருமையான டேஸ்ட் சார் உங்களுக்கு. போட்டுலாம் கண்டிப்பா. நன்றி சார். நன்றி.

0: நேரம் 7:32 ஆகிட்டிருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைகிறீர்கள். எஸ் நிகழ்ச்சியில் காலர் என்ன கேட்குறாங்க, என்ன பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து?
1: நான் வீரதுரை அரியலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
1: படம் தாய் மனசு.
0: ஓகே.
1: பாடல் வந்து தூதுவளை இளையரசி என்ற பாடல் மேடம்.
0: தூதுவளை இளையரைத்து. ஓகே சார், போட்டுடலாம் சார். நன்றி, நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி சார்.

நேரம் 7:37 ஆகிட்டு இருக்க ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இந்த ஒரு மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. எஸ், மாயை திரைப்படத்திலிருந்து தான் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் ஜானகியோட குரல, ரவிசங்கரோட வரிகள், எஸ் ஏ ராஜகுமாரோட இசையில கேட்டி நேந்திரங்கள். ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதுளு.

0: எஸ் ஜானகியோட குரல் ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 7:42 ஆகிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். வேணாம்.
0: வணக்கம் சார். யார் எங்க இருந்து?
1: நல்லா இருங்க.
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பசுமாடு வச்சு அவளை தெய்வமா கும்பிடணும் சொல்லி எழுதிருக்காரு. அவ்வளவு அருமையா எழுதிருப்பாரு. கே மகாதேவன் இசை என் தெய்வம் எம்ஜிஆர் நடிச்ச படம் அட்டகாசன படம். நன்றி மேடம்.
0: நன்றி சார். நன்றி சார். கண்டிப்பா போட்டுடலாம். கேட்டுருங்க.
1: போட்டுருங்க மேடம். போட்டுருங்க.
0: அதாவது சாங் கிரெடிட்ஸ் எல்லாமே அவரே கொடுத்துட்டாரு. எஸ் நானுமே சொல்லிடுறேன். டிஎம் சவுந்தரராஜனோட குரல்ல கண்ணதாசன் வரிகளை கேவி மகாதேவனோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: போல வைத்துன்னை காப்பதன் பாடு சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குழந்தை வடிவே தெய்வ மகளே
1: ஒவ்வொரு வரிகள்லையுமே வந்து பசுமாட்டை எவ்வளவு அழகா உயர்த்தி பாடியிருக்காங்கன்னு பாத்தீங்களா. எஸ் 7:48 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில இணையும் அடுத்த காலர் வணக்கம் ரெயின்போ. சொல்லுங்க கலா, உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
2: ஆயிரம் மலர்களே
1: போட்டுலாம். நன்றி கலா.
2: தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ.

0: 1000 என்னங்க, இந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் 1 கோடி மலர் கூட மலர்ந்த அதிசயம் இல்லை. எஸ் 7:54 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு காலராக யாருன்னு பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: நான் சூளைமேட்ல இருந்து நூறு முகமது பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் சிஐடி சங்கர்.
0: ஓகே. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டீங்க. நன்றி. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவோட குரல்ல கண்ணதாசன் வரிகள்ல வேதாயிசையில வந்துட்டே இருக்கு, கேட்டீங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல்கள் போடுறதுல எனக்குமே வந்து மன நிறைவாக இருக்குது. எஸ் கருத்தை சொல்லலைன்னா எப்படி, அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஏமாற்றம் வழியெலாம் எதுக்கு வருதுக்கான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்ப்பு. ஆக எதிர்பார்ப்பு எப்பயுமே வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னா மன நிம்மதி நமக்கு இருக்கும். சிறந்தவற்றை எப்போதுமே வந்து நம்மகிட்டருந்து எதிர்பாருங்க, மற்றவர்கள் இடத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்கி ஆஜே காவ்யா தான். மீண்டும் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சிவா மனசில் சக்தி படத்துலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது.

தாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31 தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1 தேதி தொடங்கி 30 தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக் கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடாபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றுள்ளதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு வந்தபோது, தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும், ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹிங் சியுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் 9:01 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இந்த 1 மணி நேரம் இந்த அழகான இரவு நேரங்களில் அழகான பாட்டு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மகாலட்சுமியோட வரிகளில் வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரமானி சேல கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாம்

நேரம் 9:08 ஆகிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து. அருண்மொழி மற்றும் ஹரிணியோட குரலில், விவேகா வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 9:12 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகுமார் மற்றும் ஸ்ரீனிவாசோட குரல்ல பாலி வரிகளில் ஏஆர் ரமணி செய்யலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

வாலியோட வரிகள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வாழ்வு தந்த வள்ளல் வாங்கி கொண்டு போக, வாழ்த்து சொல்ல நானும் வந்தேன் கண்கள் ஈரமாக. இந்த பாட்டோட மொத்த வலியுமே வந்து இந்த வரிகளில் தான் வச்சிருப்பாரு. எஸ், நேரம் 9:21 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து அரிஹரன் மற்றும் மகாலட்சுமியோட குரல்ல வைரமுத்து வரிகளில் ஏஆர் அம்மான் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

தேனிசை தென்றல் தேவான்னு சும்மாவா சொல்லியிருப்பாங்க, என்னம்மா இசமைத்திருக்கார்ல. ஸ்ரீனிவாசோட குரலில் ஆசையில் ஒரு கடிதம் திரைப்படத்திலேருந்து ஒரு கான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில் நேரம் சரியா 9:34 ஆகிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலேருந்து கிருஷ்ணகுமார் மற்றும் ஃபெபி மணியோட குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் மணி சேல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா. இவ்வளோ அழகான வரிகளில் இந்த அழகான வரிகளை வந்து இன்னும் வந்து அழகாக்க உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி வந்து பாடியிருக்காங்க. உல்லாசம் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில் நேரம் சரியா 9:44 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கண்ணுப்பட போகுதையா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பைஜு மனோ மற்றும் சுஜாதாவோட குரலில் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே தூளு.

நேரம் 9:50 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. இனிமையான பாடல்கள் வந்து இந்த அழகான இரவு நேரத்துல கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா இதயம் திரைப்படத்துல இருந்து. இளையராஜா இசையமைத்தாலே ரொம்ப அழகா இருக்கும், அவர் பாடினா ரொம்ப அழகா இருக்கும்ல இன்னுமே. எஸ், வாலியோட வரிகள்ல தான் கேட்டு நேந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஆனந்த பூங்காற்றி திரைப்படத்திலிருந்து அரிஹரனோட குரலை வைரமுத்து வரிகளில் தேவாயிசையில் கேட்டிணைந்திருங்கள்.

ரெயின்போ ரிவைன். நேரம் 10:01 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீபைன் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. பேசிக்கொண்டிருப்பது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இந்த அழகான இரவுல இனிமையான பாடல்கள் தான் கேட்க போறீங்க. அற்றை திங்கள் அந்நிலவு நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டிணைந்திருங்கள்.

கரும்போ கனியோ கவிதை சுவையோ, விருந்தோ கொடுத்தான் விழுந்தால் மடியில். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 10:05 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து, டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 10:09 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில வர அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா அன்னை திரைப்படத்துல இருந்து கண்ணதாசன் வந்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தத்துவ வரிகளையுமே இந்த பாட்டில் எழுதியிருப்பாரு. ஜே பி சந்திரபாபுவோட குரலில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

எப்படிப்பட்ட வரிகள்ல அன்னை திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கிட்ட வந்த இந்த வேளையில நேரம் சரியா 10:13 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்துல இருந்து கொஞ்சி கொஞ்சி அழகா பாடியிருப்பாங்க பி சுஷிலா அவர்கள். மருத காசியோட வரிகள்ல கே வி மகாதேவனோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேவிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன்

நேரம் 10:17 ஆகிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரியோட குரலில், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவின் குரலில் வாலி வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 10:27 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ரீவே நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அவள் அப்படித்தான் திரைப்படத்திலிருந்து, கேஜே யேசுதாஸ் மற்றும் கங்கை அமரனோட வரிகளில், இளையராஜா இசையில். கேஜே யேசுதாஸ் அழகான குரலில் இந்த பாடல் பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

இனியெல்லாம் சுகமே. நேரம் 10:32 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரியோட குரல்ல சர்வ சுந்தரம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 10:38 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து ஒரு தத்துவமான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 10:42 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாலி வரிகளில், வேதா இசையில் கேட்டிணைந்திருங்கள்.

பனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை.

நேரம் 10:51 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி ஆஜே காவ்யாதான். ரெயின்போ ரீவைண்டின் நிறைவு பாடலாக ராஜபாட் ரங்கத்துரை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: ஒலிக்க வரும் பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கமலஹாசன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

கொழுப்படுத்தா, அடுத்தவன் வர கழுப்புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவ.

அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒளிஞ்சுக்கோ இடுப்புல போடுற போடுல உக்காத்தி ஒன்னா முக்காடு போட வப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: அடுத்து ஒழிக்க வரும் பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் ஏற்றி மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியது. தாக்கும் இளமை கனவுகள் இன்னும் காக்க வைத்தால் எப்படி?

அடுத்து நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. பூவை உன் வாசத்திற்கு பூக்களும் இணையாகுமோ?

ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: அடுத்து நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இயற்றி இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார்கள் மனோ, எஸ் ஜானகி. நினைத்தாலே இன்பம் என்றால் அது நீ மட்டும்தான்.
1: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாக்யநாதன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறாது, எப்போதும் எல்லாம் எங்கும் நம்முடன்தான்.

அடுத்து இளவரசன் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. முத்துலிங்கம் இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. தாளாட்டு பாடினால் போதும் தாயுள்ளம் எப்போதும். தன்மகவை பாதுகாக்கும்

அடுத்து பாண்டித்துரை திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் பிரேசுடன் இசை இளையராஜா. நீ கடந்து போகையில் காகிதப்பூவும் உன் வாசத்தை கடன் வாங்கும்.

அடுத்து மாப்பிள்ளை வந்தாச்சு திரைப்படத்திலிருந்து மனு ஸ்வர்ணலதா பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. மாலைகள் தோல் சேரும் நாள், மங்கள நாள், நீ இருந்தால், அருகில் இருந்தால் எப்போதும் ஆனந்தம்தான்.

நேர்லி நம்முடைய ஃபேஸ புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருக்கோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன், புரசைவாக்கம் சௌந்தரராஜன், பம்மல் புஷ்பா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முரளிதரன் விழுப்புரம், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, வீரா செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம், பாபு முள்ளக்காடு, பம்மல் புஷ்பா, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ஏழு கிணறு அபுதாகிர், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ், சித்ரா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சின்ன இதழ்கள், செம்பவழ கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை, வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன், என்னுயிரே எழுந்தென்னை பார் பார் பார்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

என் கைகளே, சிந்தித்தேன் சென்றோர இதழ்களே, சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 101.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து வி தட்சிணாமூர்த்தி இசையில், கண்ணதாசன் இயற்றி, கே ஜே யேசுதாஸ் பாடியது.

நேர்லே, இதுவரை திரையசையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10:20.

0: நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில். ஏகாம்பரேச நாயிகே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. கர்நாடக சுத்தசாவேரி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்

நிறைவாக பார்வை ஒன்றே போதுமே. ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பாடல், சுரட்டி ராகம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது யம சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ரேகாமய த்வஜ சுதா கலசாத பத்ர வஜ்ராம்புஷாம்புருக கல்பக சங்க சக்ரைஹி பவ்யைர் அலங்கிருத தலௌ.

ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தஸ்ஸதுஸ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யம்.

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே.

பூத்தூமிய பிரபு பூதகூத்தாவோ பூதாத்மா பூதபவன பூதாத்மா பரமாத்மா முக்தானாம் பரமாகதிஹ அவ்யய புருஷ சாட்சி.